நேயர்களுக்கு எழில் நிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ல் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால். கதிரவன் தோன்றிட காரிருள் விலகிட கான குயில்கள் காற்றிற்கு அழகு சேர்க்க மெல்லிய வெளிச்சத்துடன் மெதுவாய் விடைந்து வரும் பொழுதில் துள்ளியெழும் மனதிற்கு எப்பொழுதும் உற்சாகம் நிறைந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தன்று. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தார் போன்று. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. குரலோசை கேட்டீர்கள். இணை கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தாரும் நல்ல விக்கெட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு 6:40 எழுதாமல் சித்தா ஃபார்மின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது வழங்குபோர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்புலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்பவர் செல்வி எஸ் சஸ்மிதா ஸ்ரீ அவர்கள். இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சரோசங்கரா சிபிஎஸ்எஸ் ஸ்கூலின் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் கரைகள் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதைநாயகி அவர்கள். 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை

பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குவோர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரர் திரு சி இருதயராஜ் அவர்கள். இன்று காலை 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 மணிக்கு

0: சேவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குவோர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரர் திரு சி இருதயராஜ் அவர்கள். இன்று காலை 8:05 துள்ளி வரும்பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளையாடுகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நமக்கான அடையாளம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி, 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்திய அரசின் சேவை தேர்வு வாரியத்தின் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்குண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தரை பங்கேற்பவர் செல்வி எஸ் சஸ்மிதா ஸ்ரீ, 12:55 பன்னிசை கருவில் என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்துமார்கள் பவனி வரம், 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு செல்லூர் தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கற்கலாம். 3:00 எல்எஸ்சி, 3:30 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட், 4:00 ஊரும் உறவும், 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும். இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை ஆலய வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்ற மலை, 6:00 பன்னிசை நம் தரு என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள், 6:20 நாச்சர் குளமரா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன் சொல்லமது, வழங்கூர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவரன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜர் மருத்துவமனையின் வழங்கும் நலமாய் வழங்கும் ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்துறை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியில் மண்வள மேலாண்மை உரை வழங்குபவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருள்செல்வர்கள், 8:00 காற்றில் வருங்கான, 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வர்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் மீன் சொல்லமது, வழங்குவோர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாரன் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செல், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதான நிகழ்ச்சிகள், இன்று காலை 7:00 கரைக்கால் பிஎஸ் டைல்ஸ் பார்க்கின் தங்கமானரும், 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சிறம், காலை 10:00 நாமக்கல் மேம் சுவாமி மருத்துவம் உடலும் ஊர்தியும். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will address 26th Shanghai Cooperation Organization SCO Summit in Bishkek, Kyrgyzstan today. The 26th SCO Summit is being held under the central motto, Together for Sustainable Peace, Development and Prosperity. Mr. Modi is on a two-day visit to Kyrgyzstan to attend the summit. On the first day of his visit, PM Modi engaged in cultural events, paid tribute to Mahatma Gandhi, attended the opening ceremony of the 6th World Nomad Games alongside other world leaders. Mr. Modi held a bilateral meeting with Russian President Vladimir Putin yesterday. During his talk with Mr. Putin, PM Modi pushed for a diplomatic resolution to global conflicts, emphasizing the need to move from endless war to the end of war.
2: यूक्रेन के विषय पर हम हमेशा चर्चा करते रहे हैं. भारत शांति के सभी प्रयासों का समर्थन करता है और शांति के हर प्रयास के लिए आगे भी समर्थन करता रहेगा. युद्ध में बिताया एक एक दिन मानवता को पीछे धकेलता है और शांति की तरफ बढ़ाया एक एक कदम पूरी मानवता को नई आशा से भर देता है. हमें एंडलेस वॉर से एंड ऑफ वॉर उसी दिशा में जाना ही होगा जो मानवता की भलाई के लिए भी बहुत आवश्यक है.
1: The discussions focused on key areas of India-Russia bilateral cooperation, including trade and investment, energy and defense. Prime Minister Modi said it is a matter of deep satisfaction that cooperation between India and Russia continued to scale new heights.
2: दोनों देशों के लोगों की भलाई के लिए हम मिलकर के काम कर रहे हैं. राष्ट्रहित

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில் பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள்ன்ற சொல்லால் தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்குது. வேறு சிற்றினங்களில் இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமாக மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்போ குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தால் அது குயிலாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமாக மாறிடும். இப்போ உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமாக மனிதர்கள் இருக்கோம், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்குது. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்குது. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமாக சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எதிலுமே ஒரு பேட்டனை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்களில் இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உறை. இந்த மைலின் மூலமாக, அந்த மைலின் உறையின் மூலமாக அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்போ இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா, இலக்கியத்தில்

0: ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியலில் வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்குது. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண் முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின் நிலையும் மொழி வாயிலாகவும் முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்குது. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சுற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளிசுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சுற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணை சொல்லும் இருக்குது. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: அகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் முதலாவதாக பி. சுசிலா பாடிய பாடல்.

காற்றில் இணைந்து காதில் மலரும் கரை கல்வன்மலையின் ஒரு பிள்ளை மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சுடுவரும் மாலை வாணி ஜெயராம் பாடியது.

வானவீதியில் தேனமுதாய் கானமழை பிழையும் கரைகள் பண்பலை நூறு பிள்ளை மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக தேரிழந்தோர் தாஜுதீன் பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினை அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வாணி கரைகால் நேர்கள் கேட்டவிருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்கூர் ஓஎன்ஜிசி காவிரி எசர் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 15 நாள் செவ்வாய்க்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: கதவுலாம் திறந்து கிடக்கு, எங்கதான் போச்சு இந்த பூங்கொடி? பூங்கொடி பூங்கொடி!
9: அட வாங்க சுபாக்கா, எப்போதும் மேலேயே பார்த்து கூப்பிடாதீங்க, கீழேயும் பாருங்க.
8: கீழையா? ஓ, செடி நடுறியா? என்ன செடி இது?
9: செடி இல்ல சுபாக்கா, மரக்கண்ணு.
8: மரக்கண்ணா? என்ன ஒரு 20 கண்ணு கிட்ட கிடக்கு போல இருக்கு. எங்க இருந்து பூங்கொடி வாங்கின இதெல்லாம்? என்னென்ன கண்ணு இது?
9: அதுவா, சந்தைக்கு போனா நீத்தி அங்கதான் வாங்கின. இது வாகை மரம், இது சந்தன மரம், மகிழ மரம், கொஞ்ச நகருங்க அங்க தேக்கு, பாக்கு மரம், ஏன் மகோகனி, வேம்பு, புங்கம், இப்படி எல்லா மரமே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
8: வாங்கினதெல்லாம் சரிதான், நிலத்துக்கு ஏத்த மாதிரி மர வகைங்களை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கினியா?
9: என்னது, நிலத்துக்கு ஏத்த மாதிரி மரக்கண்ணு வாங்கணுமா?
8: நம்ம நிலத்துக்கு ஏத்த மாதிரி மர வகைங்களை தேர்வு செய்யணும், அப்பதான் நல்ல லாபகரமானதா இருக்கும். இப்படி தேர்ந்தெடுத்து மரங்களை வளர்க்கல எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க.
9: சரிக்கா, இப்போ நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி என்ன மரக்கண்ணு தான் நடலாம்?
8: இந்த செம்மண் வண்டல் மண் இருக்கிற நிலங்கள்ல மண்ணோட ஆழம் 5 அடிக்கு அதிகமாகவும் TDS 1000க்கு குறைவாகவும் இருந்துச்சுன்னா எல்லா வகையான மரங்களையும் வளர்க்க முடியும். இதே TDS 1000-2000 வரை இருந்துச்சுன்னா மகோகனி, மஞ்சள் கடம்பு, கருமருது, சந்தனம், பிள்ளை மருது, வேம்பு, இழுப்ப, நாட்டுவாக, நாவல், கொடுக்காப்புளி, கத்திக்கருவ, மாஞ்சியம், இந்த மாதிரி மரங்களை வளர்க்கலாம்.
9: இதுவே TDS 2000க்கு மேல இருந்ததுன்னா
8: நாட்டு ரக மரங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. குறிப்பா வேம்பு, நாவல், கொடுக்காப்புளி, இழுப்ப, நாட்டுவாக, பூவரசு, இதெல்லாம் ரொம்ப சிறந்தது பூங்கொடி.
9: அப்போ இந்த கரிசல் மண்ணுக்கு என்ன மரக்கண்ணுதான் வைக்கலாம்கா?
8: சந்தனம் கரிசல் மண்ணுல அமோகமா வளரும்.
9: அப்போ இந்த செம்மரத்துக்கு எந்த மண்ணு தான்க்கா உகந்தது?
8: செம்மரத்துக்கு

0: செஞ்சரலை மண்ணு தான் உகந்தது. மானாவாரியா செஞ்சரலை மண்ணுல செம்மரம் நல்லா வளரும். இந்த கலர் ஓவர் நிலங்களுக்கு நாட்டு மரங்கள் தான் சிறந்தது பூங்கொடி.
1: அப்போ இந்த மலை வேம்பு குமிழ் தேக்குக்கலாம்
0: பூங்கொடி. நிலத்துல மண்ணோட ஆழம் 5 அடி அல்லது அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் மலை வேம்பு குமிழ் தேக்க நடணும். இல்லனா மலை வேம்பு 5-7 ஆண்டுகளுக்குள்ள எதிர்பார்த்த சுற்றளவு வராது, வெட்ட காலதாமதமாகும், வருவாயும் குறையும்.
1: அப்புறம்
0: இதே 5-7 ஆண்டுக்குள்ள அறுவடை செய்யப்பட்ட மலைவேம்பு ஒரு டன்னுக்கு 8,500 ரூபா தரும்.
1: ஓ, இதுலயே இவ்வளவு விஷயம் இருக்காக்கா?
0: ஆமா பூங்கொடி.
1: ஏசு பாக்கா, மண்ணோட ஆழம் பத்தி சொல்றீங்களே, அது எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது?
0: 5-10 ஏக்கர் வரை உள்ள விவசாய நிலத்துல 4 இல்லைன்னா 5 குழிகளை 5 அடி ஆழத்துக்கு இயந்திரத்தின் மூலம் தோண்டி மண்ணாழத்தை அளவிடலாம். எந்த ஆழத்துல கடினமான மண்ணு இல்லைனா பாறை தொடங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சமவெளி பகுதியில எங்க வேணாலும் குழி எடுக்கலாம். மலை பகுதிகளில் உயரமான இடத்துல மண்ணோட ஆழம் குறைவாகவும் தாழ்வான பகுதியில மண்ணினோட ஆழம் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா உயரமான இடத்துல இருந்து மண்ணு இயல்பா தாழ்வான இடத்துல மண்ணு படியறது பொதுவான விஷயம் தானே பூங்கொடி. மரங்கள் வளர ஈரப்பதமான மண் தான் தேவை. ஆனா நீர் தேங்கி இருந்துச்சுன்னா மரக்கண்ணுங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால மரக்கண்ணெல்லாம் கொஞ்சம் மேட்டுல வைப்பூங்கொடி.
1: இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படிக்கா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறது?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நிகழ்ச்சி விழுங்கியோர் கரைகள் ஒயின் திசை காவிரியசு கரைகள் சேகரசன் நியூஸ் சேகரசின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி விழுங்கியோர் ஒயின் திசை காவிரியசு காரைக்கால்
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் நிகழ்ச்சி விழுங்கியோர் கரைகள் சேகரசன் நியூஸ் சேகர்ஸ்
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: அகஷ்வனி காரைக்கால்.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுதம். நிகழ்ச்சி விழுங்கூர் லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
10: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்கலூர் எண்ணெய்
3: இணைந்த நிகழ்ச்சி விழுங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
11: வழங்குகிறார் திருநள்ளார் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
12: வணக்கம். அன்பு வழி நாம் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாத பல காரியங்களை அன்பால் சாதித்து விடலாம். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அன்புக்கு கட்டுப்படாத உயிரினங்களே இல்லை. அன்பை ஆயுதமாக கொண்டு கொடிய விலங்குகளையும் கூட வசப்படுத்தி விடுகிறார்கள். அன்பின் வலிமை எப்படி நாம் சிந்தித்து பார்த்தால் ஒருவரிடம் இருக்கும் எல்லா நற்பண்புகளுக்கும் அன்புதான் அடிப்படை காரணமாக அமைகிறது. அகவாழ்விலும் சரி புறவாழ்விலும் சரி அன்பால் சாதிக்க முடிந்ததை வேறு எதனாலும் சாதிக்க முடியாது என்பதை நம் அனுபவங்களில் உணர முடியும். உறவுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு எல்லாமே அன்பு என்னும் குணம் இல்லாதவர்களின் வாழ்க்கையில்தான் நடக்கிறது. ரயில் வண்டிக்காக நண்பர்கள் இருவர் காத்திட்டிருக்காங்க. அந்த இருவரில் ஒருவர் தன் வீட்டில் தனக்கும் தன் மனைவிக்கும் நடந்த சண்டை பிரச்சனைகளை பற்றியும் தன் உயிர் நண்பரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு அவர் நண்பர், பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. பிரச்சனையை பிரச்சனையா நினைச்சாதான் நீண்டுகிட்டே போகும். பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு பாருப்பா, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுப்பா என்று நண்பர் அறிவுரை கூறிட்டு இருந்தார். அப்போது ரயில் வரவே இருவரும் ரயிலில் ஏறி அமர்ந்தனர். அப்போது அவர்கள்

0: கண்ட ஒரு காட்சி அவர்கள் மனதை பிசைந்தது. வேக வேகமாக ரயிலில் ஏற வந்த ஒருவன் தன் மனைவியை முதுகில் சுமந்தவாறே மிகவும் கஷ்டப்பட்டு ரயிலில் ஏறி கொண்டிருந்தான். இரயிலில் கூட்டமாக இருந்ததால் அமர இடமில்லாமல் தவித்த அவனுக்கு தன் இடத்தை கொடுத்தார் நண்பர். என்னப்பா இவ்வளவு மனிதாபிமானத்தோடு நீ அந்த ஆளின் நிலைமைக்கு இறக்கப்பட்டு அவருக்கு உட்கார உன் இடத்தை கொடுக்கிற? மனிதநேயத்துக்கு அடிப்படையாக இருப்பதே அன்புதானே. இதே அன்போடு உன் குடும்பத்தின் மீதும் பாசமாக அன்பா நடந்துகிட்டீனா பிரச்சனையெல்லாம் தூள் தூளாயிடாதா? உன் குடும்ப வாழ்க்கையும் அமைதியா அழகா நீரோட்ட மாதிரி போயிட்டு இருக்குமே, விட்டு கொடுத்து போகணும். அன்புதான்பா இல்லற வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆதாரம் என்றார். நண்பர் கூறியதை கேட்டதும் யோசிக்க தொடங்கினார் அவரும். வள்ளுவர் அதை அழகாக சொல்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு கொண்ட உடலில்தான் உயிர் நிலை பெற்ற உடல் எனலாம். அன்பில்லாதவரின் உடல் உயிருள்ளது என்பதை விட எலும்பாலும் உடம்பாலும் மூடப்பட்ட உடல் என்பதை தவிர வேற எந்த சிறப்புகளும் இல்லை என்கிறார். ஒருவர் மீது ஒருவர் அன்புற்று மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ்வோம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதம்மல் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய
2: சொல் ஆமோது. வழங்கினார் திருநள்ளார் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கி ஸ்ரீ லலிதம்மல் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: எனவே இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமேக்ஸ்
1: நேயர்கள் நினைவிற்கு இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகளில் இன்று மதியம் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், இன்று மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். காற்றில் தவழ்ந்து நம் காதில் மலரும் கரைகள் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார்.

0: போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் திரு புட்டினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புட்டினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்கு உரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளேஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்ப்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டி இருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை, கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை

0: துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 உயிரிழந்தனர், 5 காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 12 5 பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலனைக்குழி குடுகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளியர் நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலனைக்குழி குடிகாடு.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலணி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?

0: வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எஸ் அஸ்மிதா ஸ்ரீ.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: இன்னைக்கு நேயர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: நீதி கதை.
0: எங்க சொல்லுங்கள.
1: சாலை நடுவில் பெரிய கல் ஒன்று கடந்தது. அந்த வழியாக போன ஒருவரும் அந்த கல்லை தள்ள முயற்சி செய்யவில்லை. அந்த வழியாக ஒரு முதியவர் வந்தார். அவர் அந்த கல்லை தள்ள முயற்சி செய்தார். அவரால் தள்ள முடியவில்லை என்று இளைஞனை கூப்பிட்டார். அந்த இளைஞனுக்கு அந்த கல்லை தள்ள சொன்னார். அந்த இளைஞன் சொன்னா, ஐயா உங்களால தள்ள முடியலன்னா என்னாலையும் தள்ள முடியாது ஐயான்ட்டாங்க. இன்னொரு இளைஞன்ட்டு அதே சொன்னாராம். அதுக்கு வந்து அந்த இளைஞனையும், ஐயா உங்களால தள்ள முடியலன்னா என்னால தள்ள முடியாதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராம். லாஸ்டா ஒரு நல்லா யோசிச்சுட்டு சொன்னாராம், ஐயா இங்க வாப்பா இளைஞனே, இந்த சின்ன கல்லை நவுத்து பாடினாராம். அவரு நவுத்தி வச்சுட்டாராம். நீதி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா விஷயத்தையும் மலை போல நினைச்சோம்னா செய்ய முடியாது. ஆனா நம்ம வந்து சின்னதா நினைச்சோம்னா எப்பளால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கூல்ல மிஸ் ஹோம்ஒர்க் போட்டாங்கன்னா படிக்க முடியாதுன்னு நினைக்க கூடாது, எல்லாத்தையும் படிக்க முடியும்னு நினைக்கணும்.
0: சூப்பரா நீதி கதை சொன்னீங்க. இந்த நீதி கதையில பொறுமையை பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க எந்தெந்த விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பீங்க?
1: அம்மா வேலை சொன்னாங்கன்னா அதுல பொறுமை செய்ய முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அடுத்தது சின்னதா இருந்துச்சுன்னா செய்வேன்.
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் கஷ்டமா இருந்தது?
1: வீட்டு வேலை செய்யறதுதான் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்தது போக போக பழகிட்டு.
0: வீட்டு வேலை எல்லாம் செய்வீங்களா நீங்க? என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க உங்க அம்மாவுக்கு?
1: ஜாமான் அள்ளி கொடுப்பேன், கூட்டுவேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா துணி துவைப்போம்.
0: ஓ, நீங்க அம்மா பிள்ளையா? அப்போ
1: இல்ல, அப்பா பிள்ளை.
0: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
1: ராணுவ அதிகாரி ஆக போறேன்.
0: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழு குடிகாலி ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசும் தளிர் நிகழ்ச்சி. வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
5: உழைக்கும் மைகான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: காற்றில் தவிழ்ந்த காதில் மொழியாகும் கரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
7: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
8: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.
9: வணக்கம் நேயர்களே. பூலோகம் வாழ்த்தும் புதுநாள் இது போற்றுமே. காலையில் வரும் காற்றின் கதிரலைகள் தரும் பாட்டின் இந்நாளில் பேரின்பம் எல்லாமே சுகம் என்பும். நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களோடு. தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில்

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே,
3: இருவரி கவிதை ஒன்று இணைந்து எழுதிடுவோம் இதழ்களிலே.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்
2: ஒப்பனைகள் தேவையில்லை உன் அன்பே போதும் என்னை அழகாக்க

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
0: உன் இதய துடிப்போடு என் பெயரும் கலந்திட நம் காதலும் அழகாக மலர்ந்தது.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனி இதயமய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் டிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: இது காற்றில் தவிழ்ந்து காதில் மலரும் கரைகள் பண்பலை 100.3. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100 மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டும்

0: சான்றிதழும் அளிக்கப்படும்போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின்போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை IIT ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமிகண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகார் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இருநாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில்

0: ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்புப் பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தமிழ்ந்து காதில் மொழியாகும் கரைக்கல் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நாகை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 to September 5 ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணையின் ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
10: முகத்தில் பருவா சைபால், சொரியா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
1: சைபால் இணைந்த நிகழ்ச்சி விழுங்க ஒரு ABC கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
11: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
12: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இணைந்து வழங்கும் ஒரு கரைக்கல் உங்கள் கடை கும்பகோணம்.

0: செங்கல் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
0: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு

0: கைராசி உங்கள்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: என்ன விஷயம் இணைந்து வழங்கி ஒரு காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்று நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சரோஜ் சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூலின் நலம் தரும் நல்உணவு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம்
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
7: தஞ்சை உழவன்னா
6: அதான்க்கா தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் நல்ல எல்லெண்ணெய்.
5: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550
5: தஞ்சை உழவன்.
2: இணையற்ற விழுங்குவோர் ஸ்ரீ சரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம்.
9: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
9: 6th to 8th வரை நீட் ஐஐடி ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்
10: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
9: மற்றும் நீட் அகாடமி
10: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
11: நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் கோதை நாயகி. துணை முதல்வராக தனியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ராஷ்டிரிய போஷன் மா எனப்படும் தேசிய ஊட்டச்சத்து மாதம் என்று குறிப்பிடப்படும். அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் வாரம் மட்டும் அனைத்து மாநிலத்திலையும் கொண்டாடுறோம். இந்த வாரத்தில் மெயினாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எடுக்கிற உணவு என்ன, அது ஊட்டச்சத்து நிறைந்ததா இல்லையா. நம்ம குழந்தைகள் வளரும் பருவத்தில் இருக்கிற அடாலசன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு சொல்கிற அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்ன, நம்ம குடிக்கிற சாதாரண தண்ணி எதுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செய்கிற உணவு. பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை முன்னாடிலாம் அடை நிறையா செய்வாங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே செய்யறதே கிடையாது. மதியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு சாதம் இருக்கும், கொஞ்சம் சாம்பார் இருக்கும், பொரியல் வந்து கொஞ்சமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற உணவு. ஆனால் அந்த உணவில் போதுமான புரதம் இருக்கா, போதுமான மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுவோம், தாதுக்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கா, இல்லை ஹெல்தி ஃபேட்டுன்னு சொல்கிற சில குறிப்பிட்ட உணவு சேர்த்துக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறி. காலையில் எடுக்கிற உணவு தான் முழு நாளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து அது கொடுக்குற, அதை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி நம் உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம் அது கொடுக்கறது அந்த காலை உணவு தான். அந்த காலை உணவே நீங்கள் வந்து போதுமான புரதம் போதுமான மாவுச்சத்து கூட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சேர்த்து எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த முழு நாளுமே உங்களால் அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். உங்களோட டெய்லி ருட்டீனை செய்ய உதவியாக இருக்கும். டெய்லி இட்லிக்கு பதிலாக ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் மாவு தோசையில கூட கம்பு சேர்த்து தோசை செய்யலாம், கூட கேழ்வரகு சேர்த்து ஒரு தோசை செய்யலாம், பீட்ரூட்ல தோசை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கிறப்போ உங்களுக்கு தேவையான சத்தும் அந்த காலை உணவுகளும் கிடைக்கும். அதே மாதிரி விதவிதமான சாப்பாடு வந்து சாப்பிட்றப்போ கண் நம் மூளை கைவிரல் நம் வாய் இவ அனைத்துமே வேலை செய்யுது. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செயல். நீங்க அதை ரசித்து ருசித்து சாப்பிடாம அது கிடைக்காது. கண் மூடி ருசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சுரபிகள் தானா சுரந்து அந்த ஃபுட்டும் டைஜஸ்ட் ஆகி நமக்கு தேவையான சத்தும் அதுல இருந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரி காலையில உணவை நீங்க வந்து விதவிதமா செய்யறதுக்கு பாருங்க. மதியான உணவு பாத்தீங்க அப்படின்னா சாதம் வந்து கொஞ்சம் குறைச்சி புரதம் அது வந்து ஒண்ணு மீனா இருக்கலாம், இல்ல முட்டையா இருக்கலாம், இல்ல பருப்பு வகைகள் முழு தானியங்களை வச்சு நீங்க கூட்டு மாதிரி பண்ணலாம். எந்த ஒரு காய்கறியும் நீங்க எடுத்தாலும் அதுல ஒரு கூட்டு மாதிரி பண்ணி அதை நீங்க வந்து உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை சீராக இருக்கும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து வெளியில வரத்துக்கும் இந்த சரிவிகித உணவு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.

0: நலம் தரும் நல் உணவு. தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரோ சங்கரா சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய நலம் தரும் நல் உணவு இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ சரா சங்கரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம்.
3: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: கதிர்வீசும் ஒளியானலில் காலையது சிறப்பது போல், ஒளிபட்டு களைகாட்டி கண் வியக்க வைப்பது போல், மழை விரித்த தோகை அழகு மனம் சேர்க்க வைப்பது போல், மலர் விரிந்து சூரிய மனம் நாசிக்கு மழை நர்த்திப்பது போல், நெல் வயல் பரப்பில் அசையும் பயிர் வசதி விற்க வருவது போல், சொல்லெடுத்து வரும் தமிழினம் அறிவின் எல்லை கூட்ட வருவது போல், எப்போது மக்கள் நலம் நினைத்து நல் விருந்து படைக்க காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்று.

0: ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். இது சிந்தனை துளி. அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். கவின்மிகு காலையை ஏழுடன் படைத்தாக்க புவி மீதல் பூபாலமாய் உங்களுடன் இரா சுந்தர பாண்டியன். இதே காலை காம்போ
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளைய பொழுதை நமதாக்க முதல் நாளே உழைக்க தொடங்குவோம் என வண்ணத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்தி. நாகை மாவட்டம் குறிச்சியில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு மழைமுத்து மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று காலை காப்பு அகற்றுதல், மாலை ஊஞ்சல் உற்சவம். நேயர்கள் இதுவரை சேவை செய்தி கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கும் காலை காம்போவோடு. கரைக்கால் மின்துறை அறிவிப்பு. நாளை புதன்கிழமை காலை 12 மணி முதல் மாலை 3 மணி வரை உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் மேலவாஞ்சூர், நாகூர் மெயின் ரோடு, நடுபேட், ஹார்பர் சிட்டி, நைனிக்கட்டளை, 50 எஸ்டேட், காளியம்மன் கோயில் தெரு, போலகம் ஆகிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என்பதை உதவி பொறியாளர் நகரம் ஒன்று அறிவிக்கின்றார்.

0: காரைக்கால் மின்துறை அறிவிப்பு. நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் 50 கேஸ்டேட் போலகம் படுதார்கொள்ளை திட்டச்சேரி ரோடு மேற்கு பகுதி முழுவதும் மேலையூர் நிறவி மேலவோடுதிரை காக்காமொழி கீழமணி ஊழியப்பத்து தூதுபோன மூளை ஆகிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என்பதனை உதவி பொறியாளர் நகரம் ஒன்று அறிவிக்கின்றார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கும்மியின் பஞ்சாயத்துக்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் ஃபோர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனிடத்திற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சித் தலைமையில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்களை பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலைராயன்பட்டினம் கும்மியின் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. நாம் அணிந்திருக்கிறோம் காற்றில் தமிழ்ந்த காதில் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:50. அடுத்து 8:05 வரை இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிதியா. இந்த நேரத்தில் நாம இணைந்திருக்கிறோம் காலை கம்போடு.

0: இதுவரை காற்றில் தவிழ்ந்து காதில் மொழி பேசி காணமிசைத்து கருத்தை கவர்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கல் பண்பலையின் காலை காம்போ. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றோடு கலந்து காதோடு பேசிக் கொண்டிருக்கின்ற கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 7:55. நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. இணையற்றி வழங்குவ TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நாகையின் நாடி துடிப்பாய் 24 மணி நேரமும் செயல்படும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24/7.
3: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும் விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
2: 24/7 மஞ்சக்கோலை நாகப்பட்டினம்.
0: மேலமனேஷி வழங்கூர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
5: மேலாக
4: விவசாய துறையில்
5: சேவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 1/9/2026 வேளாங்கண்ணி அன்னை ஆண்டு பெருவிழாவின் 3ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். அன்னை வேளாங்கண்ணி தாய் இன்றும் ஏராளமான மக்களுக்கு சுகம் தருவதையும் ஆரோக்கியம் தருவதையும் தான் தன்னுடைய முழு நேர பணியாக செய்வதைப் போல் நமக்கு தோன்றுகிறது. காரணம், இங்கு வரக்கூடிய ஏராளமான திருப்பயணிகள் பெரும்பாலும் உடல்நலம் பெற வேண்டும், உள்ள அமைதி பெற வேண்டும், பலவிதமான

இருந்தெல்லாம் சுகம் பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் இங்கு வருகிறார்கள். இது எப்படி என்பதை நான் விளக்கம் செய்வதை விட நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்ற காணிக்கை பொருட்காட்சி இடத்தில் மியூசியம் ஆஃப் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றால் நாம் ஏராளமான விதத்தில் நன்றி காணிக்கைகளை அன்னை வேளாங்கண்ணி தாய்க்கு சமர்ப்பித்திருப்பதை நம்மால் காண முடியும். ஆகவே அருமையான அன்னை, ஆறுதல் தருகின்ற அன்னை, ஆரோக்கியம் தருகின்ற அன்னை என்றும் நாம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அன்னை, வாழ்வு தருகின்ற அன்னை, என் கணவரை என் மனைவியை வாழ வைப்பதற்காக நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் என்று தங்கம் வெள்ளி இன்னும் பலவிதமான காணிக்கைகளை உருவமாக செய்து காணிக்கையாக கொடுத்திருப்பதன் வெளிப்பாடுதான் இந்த மியூசியம் ஆஃப் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடிய காணிக்கை பொருட்காட்சி. அது சொல்லுகின்ற பாடங்கள் அருமையான பாடங்கள், நாம் சுகம் பெற்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடியதற்கான சாட்சிகள். அன்னை வேளாங்கண்ணி தாய் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய, நிறைந்த அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தாயாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு திருப்பலிகள் நடைபெறுவதை நாம் வழக்கமாக இந்த நவநாளிலே கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு கொடியேற்றப்படுகிறது. பிறகு மாலை 6 மணிக்கு ஜபமாலை, மாதா மன்றாட்டு, நவநாள் ஜபம், மறையுறை இவைகளோடு கூட 8 மணிக்கு திருத்தேர் பவனி ஆரம்பமாகி மிகச்சிறப்பாக 9 மணிக்கு முடிவதையும் நாம் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் வழக்கமாக

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகிடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி வழங்கினார். வேளாங்கண்ணி திருத்தல பேராலய அதிபர் சி இருதயராஜ் அவர்கள் இணையு வழங்கும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: மேலும் இணையு வழங்கும் அன்னை ஏஜென்சிஸ் பறவை
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
3: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: வனவீதியில் தேனமுதாய கரைக்கல் பண்பலையூர் பள்ளி 3 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் 8 மணி
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் அனைத்தையும் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நட்புக்கு மட்டும் எப்பயுமே துரோகம் பண்ணக்கூடாது. நல்ல நண்பர்களுக்கு போய் துரோகம் பண்றோம் அப்படின்னா அது வந்து நட்பே கிடையாது. ஒரு நல்ல காடு, அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரி ஒரு

கழுதை ரெண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை. எங்க போனாலும் சரி ஒன்னாதான் இறை தேட போகணும், ஒன்னாதான் வரணும். எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் சேர்ந்து போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டுங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ண மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நரி என்ன பண்ணுது, கழுதைய இறை தேடுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. கழுதையோட இருப்பிடம் நோக்கி அது போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் ஒண்ணு வந்துருச்சு. அது நரிய வழிமறைச்சிருச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னா நரி அப்படியே நடுங்கி போய் நிக்குது, எப்படியாவது உயிர் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்குது. உடனே நரி வந்து சொல்லுது சிங்கத்தை பார்த்து, மன்னாதி மன்னா, நான் ஒரு அற்ப பிராணி, என்ன நீங்க கடிச்சிட்டீங்கனால உங்க பசி கொஞ்ச நேரம் தான் தாங்கும், உங்களுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்றேன். என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், கொழுத்த கழுத, ரொம்ப நல்லா இருப்பான், அவனை நீ வந்து ரெண்டு நாளைக்கு வச்சு நீங்க சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு கறி இருக்கு அவன்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சிங்கம் ஒத்துக்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை அழைச்சிக்கிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஓரமா சிங்கத்தை இருக்க சொல்லிட்டு நான் போய் கழுதைய போய் கூப்பிடுறேன், வெளில வரும், வந்தோடனே நீ அடிச்சு சாப்பிட்டுன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கழுதைய போய் கூப்பிடுது. சரி நம்ம நண்பன் நரிதானா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையும் வெளில வருது. வெளில வந்த வேத்து

அதுக்கு சிங்கம் ஒத்துக்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை அழைச்சிக்கிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஓரமா சிங்கத்தை இருக்க சொல்லிட்டு நான் போய் கழுதைய போய் கூப்பிடுறேன், வெளில வரும், வந்தவன நீ அடிச்சு சாப்பிட்டுன்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கழுதைய போய் கூப்பிடுது. சரி நம்ம நண்பன் நரிதானா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையும் வெளில வருது. வெளில வந்த வேத்து சிங்கம் கழுதைய வந்து வேகமா வந்து அட்டாக் பண்ணுது. இந்த நரி என்ன பண்ணுது, இந்த பக்கம் திரும்பி பாக்குது. அப்ப வேகமா வந்து நரிய ஒரு அட்டாக் பண்ணுது. மகாராஜா எனக்கு பதிலாக தானே உங்களுக்கு கழுதையை காமிச்சேன், நீங்க என்ன வந்து கொல்ல வரீங்களேன்னு கேட்டோன்னு அப்ப ரொம்ப அழகா அந்த சிங்கம் சொல்லிச்சான், நெருக்கமான நண்பனையே நீ காட்டி கொடுக்க தேங்காத உனக்கு நாளைக்கு உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னை விட பலம் பொருந்திய ஒரு மிருகம் வந்ததுன்னா நீ ஏன் என்னை காட்டி கொடுக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாக் பண்ணிச்சு. அது சாப்பிட்டது. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால உங்களுக்கு எப்பயுமே தீமை தான் கிடைக்கும். நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களாங்கிறது தெரியணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்காக நம்மளை கொண்டு போய் பலிகடாவா ஆக்கிட்டு போடுவாங்க. அப்படி பலிகடாவா மாறாம நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி நல்ல நண்பர்களோட இருக்கணும். என்னைக்குமே நண்பர்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது. நட்புக்கு போய் துரோகம் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இவர் நம்மளோட நல்ல பொசிஷன்ல இருக்காரு, அந்த கம்பெனியில நம்ம ஏதாவது சொல்லிவிடணும், இவங்களை பத்தி தவறாத செய்தியை சொல்லி எல்லாத்தையும் ஒரு ரூமர் பரப்பி அந்த நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீங்க வந்து சில நாடுகள்ல பார்க்கும் பொழுது இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிருப்பாங்க, போகும்போது எல்லாரும் ஒன்னாதான் போயிருந்திருப்பாங்க. அங்க போய் ஒருத்தவங்க பொசிஷன் மாறும் பொழுது அப்ப நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட அங்க இருக்காங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்பு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அது நட்பு தான். அப்ப அந்த நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடிய நண்பர்களை தள்ளி வைங்க, நட்புக்கு உதவக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. நட்பு தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வந்து ஆபத்துல உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மையான உண்மை. சோ நட்புக்கு நம்ம நேசக்கரம் கொடுப்போம், நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு முடிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கூடயுமே நட்பா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஈதம் சேர்க்கும் இசையோடு உங்களின் ஒவ்வொரு நொடியையும் இனிமையாக்க உங்களுடன் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8 மணி 6 நிமிடம்.

0: நேயர்களினே கேட்டு ரசிக்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு கேள்வியோடு வந்திருக்கேங்க. 2026 காமன்வெல்த் போட்டி இப்போ தான் ஜூலை 23 ஆகஸ்ட் 2 நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காமன்வெல்த் போட்டியை பற்றின ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? இப்போது 2026 நடந்த இந்த காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியாவுக்கு அதிக பதக்கங்களை பெற்று தந்த முக்கியமான விளையாட்டு எது? இதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. இப்போவே எல்லாரும் பதிலை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யோசிக்கிறதோடு நிப்பாட்டிடாதீங்க. நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் பேர் ஊரோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விடை சொல்கிற நேர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். கேட்டு ரசிக்க நீங்களும் ரெடி ஆயிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.
1: ஏய் டாடா, இது சப்பா பீட்டு குளுத்துக்கடா. மஜாபா மஜாபா. Da da da da. Hey!

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு துள்ளலான இசை கேட்டுட்டீங்க. அடுத்தது நிகழ்ச்சியில் தொடக்கமாக இணைய போகிற நேயர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்னு பேசிடலாம். காலை வணக்கம். காலை வணக்கம். வணக்கம், பேசுறது யாருங்க?
4: மேடம், கல்லூரியிலிருந்து பிரகாஷ் பேசுகிறேன் மேடம். ஜலபலஜங்க பாட்டு மேடம்.
3: ஜலபலஜங்க பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
4: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே,

0: புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொமீன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் குமீன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
1: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கறதுக்காக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்,
3: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரயில் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
3: எனக்கு தர்பார் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
3: நன்றிமா, நன்றிமா.

0: சும்மா கீழ்
1: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைய போற நேயர் யார்? காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
2: மீன் சுருட்டி ஆர் ராஜா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் அடுத்ததா நிகழ்ச்சியில?
2: தலைமன் தலைவி படத்துல இருந்து பொட்டலம் மிட்டாயே.
1: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காட்சியின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னைக்கு தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடையை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விடையை சொல்ல போகிறது இல்லைங்க, சரியான விடையை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பெயர்கள்லாம் படிச்சிருவோம். நிகழ்ச்சியோட நிறைவில் விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2026 காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்கு அதிக தங்கப்பதக்கங்களை பெற்று தந்த முக்கியமான விளையாட்டு எது? இதுதான் கேள்வி. இதற்கு சரியான விடை நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். கடலூர் முகம் சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழியை சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, ஆக்கூர் செல்லராஜா பூவம் குபேர், பேரளம் சந்தோஷ்குமார் பூவம் தினேஷ்ராஜ், அப்புறம் தானிக்கோட்டகம் தெற்குலேந்து ரவிக்குமரன், கோமல் சரவணன், மேலவாஞ்சூர் சம்சுதீன், பிரதாபராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, பூவம் நிலா, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், அப்புறம் நாகராஜன் மேட்டுப்பாளையம்லேருந்து, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் சரியான விடை. இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவிடுதுறை சேப்பு விஜயராகவன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து கும்பகோணம் குமரன், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், நாகூர் ஜகஃபர் சாதிக் முகமது யூசுப், நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன், இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருபுவனம் சத்யபாமா, அலமேலு மங்கை, கூவாகம் இளங்கோவன், கல்லாங்குடி பூங்கோதை, அப்புறமா கடம்பூடு வாழ்வு நல்ல பெருமாள், இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லி

0: கங்கக்காட்டுமன்னர் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, கைராசபுரத்திலிருந்து ரவி, ரைகிராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து மீன் சுரட்டி ராஜா, கல்லேரியிலேருந்து பிரகாஷ் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் ரவி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர் வீரதுரை, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், திருஞானம் சாந்தி, ஞானசாரதி பவித்ரா, மல்லியம் ரவி, அக்கரைவட்டம் உஷா, கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன், நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன், திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பழனிவேல் ஐயக்காரன் புலம்லேருந்து இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. புனியமன்மேடு வன்னை கணேசன், பேரளம் செந்தில் கண்ணன், மஞ்சக்கண்ணிலேருந்து மோகன சுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ், நெம்மேலி நந்தகுமார், திட்டச்சேரி அப்துல் ரஜாக், கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, காரைக்கால் நளினி, சேத்தூர் சீதா கல்யபெருமாள், கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சரியான விடை சரியான விடைன்னு சொல்கிறீங்க, அது என்ன சரியான விடை அப்படின்னு கேட்குறீங்களா? நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கு சரியான விடையை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் வந்து படிச்சிடலாம் நிகழ்ச்சியோட நிறைவுக்குள்ள. இப்போ ஒரு நேர் வந்து எனக்கு இந்த பாடல் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்க நிகழ்ச்சியில. அவங்க யாருன்னு பேசிடலாம். காலை வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: துவிலி அம்மா பாட்டு நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு
0: பாடல் உங்களுக்காகவும் நேயர்கள் அனைவருக்காகவும் வருது கேட்டு ரசிங்க. நன்றி,
1: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், மற்றும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நல்ல உற்சாகமான துள்ளலான பாடல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரு நேயர் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு பேசிடலாம். காலை வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். பேசுறது யாருங்க?
6: மேலக்காசா கூட வரீங்க.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம் அடுத்ததான் நிகழ்ச்சியில்?
6: சர்க்கார் படத்திலிருந்து காப்பிட்டு.
5: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
6: நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? காலை வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
2: காலை வணக்கம். பேசுறது யாருங்க?
3: பேப்பர் மன்னலூர் சரவணா கமேஷ்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
3: அண்ணாத்த படத்திலிருந்து மருதாணி சிவப்பு.
2: பாடல் உங்களுக்காகவும் நேயர்கள் அனைவருக்காகவும் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இன்னைக்கு தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்புற நேயர் யார் பேசலாம்? காலை வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேசுறது யாருங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? ஜிகர்தண்டால இருந்து மாமதுரை பாடல் கேட்கலாமா? நன்றிங்கய்யா, நன்றி. பேசின நேயர்க்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஜிகர்தண்டா படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில மாமதுரை பாடல் வருதை கேட்டு ரசிங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்துருச்சு. 2026 காமன்வெல்த் போட்டிகள், இது வந்து ஸ்காட்லாந்து நாட்டோட தலைநகரான கிளாஸ்கோ நகரில் July 23 August 2 வரைக்கும் நடந்தது. இந்த காமன்வெல்த் போட்டிகளில் வந்து அதிக தங்கப்பதக்கங்களை இந்தியாவுக்கு பெற்றுத்தந்த முக்கியமான விளையாட்டு எது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தேன். விடை என்ன அப்படின்னா, மொத்தம் 10 விளையாட்டுகள் வந்து இந்த காமன்வெல்த் போட்டிகளில் முக்கியமாக நடந்தது. இதில் இந்தியா வந்து 39 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் 4வது இடம் பிடித்தது. இதெல்லாம் சொல்கிறீங்க, விடையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. விடை என்ன அப்படின்னா, குத்து சண்டை, இதுதான் சரியான விடை. 39 பதக்கங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து 7 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களோட மொத்தம் 10 பதக்கங்கள் இந்த குத்து சண்டை பிரிவுக்காக மட்டுமே நம்ம இந்திய வீரர்கள் வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவோட வரலாற்றிலேயே ஒரு சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குத்து சண்டை அப்படிங்கிறதான் சரியான விடை. இந்த சரியான விடையை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் படிச்சிடலாம். கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, நல்லூர்லேருந்து, யாழ்ப்பாணம் நல்லூர்லேருந்து முருகதாஸ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், இவங்க வந்து மலேசியாவிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை வேல்முருகன், நாகை அகரவரத்தூர் ஹரி, இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நாகை அகரவரத்தூர்லேருந்து அந்த அவங்க அடிக்கடி இன்னொரு தடவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க விடையே. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிவபுரி விஜயா, புவனகிரி சுமதி பாபு, இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது செங்குந்தபுரம் நடராஜன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கார்த்திகேயன் புந்தோட்டம்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நனிலம் அம்பலவாணன், அவரிக்காடு வித்யா வீரமணி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பாக்யராசு, ஊர் பேர் வந்து கத்திரிப்புளம், பாக்யராஜ் கத்திரிப்புளம்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கருணா சித்ரா, ஊர் பேர் மென்ஷன் பண்ணல, இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

0: ஃபேஸ்ல வரலனாலும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: நாகை மூரா சென்சில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 to September 5 ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூரா சென்ஸ் நாகை, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நேயர்களை கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில் நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவருள் அருண் என்ற பைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
11: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
11: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
11: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
12: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் அருண் என்டர்பிரைசஸ் திருவார், செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்ப்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
13: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
14: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
13: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
14: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
15: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
16: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விதமான கருத்து மூலயமா நம்ம நியூட்ரிஷன் வாரத்தை கொண்டாடுறோம். அந்த வகையில் இந்த வருஷமும் அதுக்கான மைய கருத்து அப்படின்னா டிஸ்கவர் த பவர் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து தீமா கொண்டு இந்த வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது என்னன்னா நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, அந்த ஊட்டச்சத்து எதுலெல்லாம் இருக்கு அப்படிங்கிற

ஏதா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை மைய கருத்தா வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவுலலாம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். நியூட்ரிஷன் வந்து நியூட்ரியன்ஸ்லேருந்து கிடைக்கிது. அந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அது நம்ம ஆறு வகையாக பிரிக்கலாம். ஆறு வகையாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். குறைவாக தேவைப்படக்கூடிய குறைவான அளவு நியூட்ரியன்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம அதிகமாக பாடிக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வந்து அதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, மாவு சத்து, சீரியல்ஸ் அண்ட் மில்லர்ஸ் சொல்லுவோம். எல்லா வகையான தானியங்கள், சிறுதானியங்கள், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மாவு சத்து தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து எதுலேருந்துலாம் கிடைக்கும், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் சொல்லுவோம். பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்னால் பருப்பு வகைகள் மற்றும் பயிர் வகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குன்னா, நான்வெஜ் ஐட்டம்ஸ், எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், போல்ட்ரி, இது எல்லாத்துலேருந்து

0: படக்கூடிய குறைவான அளவு நியூட்ரியன்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம அதிகமாக பாடிக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வந்து அதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா மாவு சத்து, சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் சொல்லுவோம். எல்லா வகையான தானியங்கள், சிறுதானியங்கள் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மாவு சத்து தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து எதுலேருந்துலாம் கிடைக்கும், பல்சஸ் அண்ட் லெக்யூம் சொல்லுவோம். பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்னால் பருப்பு வகைகள் மற்றும் பயிர் வகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ், எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், போல்ட்ரி இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவு புரதம் வந்து கிடைக்குது. அப்புறம் ஃபேட்ஸ் வந்து நமக்கு ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் கிடைக்கக்கூடிய கீ, பட்டர், ஃபிஷ், மீட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸும் நமக்கு கிடைக்குது. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வாட்டர், டயட்ரி ஃபைபர் இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம பாடியோட ப்ரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம இந்த ஃபுட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ, டி, இ, கே இது எல்லாமே நம்ம ஃபேட் சொல்யூபிள் விட்டமின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்னு நிறையா இருக்குது. பி ஒன், பி டூ, பி ஃபோர், பி சிக்ஸ், பி டுவெல் இந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். அது வந்து நம்மளோட டே டு டே லைஃபுக்கு நம்மளோட பாடி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆர்கன்ஸையும் மெயின்டைன் பண்ண, அதோட வேலையை செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர்னு பார்த்தோம்னா நமக்கு டெய்லி பர் டேவுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் வாட்டர் அப்படின்னா நிறைய தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். தேவையான அளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் கட்டாயம் நம்ம குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாறு சத்து நிறைந்த உணவெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவோம். நாறு சத்து உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கீரை வகைகள், காய்கறிகள், சூப் மாதிரி அந்த மாதிரி விஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய நாறு சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இந்த மேஜரான இந்த 6 சத்துக்களையும் நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல பேலன்ஸ் டயட்டா நம்ம கன்சியூம் பண்ணோம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பேலன்ஸ் டயட் பத்தி பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கிய
1: வளமாய் வாழ ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதிநல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் மிதக்கும் கற்பூர பெட்டகம், கரைக்கால் பண்பலை 100.3.

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல சுந்தர பாண்டியன் இருக்கு.
4: இந்த பாயிண்ட்ல நித்யா
3: இருக்கீங்களா?
4: இருக்கேன்.
3: இருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வாயே திறக்கிறது இல்லை. நமக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதோட உடனே அந்த வரலாறு சொல்லுவாங்களே, இதை எப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. உடனே சைட்லேயே இருந்து வந்து நான் தான் இதை முதலே சொன்னேன் அப்படிமா, சம்மந்தமே பட்டு இருக்காம சொன்னதாக சொல்லி ஒரு பெருமையை தெரிவிக்கலாம். ஒன்றும் தெரியாது அப்படியா இவர் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அடுத்ததுக்கு இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பில்டப்லாம் கொடுப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா?
4: பார்த்துருக்கேன்.
3: அதை தான் இப்போ தலைப்பாக கொடுத்துருக்கிறீங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நடந்த பிறகு நான் தான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
4: எனக்கு வந்து இப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
3: நம்ம
4: ரிப்ளை பண்ண மாட்டேன். நம்ம சொன்னதானே,
3: நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஒருகால் இருந்தாலும் சொல்லாலும் சொல்லியிருப்பாரு இவங்களாம் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வேறு இருக்கும் இல்லையா? அதனால ஏன் வம்பு அதுவாக தெரியும் போது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு இருப்பீங்க. இப்போ பாருங்க நேரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவர்கள் பேசும்போது நாம் செவிசாய்க்காமல் கடந்து விட வேண்டும்.
4: அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி சொல்லிருக்காங்க.
3: அப்படியா? பெருசா வர்ற கேள்வி ரொம்ப சின்னதா, நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறது.
4: ஆமா.
3: சரி, கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா கோபம் தான் வரும், ஆனா இதை யாராலும் மாற்ற முடியாது. இன்று நடக்கும் என்றால் அது நடந்தே தீரும். உதாரணமாக நாளை பேங்க்ல நகைக்கு பணம் கட்ட வேண்டும் நாளை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட எண்ணம் அங்கேயே இருக்கும் இல்லையா? அதை போய் யாரும் தீர்க்க முடியாது இல்லை?
4: அதுதான். அடுத்தது வந்து தானிக்கோடகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளில செல்லும்போது குறிப்பிட்ட இடத்துல சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்க முடியாது. அதாவது கடலுக்கு போகிறோம் அப்படின்னா கடல் சீற்றமாக இருக்கும், படகுல போக ஆசைப்பட்ட எனக்கு புரியவே இல்லை. இவங்க என்ன
3: சொன்னதே
4: புரியல. இது கேள்விக்கு தகுந்த பதில் தானா அப்படிங்கறது?
3: அப்படிதான் முதலே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு.
4: அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க அந்த செயல், இப்போ ஒரு பெரிய விஷயம் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கிரெடிட்டை மட்டும் வந்து நான் தான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கும்போது அந்த கிரெடிட்டை மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படி இருந்தால் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்?
3: அப்படிதான்,
4: அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சி.
3: ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை.
4: ஆமாம்,
3: ஏன் இதை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, எப்பயுமே யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை சொன்னார்களோ அவர்களை குறித்து சொல்லுவாங்க. ஒரு முறை டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய வரலாற்று நடந்ததாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு ராக்கெட் ஏவும் போது ஃபெயிலியர் ஆகிடுது அந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் ஆனவுடனே யார் பேசணும்? அதோட டைரக்டர் தானே பேசணும். டக்குன்னு அதோட தலைவராக இருந்த அவர் வந்து பேசுகிறார். அப்துல் கலாம் பேசல, இவர் பேசுறாரு. ஏன் அப்படின்னா அந்த தோல்வி அவர் ஏத்துக்கிட்டாரு, அதே பிளான் சக்சஸ் ஆயிடுது. உடனே அப்துல் கலாம் கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னா, அப்ப வெற்றி பெற்ற பொழுது அதற்கான உழைப்பவர்களையும் தோல்வி அடைந்த போது அவர்களுடைய தோல்வியை நம்ம தாங்கிக்கிறவரும் தலைவராக இருப்பாங்க. அது மாதிரி யார் அதற்கு உரியவர்களோ அவருடைய பேரை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வெற்றியாளர் வரிசையில வந்துருவாங்க. அப்படிதான் வரலாறுகள்லாம் பதியுது. அதனால நம்மள்ட்ட யாராவது எனக்கோ உங்களுக்கோ யாருக்காவது நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் தான் பேர் வாங்கணும்னு செய்யாத விஷயங்களுக்கு வாங்குறத விட சில பேர் வந்து செஞ்சதுக்கே பேர் இருக்காது, அதையும் சரி போயிட்டு போதும் யாரோ சுமந்துட்டு போட்டோம் அப்படின்னு
4: விட்டுருவோம். இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நான் தான் இது தப்பு ஆயிடும்னு உன்ட்ட சொன்னேன்ல முன்னாடியே, ஆனால் சொல்லியிருக்கவே மாட்டேன்.
3: இதே தான்,
4: அதே தான், அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க.
3: அதை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம்.
4: ஆமாம்,
3: அதுபோல் சொல்வதற்கென்று ஒரு சில பேர் இருப்பார்கள். இதை ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும் நீடாமங்கலம் மட்டம் கலாச்சாரி மணிமாறன் சொல்லியிருக்காரு.
4: மயிலாடுதுறை கீதா என்ன சொல்லிருக்காங்க, அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு செம கடுப்பாகும் சொல்லியிருக்காங்க.
3: ஆயிடும்ல, இப்போ ஒன்றும் சொல்லலாம்.

0: சிந்தனை துளி வலப்பக்கம் உந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள்.

0: நான் தான் சொன்னேன்னு சொல்லும்போது வரும் பாருங்க ஒரு கோபம், அந்த கோபத்துக்கு முன்னாடி ஆயிரம் வார்த்தை பேசினாலும் தாங்க முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன் என்றால் அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே என்றுதான் தோன்றும். முன்னெச்சரிக்கையாக சொல்லும் வார்த்தைக்கு தான் மதிப்பு. நடந்த பிறகு சொல்லும் அறிவுரை வெறும் பெருமை பேசுவது போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருல திருவுக்காரூர் குடிக்கால் பாளையம் சாகுல் கம்பந்து ராஜா.
1: குரநாட்டுக்கு அறுப்பவர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்களா, நான் தான் சொன்னேன் கேட்டியா அப்படின்னா ஒரு மனுஷனோட குணமே வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன வார்த்தை வெளியில் வரும்னு தெரியாது. ஸோ அதுதான் வந்து அந்த மனுஷனோட குணத்தை அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இது சில இதை கடந்து போயிடலாம். சில இது என்னன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள மனவரத்தை இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல முடிவு பண்ணிருப்பாங்க இந்த திருமணத்துக்கு போய் தம்பியை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு முக்கியம் கூப்பிட போவாங்க, ஏன்னா அவங்க தம்பியை கூப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பாரு. இல்ல கூப்பிட வேணும் தான் இருந்தேன், அது கூப்பிடாம இருக்கிறது கூட பிறந்தவராச்சே கூப்பிடலான்னு இருக்கிறேன்னு அவர் சொல்லுவார். இல்லை இல்லை கூப்பிடாம இருந்துட்டேன் கூப்பிடணும் அவர் சொல்லுவார். இப்படிதான் நடந்திருக்கும். அந்த இரண்டாவது நம்பர் என்ன சொல்ற, தம்பிகிட்ட போய் உங்க அண்ணன் எங்க கூப்பிடுறாரு,
1: நான் தான் கூப்பிட சொன்னேன்.
0: இதை கேள்விப்பட்டோடனே தம்பிக்கு அப்ப மூணாவது ஆள் சொல்லித்தான் என்ன கூப்பிடுறாரா அப்படின்னு கோபம் வந்து
1: ரெண்டு
0: பேரும் வராம போய் இந்த மாதிரி நான் தான் சொன்னேன்னு பெருமைப்பட்டு ஒரு குடும்பத்தை ரெண்டாக்குன விஷயங்களும் சில இடங்கள் நடந்திருக்கு இல்லையா. அதனாலதான் சொல்றாரு நிறைவி காரைக்கால் என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா மனிதருக்கு மிக கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் 0.2 பாயிண்ட்.

0: நேர்களின் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாக வாழ நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி
1: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் அருண் என்டர்பிரைசஸ் எங்கள் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சரசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனை
0: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி
2: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
0: நாளை காலை 7:30 தந்தை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் தந்தை உழவன் நாட்டு சர்க்கரை
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம்
3: நினைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலைவர் நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை
0: நாளை மாலை 6:20 நாச்சியாருக்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்
6: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
0: நாளை 7:30 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குவர் ஓஎன்ஜிசி
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி
8: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க பணத்தை சிக்கனமா செலவு செய்து சேமித்து வைத்துக்கொள் என்று அவர் சொன்னார் எப்படி சேமிக்க தருவேன் பல நேரத்தில் அந்த சேமிப்பு எனக்கு கை கொடுத்தது
10: அது என்னமோ கருத்தெல்லாம் சரிதான் கான்டெக்ஸ்ட் தப்புங்கிற மாதிரி
0: அப்பதான் நான் தான் சொன்னேன் அப்பனா அவங்க அப்பா சொன்னதை சொல்றாங்க சொல்லாம நான் தான் சொன்னேன்னு சொன்னதை பத்தியே நிகழ்ச்சியா இதை தலைப்பு கொடுத்துருக்கிறோம் காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க அப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா சொல்லல அப்படின்னு சொல்லும் போது கோபம் வரும் அதனால நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்பவே சொல்லலாம் சொல்லலன்னு சொன்னது உண்மைதானே

0: அதுல தப்பு இல்ல,
1: அதுதான்
0: நான் சொன்னேன் அப்படிங்கறதுதான் தப்பு இல்லையா?
1: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி வந்து ஒரு சில பேர் அப்படித்தானே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே கண்டும் காணாத மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நம்மள மாதிரி நிறைய அனுபவிச்சிருவாங்க எல்லாருமே.
1: ஆமா,
0: காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, பயங்கரமா எனக்கு கோபம் வரும், ரெண்டு கத்து கத்துட்டு அப்படியே போயிடுவேன். பரவாயில்ல, அவங்கள அச்சும் கத்தி இருக்கிறாங்க.
1: ஆமா, எனக்கே அது மன கஷ்டமா இருக்கும், அப்படின்லாம் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நாகூர் யூசுப் மாலியும் சொல்லியிருக்காங்க.
0: எப்படி இருக்கும், எரிச்சலாதான் வரும். இருந்தாலும் என்ன செய்வது, இப்படியும் மனிதர்களா என கடந்து போக வேண்டியதான். சுமணர் கோயில் என் குணசேகர்,
1: கோவிலவரசன் பஞ்சநதி குளம்ல இருந்து, அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தாங்க.
0: அதையே கவலைப்படுறீங்க.
1: அதுதான், அப்படி சொல்றதும் சகஜம்தான். என்னத்த சொல்றது, என்னத்த செய்யறது, எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, மேமாத்தூர் அமுதாசேகர், இது போல் நிறைய நடக்கும். நமக்கு சிறியவளாக இருந்தால் உடனே கேட்கலாம், எப்போ சொன்னீங்க என்று. பெரியவளாக இருந்தால் ஒன்றும் சொல்ல முடியாமல் போக வேண்டியதுதான். சிறியவர் சொன்னதான் நம்ம திட்டிக்கிட்டு விடுவோமே, பெரியவங்கள்ட்ட தானே ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல.
1: ஆமாம், அதெல்லாம் அந்த அம்பர்லா கதையெல்லாம் வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு மீன் சுருட்டி ராஜா சொல்லியிருக்காரு.
0: ஆமாம், கோபத்தோடு கண்ணீரும் சேர்ந்து வரும் சத்தியா மனக்குடிக்கு.
1: கண்ணால்
0: பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. சிலரை மாற்ற முடியாது, ஆனால் அவர்களை எப்படி கடந்து செல்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுக்குதான் அந்த தலைப்பே, அதை பொறுத்துக்கணும். ரெண்டாவது, நாமளும் தெரியாம சொல்லிட்டு இருப்போம், அதை சொல்லாம
1: தவிர்க்கணும்.
0: அந்த இடத்துல அந்த கிரெடிட், அந்த பெயர் நமக்கு வரணுங்கிறத நம்மள நிரூபிக்கணும் அப்படிங்கிற என்ன எல்லாருக்குமே தன்னை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண, தன்னை ஒரு இடத்துல நிரூபிக்கணும் ஆசை இருக்கு. அப்ப நடந்ததை சொல்லலாம், நடக்கலாம், அமைதியா வந்துடலாம். அதே நம்மளை நிரூபிக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி சொல்லி நம்மள வேற மாதிரி நிரூபிச்சு எப்ப பார்த்தாலும் யாரு இந்த இவர் மாதிரியா அப்படின்னு பேராயிடும்.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல சொல்லாம எல்லா இடத்துலயும் போய் பதிய வச்சிட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்,
0: அவங்க வீட்டுல நடந்தது பாருங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒருத்தர் போய் அட்ரஸ் கேட்டிருக்காரு. அடுத்த நாள் பார்த்த உடனே அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அந்த அட்ரஸ் சொன்னார்ல, அவரை இந்த வீட்டுக்கார் பாக்குறாரு. நேற்று இந்த மாதிரி வந்த நேரம் வந்துட்டு போனாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் தான் போய் பார்த்துட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு
1: அட்ரஸ் சொன்னவர்.
0: உடனே இவருக்கு வருத்தம் வந்து, ஏங்க நீங்க பாக்குறோன்னு நேரம் வரணும், இன்னொருத்தர் சொல்லி என்ன வந்து பாக்குறது அப்படின்னு கேட்டுக்காரு. யார் சொன்னா, இல்லை இன்னார் சொன்ன, ஏங்க அவர்கிட்ட எங்க இடத்துல வீடு இருக்குன்னு கேட்டேன், அவரா என்ன சொன்னாரு.
1: என்னத்த சொல்லக்கோ வரும், பட்டதே போதும்னு நினைக்க தோணும் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க.
0: அவரிக்காடு வித்யா வீரமணி, அப்படி ஒரு சூழ்நிலையில் கோபம் தான் வரும், முன்னாடியே சொல்லிருக்கலாம் தானே என்று கேட்க தோன்றும்.
1: அதுதான், இது போல நிறைய அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு செயலை செய்யும் வரை ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஆனா அதை நான் செஞ்சு அதுல வெற்றி பெற்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சொன்னேன் இதை செஞ்சா கண்டிப்பா இந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவர்களும் உண்டு. தோல்வி ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா, அதான் நம்ம சொன்ன மாதிரி, நான் சொன்னதை கேட்கவே இல்லை அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து நான் மௌனமா இருந்திருப்பேன், அதுதான் நான் மௌனமா இருந்திருப்பேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. குழந்தைய பெண் காட்டுமன்னார் கோயில இருந்து
0: கொஞ்சம் சுருக்கமா அனுப்புனா எல்லாரோடையும் படிச்சிடலாம், எல்லாரோடையும் படிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு வீடு கட்டிருப்பாரு, அவரு பேங்க்ல லோனுன்னு வாங்கி கட்டிருப்பாரு, அந்த நேரத்துல பணம் இல்லாம கஷ்டப்பட்டாருங்க. நான் தான் கொடுத்து அந்த காங்கிரீட் போடுமா, இல்லைன்னா அந்த வீடு காங்கிரீட் ஆயிருக்குமா அப்படின்றவர். இவர் என்ன எங்கெங்க இவர் சொன்னாருன்னு தேடி பார்த்து சொல்ல முடியும்.
1: சில விஷயங்கள் வந்து எதிர்பாராம நடக்கும்,
0: நடக்கும்,
1: ஆனா அது வந்து நான் சொன்னதுனாலதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறவங்க
0: நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா,
0: அது போல சொல்வதற்கென்று ஒரு சில பேர் இருப்பார்கள், அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு திருமணஸ்தான வீரசுந்தரி சொல்லிட்டாங்க.
1: அளவுக்கு அதிகமா கோபம் தான் சார் வரும் அப்படின்னு கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க.
0: கஷ்டமா தான் இருக்கும், அதை ஏத்துக்க முடியாது, என்ன பண்றது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான். செந்தில் கண்ணன் பேரலாம்,
1: அப்படி நடக்கும்போது கண்டிப்பா மிகுந்த எரிச்சலும் சலிப்பும் தான் இருக்கும் அப்படின்னு திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க.
0: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நான் அப்படி ஒன்றும் சொல்லாத வார்த்தையை நான் தான் சொன்னேன் சொல்ல மாட்டேன், சொல்றதை நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது அப்படி சொன்னா அனைத்தையும் நம்ப மாட்டேன்.
1: இவங்க என்னவோ நான் சொல்ல மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதை வச்சு இவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு
0: அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இல்லை இல்லை, சொல்லியிருக்க மாட்டாங்க,
1: சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி.

0: ஓகே,
1: அப்படியே நம்ம நம்பிக்கணும்,
0: நம்பிட்டோம். கோவாக விளங்கவன் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கலையே அப்படின்னு ஆதகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: பணங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் அப்படி சொல்றவங்க வார்த்தையில உண்மை இருக்காது. அதுதான் உண்மை. அப்படி சொல்லும் போது ரொம்ப டென்ஷன் வரும், கட்டுப்பா அந்த கஷ்டம் வந்ததை விட தெரியாம. ஆனா அவங்க சொல்ற வார்த்தை நம்மள ரொம்ப
2: திருச்சி மற்றும் சேலம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN ஐ ஹாஸ்பிடல் நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதையும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று செப்டம்பர் முதல் நாள்.
0: தமிழறிஞர் புலவரேறு வரதநஞ்சே பிள்ளை அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1857 பிறந்த இவர் தமிழின் சிறப்பையும் இலக்கியத்தின் பெருமையையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். ஞானதீபகவிராயர், அண்ணாவியார் என்ற சிறப்பு பெயர்கள் பெற்ற இவர் கரந்தை தமிழ் சங்கத்தில் தங்கத்தோடா பரிசும் பெற்றது குறிப்பிடத்தக்கது.
1: 1979 நாசாவின் பயணியர் 11 ஆளில்லா விண்கலம் சனிக்கோளை 21,000 கிலோமீட்டர் தொலைவில் அடைந்த நாள் இன்று. இதுவே முதன் முதலில் சனியை அடைந்த விண்கலம் ஆகும்.
0: குவாண்டம் ஒளியியல் துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பாற்றிய இயற்பியலாளர் ராய் ஜே கிளாபர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1925 அமெரிக்காவின் நியூயார்க்கில் பிறந்த இவர் 2005 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார். இவரது அறிவியல் பங்களிப்புகள் நவீன இயற்பியலில் இன்றும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன.
1: மும்தாஜ் மஹால் பிறந்த நாள் இன்று. முகலாய பேரரசு மன்னனான ஷாஜஹானின் மனைவி ஆவார். இவரது இயற்பெயர் அர்சுமந்த் பானு பேகம். 1593 இதே நாளில் ஆக்ராவில் பிறந்தார். மும்தாஜ் தனது 19வது வயதில் குர்ராம் என்ற இளவரசனை திருமணம் செய்தார். குர்ராம் பின்னர் முகலாய பேரரசின் மன்னனாகி ஷாஜஹான் என்ற பெயரை பெற்றார். மும்தாஜ் ஷாஜஹானின் 3வது மனைவியானாலும் அவருக்கு மிகவும் விருப்பமுடைய மனைவியாயிருந்தார். இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பர்ஹான்பூரில் தனது 14வது மகப்பேரின் போது காலமானார். இவரது நினைவாக கட்டப்பட்டதுதான் தாஜ்மஹால்.
0: சீக்கிய மதத்தின் 4வது குரு குரு ராம்தாஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று. பாய் ஜேதா எனும் இயற்பெயர் கொண்ட இவர் அமிர்தசரஸ் நகரத்தை நிறுவியவர். ஆன்மீகம், சேவை, சமத்துவம் ஆகியவற்றை மக்களுக்கு வலியுறுத்தியுள்ள இவரது பக்தி பாடல்கள் குரு கிரந்த சாஹிப் புனித நூலில் இடம்பெற்றுள்ளன.
1: தமிழக எழுத்தாளரும் தமிழ் பேராசிரியருமான ஐக்கன் அவர்களின்

0: பிறந்த நாள் இன்று. இவர் திருப்பத்தூர் வட்டம் கோட்டையூரில் 1935 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இவரது இயற்பெயர் மு ஐயா கண்ணு ஆகும். கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சேர்ந்து தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். 800 மேற்பட்ட சிறுகதைகளும் நாவல்களும் எழுதியுள்ளார். தமிழக அரசு 16 சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ஆங்கிலம் உள்ளிட்ட 22 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. அதில் இவரது கதையும் இடம்பெற்றுள்ளது. அகில இந்திய வானொலி நிலையம் நடத்திய நாடகப் போட்டியில் இவர் எழுதிய நாடகம் முதல் பரிசு பெற்றது. இந்த நாடகம் 19 தேசிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது. இவர் எழுதிய மண் எனும் சிறுகதை தற்போது 12 வகுப்பிற்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளதாம். இன்னும் பல்வேறு பரிசுகளை இவரது படைப்புகள் பெற்றுள்ளன. தமிழக அரசு இவருக்கு 2019 அண்ணா விருது வழங்கி கௌரவித்தது.
1: தமிழறிஞர் மறை திருநாவுக்கரசு அவர்களின் நினைவு நாளும் இன்றுதான். தனித்தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் சிறப்பான பங்களிப்பை தந்தவர். தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரின் மகனான இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் இந்திய விடுதலை போராட்டத்திலும் பங்கேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நிலையான நேரத்தை பின்பற்றுவதற்கு உதவும் இந்திய நிலையான நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 1947 ஆண்டு இதே நாளில்தான் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேயர்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லாம நடந்த பிறகு நான் தான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே கொந்தளிச்சிட்டாங்க எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. நீங்க வேற லெவல் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். யாரு குத்தாலும் கே.வி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இது நல்லா இருக்குல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சில நேரங்களில் இப்படி நடப்பது சகஜம்தான். என்ன பண்றது நாம தான் புரிந்து நடக்கணும். என்னங்க நான் சொல்றது சரிதானே அப்படின்னு செல்வியிலேருந்து தெத்தி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் டி மணப்புறம் தோப்புத்தெரு வேல்முருகன் என்ன அனுப்பியிருக்கிறாரு. சொல்லாத சொன்னால் மனசுக்கு மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து நேரில் சொன்னதெல்லாம் கேட்போம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேயர்கள் அனுப்பின செய்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. குத்தாலம் தோப்பு தெற்கு சிவசுப்ரன், நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லாம நடந்த பிறகு நான் தான் சொன்னேன் அப்படின்னு எனக்கு மனசு சங்கடமா இருக்கும், அவரது மனநிலை அப்படிதான் என்று போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு.
3: எல்லா நன்மைக்கே அப்படின்னு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு திருகணபுரம் ஆனந்த் சொல்லியிருக்காங்க.
0: சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவி கார்த்தையும் கூட வாசல், இந்த சமூகத்தில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறார்கள், என்ன செய்வது, நொந்து கொள்ள வேண்டியதுதான்.
3: காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன இப்படி கேட்டீங்க, காலையிலேயே தப்பாக இருந்தால் கொஞ்சம் கோபம் தான் வரும், அதை எப்படி சரி பண்ணுமோ அப்படி சரி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிரகாஷ் கல்லேரியா, சரி, அப்படி சொல்றதுல இருந்து சற்று விலகி நிற்க வேண்டும், அவர்கள் வெரி வெரி டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
3: ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, நல்லவர்களாகவும் நம்மளை ஒன்றும் தெரியாதவங்களாகவும் சித்தரிப்பாங்க பாருங்க, அப்படியே அந்த கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எதுவுமே சொல்லாம நான் தான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கலன்னு சொல்றவங்கிட்ட எப்ப சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்கன்னு கேட்டாலே போதும், மறுபடியும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வழங்க மாநில இருந்து துரை அனுப்பியிருக்கேன்.
3: அதுதான் இவங்க சொன்ன மாதிரி அடுத்த தடவை கேட்கிறோம்,
0: கேட்டு
3: சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு.
0: நான் சொன்னேன் நீங்க காதல அப்பதான் சொன்னீங்களே அப்படின்வாங்க அவங்க. நம்மளமா நம்மளாம் வித்தக்காரவங்க, நான் சொன்னேன் நீங்க கூட அப்ப அங்க நின்று இருந்தீங்கல்ல, அப்படி ஏதாவது சொல்லி கிள்ளி அதை பாக்குறவங்க நிரூபிக்கிறது மாதிரி.
3: இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்கும், என்னன்னா நீங்க சொல்லிட்டீங்க, நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னல அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்புறம் அப்போ இன்னும் என்ன சொல்லுவாங்க, நீ அப்ப நான் பேசும்போது கவனிக்கல, அதை கவனிக்காம நான் அப்ப என் பேச்சுக்கு வந்து நீ மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருசா போகும்.
0: இல்லன்னா அவரை மாதிரியே ஒரு நல்லவரை கூப்பிட்டு வந்து நான் சொன்னல நீ கூட கேட்டுருந்தீங்களா அப்படின்னு, அவரும் ஆமா ஆமா அப்படின்ட்டு போயிடுவாரு. அது மாதிரி இருக்கும். சில பேர் வந்து உண்மை தெரிஞ்சு பின்னு வச்சுங்க, அந்த நேரத்துல அப்படியே அதை போட்டு சுத்தப்பிக்கு தப்பி
3: புவனகிரி சுமதி சொல்லிருக்காங்க.
0: நாகூர் முகமது ரவிக்கு வந்து ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம காரைக்கால் மேலோடுதுறை சேப்பு விஜயராகவனும் பாயிண்ட் பாயிண்ட் நிலை நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
3: வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டாங்க. ஆக்கூர் செல்லராஜா வந்து எப்படி இருந்தாலும் நடக்க தான் போகுது, எல்லாம் நன்மைக்கேன்னு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சிவபுரி கீர்த்திராஜன், என்னங்க பண்றது, கஷ்டமா தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு நினைத்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
3: அந்த உசு பேத்துறவங்கள்ட்ட ஒவ்வொன்றும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு போயிட வேண்டியதாங்கிற மாதிரி.
0: இது நல்லா இருக்கா, இது எங்க இருந்தீங்க?
3: இது வந்து ஒரு நடிகர் சொன்ன பொன்மொழிகள்ங்கிற மாதிரி. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு வந்து சொன்னவங்க மேல கடுமையான கோபம்
0: வரும், கோபம் சரவண கோபம் வரும்
3: அப்படின்ட்டு. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புல இருந்து ஜான்சி கவியரசி, கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் மேட்டு

0: ரவி. என்னுடைய பிள்ளைகள் செய்தாலும் நான் நடப்பதை உடனே திரும்பி தெரியப்படுத்துகிறேன். அதுதான் அந்த எழுத்து தவறாக வருது. அது நடந்த பிறகு அவர்கள் படும் துயரத்தை பார்த்து நான் மனம் வேதனை அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
1: அவங்க வந்து அவங்க சொல்லிடுவாங்களா முன்னாடியே இது மாதிரி நடக்கும்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு அது மாதிரி
0: குணசுந்தரி செல்வநாதன் இருமை குரல் கொண்ட இருவருக்கும் காலை வணக்கம். என்ன செய்வது, கேட்டாலும் ஒண்ணு சொல்ல முடியாது. இப்ப எதுக்கு அதை சொல்லிட்டு இதை சொன்னாங்க?
1: இப்படியும்
0: சில மனிதர்களா என்று நினைப்பேன்.
1: ரமேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம் என்னோட கடையில நிறைய நடந்திருக்கு அப்படி சொல்லும் போது ரொம்ப கோபம் வரும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே சிரிச்சு பேச்ச மாத்தி பேசி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: உண்மையா இருந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வேன்னு நாகூர் ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்காங்க.
1: நாங்க கேள்வியே பொய்யா இருந்தா என்ன
0: பண்ணுவீங்க? நல்லதாச்சே, அப்படிதான சொல்லணும். என்ன ஒண்ணுனா, அதாவது ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும், எல்லாரும் வந்து சொல்லுவாரு, நான் அப்பயே சொன்னேன்.
1: ஆமா, அதுதான் ரொம்ப கோவப்படுத்தும் இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம. மேல மேல அந்த ஒரு நேயர் கமெண்ட்
0: பண்ணியிருந்தாங்களே,
1: மங்களம் சம்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லாம நடந்த பிறகு நான் தான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும். அவங்க மனநிலை அவ்வளவுதான் அப்படின்னு
0: போயிடுவேன். மனநிலையே அவ்வளவுதானா?
1: அவங்க மனநிலையே அவ்வளவுதான்.
0: எனக்கு அப்பவே தெரியும் என்று சொல்வார்கள். எனக்கு கோபம் தான் வரும், வெளிக்காட்டாமல் அமைதியா சகிப்பு திறமை இருந்து
1: விடுவேன். அத முன்னாடி ஒரு கமெண்ட் படிச்சேன் இல்லையா, அது வந்து சேத்தூர் சீதா கல்ய பெருமாள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து, உதவி தேவைப்படும் நேரத்துல மௌனமா இருந்துட்டு நான் விஷயம் தவறா முடிஞ்சதை நினைச்சு அப்படியே வருந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல இன்ட்டு முன்னையே கேட்டிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காது இல்ல?
0: அது பரவாயில்ல, முன்னையே கேட்டிருந்தா நடக்காதுங்கிறது வேற, உன்னையே சொல்லாம அப்புறம்
1: முன்னாடியே நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றவங்க மேல இன்னும் கொஞ்சம் எரிச்சல் சலிப்பெல்லாம் வரதான் செய்யும். இது மாதிரி இவங்களும் வந்து இந்த இதெல்லாம் என்னை அலைக்கழித்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதனால நேர்கள் கொஞ்சம் நிறைய நேர்கள் சுருக்கமா தான் எழுதுறாங்க. ஒன்று ரெண்டு பேர் தான் கொஞ்சம் பெருசாக எழுதுறீங்க, அதையும் சுருக்கமாக எழுதிங்க அப்படின்னா எல்லாருடைய செய்தியை நம்ம படிச்சிடலாம்,
1: படிக்க புரியறதுக்கு ஈஸியாக.
0: கடலாங்குடி பூங்கோதை, அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்,
0: நான் ஒதுங்கி போக வேண்டியதுதான், பெரிதுபடுத்தாது பிரச்சனை தான்.
1: நற்செயல் நடக்கும்போது நான் தான் சொன்னேன் அப்படின்னும், தீய செயல் நடக்கும்போது இதே வார்த்தையை பலர் சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணும், ஆனால் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க.
0: அப்படி இருக்கும்.
1: திருபுவனம் ரவி சொல்லியிருக்காங்க, ரவி லக்ஷ்மி,
0: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கருணா சித்திரம் அனுப்பியிருக்காங்க.
1: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து ஓயாம உழைக்காதே, அதாவது ஓய்வே இல்லாம உழைக்காதே அப்படின்னு சொன்னேன், கேட்டியா இப்ப நல்லா படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அது ஆறுதல் கிடையாது அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
0: அப்படி யாராவது சொன்னால் டென்ஷன் ஆகும், அவர் பல்லை உடைக்க வேண்டும் என்று தோன்றும், ஆனால் அவரிடம் பல்லை காட்டி கொண்டுதான் நகர்ந்து விடுவேன். அதற்கு பேர் தான் மெச்சூரிட்டி, ஜெயங்கொண்டம் ரித்து. இது நல்லா இருக்கு, பல்லை உடைக்கணும் போது நம்ம பல்லை காட்டிட்டு வந்து
1: அக்கறை வட்டம். உஷா என்ன சொல்லிக்காங்கன்னா, எனக்கு பிடிக்காத விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு, அப்படியே கோபம் தலைக்கு ஏறும் பாருங்க,
0: வாழ்க்கைய வெறுத்து போகும். என்பி சிதர் மாசகர் காரைக்கால்,
1: அதாவது நிறைய பேர் சொல்ற கதை தான், அப்படியே தூசு மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியில இருந்து சொல்லியிருக்காங்க.
0: இது வந்து கட்ட வீட்டுக்கு குறை சொல்ற கதை தான், தூசு மாதிரி தட்டி போயிட்டு அதுதான்
1: சொன்னேன்.
0: பிள்ளை திருவாசல ஆரோக்கியதா செல்லும் முறை, நான் கஷ்டப்படும் போது இவன் எங்க உருப்படான்னு சொன்னாவா, இப்போ நாம ரொம்ப அப்பவே சொன்னாங்க.
1: உருப்பிட மாட்டேன்னு
0: சொன்னவா.

0: அப்பவே சொன்னங்க அவன் மேல வருவான்னு. இது எப்ப இருக்குமா, ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு போகும்போது எல்லாம் பெரிய சால்வை எல்லாம் போற வச்சாங்க, அப்ப போயின்னு சொல்லுவாங்க அவர் வருவான்னு தெரியுங்க. நான் போய் அவன் என்ன சொன்னேன், இதெல்லாம் அவர் தான் நம்ம வீணா போயிடும்னு நினைச்சிட்டே இருந்தவர்.
1: நிறைய பேர்கிட்ட சொல்லிப்பா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் எப்படி சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி
0: சொல்லி சொல்லி பாராட்டு மழை பொழிஞ்சவரு இப்ப மாத்தி சொல்றாருங்க போது அந்த சாலை அவர் எப்படி இருக்கும்.
1: அதுதான் அதம்பார் கலைச்செல்வி செல்வமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியே ரொம்ப கோவம் கோவமா வருங்க, மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா எதுவுமே பேச மாட்டான், அப்படியே போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ராஜி ரொம்ப கோவம் வரும், ஆனா வெளியில காட்டிக்க
1: மாட்டான். நம்ம நேயர்கள் எல்லாம் ஒரு நல்ல பழக்கம், எவ்வளவு கோவம் வந்தாலும்
0: கட்டுப்படுத்துற
1: கோவம் வருந்தாங்க, ஆனா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் சொல்லியிருக்காங்க.
0: அதம்பார் தமிழரசி ராமன் இது சிலருடைய தற்பெருமை பேச்சு, அது பெரிதுபடுத்த கொள்ளக்கூடாது, நாம் தான் ஒதுங்கி போக வேண்டும்.
1: ஒதுங்கி
0: ஒதுங்கி போயிருந்தா எத்தனை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம செய்ய செய்ய சில பேர் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஒரு நிகழ்ச்சியோ இல்லை பொருள் நடத்திடுவாங்க, நடத்தி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா சம்பந்தம் அவங்க சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படி
1: கிரெடிட் வாங்கிட்டு. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் என்ன சொல்லிருக்காங்க,
0: இதுல வந்து என்னன்னா செஞ்சாரு பாருங்க, அவர்கிட்ட வந்து இந்த ஒருத்தர் வந்து சொல்லுவாரு இதெல்லாம் அவங்க தாங்க செஞ்சாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க எப்படி இருக்கும் அவருக்கு,
1: செம்ம பயங்கரமா இருக்கும்.
0: காமேஸ்வரன் செல்வியை சொல்லுங்க, அப்படி சொல்லும் போது கோபம் வரும் அவர்கள் மீது, அல்லது நாம் கடந்து செல்ல வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஹா இதோ வந்துட்டாங்களே, என் மனசுக்குள் நினைச்சபடியே அவர்கள் முகத்தை ஒரு நிமிடம் பார்த்துட்டு அமைதியா போயிடுவேன். இது நிறைய தரம் நடந்திருக்கிறது, என்ன செய்யறது சில நேரங்களே இப்படியும் மனதிலே அப்படின்னு தோணும். சில பேர் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலை அப்படி எதுவும் சொல்லவில்லை என்பதை நாம் ஆதாரத்தை நிரூபித்து காட்டும் போது அவர்கள் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு கோபம்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயில் சிங் நிஜை நிறைவிலிருந்து என்னன்னா, உண்மையிலேயே சொல்லியிருப்பாரு, அதை கேட்டுதான் ஒருத்தர் நல்லா வந்திருப்பாரு. அது வரை என்ன செய்வார்னா, நான் ரொம்ப திறமையா செஞ்சிட்டேங்க பாரு, இப்படி நடக்கும் இல்லையா சொன்னத, ஆனா அவரு வந்து நான் தான் சொன்ன யார்டையும் சொல்ல மாட்டேன் அந்த கிரேட் அவருக்கு, இப்படியும் ஆப்போசிட்டாவும் நடக்கும் சில இடங்கள்ல, தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: Let me see.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் ரொம்ப நேரில் அழகாக பாயிண்ட் பாயிண்ட்டாக செய்ய சொல்கிறாங்களே, ஆனால் கொந்தளிச்சிட்டாங்க.
1: ஆமாம்,
0: இந்த கேள்வியை கேட்ட உடனே எப்போ தான் சொல்லுவோன்னு இருந்திருப்பாங்க போல இருக்கு. உடனே இந்த மாதிரி எவ்வளோ பேருங்கிறீங்க, கோபமாக இருப்பேன், அப்படி இருப்பேன், பல்ல உடப்பேன், அதை உடப்பேன், அஜ்ஜோ அப்படிலாம் சொல்லி ஒரு வழி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ கடைசியாக ஒரு நேர் எல்லா நேரில் அனுப்ப எல்லாத்தையும் நான் கிட்டத்தட்ட படிச்சிட்டோம். வேலாயுதம் எங்கேருந்துன்னா கருமண்டபம் திருச்சிலேருந்து அனுப்பியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து இதை செய்யாதீங்கன்னு சொன்னேன், ஆனால் கேட்காம ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற செய்ய சொல்லியிருக்காரு. நம்ம சொன்னது வந்து சொல்லாம நான் தான் இதை சொன்ன முதலே அப்படின்னு அந்த தம்பட்டை அடிச்சுப்பாங்கல்ல, அவங்கள பத்தி தான். அதனால இப்ப நேரில் எல்லாம் சொன்னாலும் கேட்டோம், ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, எப்பயுமே யார் இதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த புகழ் போயிடணும். அதுக்கான வழி நம்ம கரெக்டா வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில உயர்ந்துட்டே இருப்போம். ரெண்டாவது வந்து இவர் சொல்றது சரிதாமாங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேல ஏற்படும், அதை நம்ம உடைச்சிடக்கூடாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், அதை உடைச்சிட்டு இந்த வர இருப்பாரு.
1: அதில் இந்த கல்யாணம் எல்லாம் நடக்கும்போது அமைதியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அமைதியா இருப்பாங்க.
0: கல்யாணம்
1: முடிஞ்சு
0: சண்டை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா
1: எல்லாருமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அமைதியா
0: அதாவது
1: பாத்துட்டு இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்றது வரைக்கும்.
0: சரி,
1: அவங்க லைஃப்ல ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா இப்படிதான்ப்பா கல்யாணம் இருக்கும், நான் தான் அப்பவே
0: சொன்னேன் கேட்டாதான அப்ப எப்படா சொன்னீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதனால ஒரு பெருமை வரும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஒரு தடவை வரும், ரெண்டு தடவை வரும், மூணாவது தடவை என்ன ஆயிடும் அப்படின்னா
1: நேயர்கள்
0: நன்றி சொல்லி நிகழ்ச்சியை ஒழிக்கிற பாட்டோடு நிறைவு கொடுத்துருவோம்.
1: ஓகே.

0: காற்றில் கால் நடந்து காதுகளுக்குள் கானம் இசைக்கும் கரை கல்வன்மலை 100.3 நேரம் 10 மணி நேரில் இணைக்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முழங்கால்ல ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சுவலா பிராக்சரோட வந்தாங்க. ஸோ அது என்ன, காலோட மேல் பக்கத்தில் முட்டி எலும்பு இருக்கு இல்லைங்க, முழங்கால் அந்த இடத்துல இருக்க ஒரு ஃப்ராக்சர். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நேராக போய் பைக்கில் விழுந்திருக்காங்க, அது ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ பேஷண்ட் வந்தபோது ஃபுல்லாக நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்வெல்லிங்காக இதோட வந்தாங்க. ஸோ பேஷண்ட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உடனே நம்மளால் சர்ஜரி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், மேபி ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் கூட சில பேர்த்துக்கு ஆகும், சில பேர் கொப்பளம் மாதிரி வரும், அது வந்து அடங்கினதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் பேஷண்ட் என்னென்னா, இல்லை இல்லை எனக்கு இப்பயே பண்ணுங்க ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. பட் ஆக்சுவல் என்ன இதுன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோஸ் தான் சில இது காமிச்சேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளிஸ்டர் மாதிரி அதில் வரும், வந்து அது செட்டில் ஆகணும், அது வந்து சுருக்கம் விழுந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும், இல்லைனா வந்து தோல் வந்து மேலே இருக்க தோல் அழுகி போயிடும், சில சமயம் வந்து ரத்த குழாயும் பாதிச்சிடும் இதில் அப்படின்னு சொன்னேன். பேஷண்ட்டும் அந்த ஃபோட்டோஸ் தான் காமிச்சோன்னே ஓகே ஒத்துக்கிட்டாங்க. அதே சொன்ன மாதிரி என்னாச்சுன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இது கொப்பளம் மாதிரி வந்தது, அதெல்லாம் வந்து செட்டில் ஆகி அந்த சுருக்கம் உளுந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணும் பேஷண்ட்டுக்கு. ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, சில பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப அவசரப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, டக்குன்னு நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் அவசரம் பண்ணுங்கன்னு. ஸோ இது வந்து டக்கு நம்ம எடுத்து பண்ணுற முடிவு கிடையாது, இது வந்து கொஞ்சம் மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கான பெஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பண்ணிக்கிறது தான். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அதுக்கு மாவு கட்டு மாதிரி போட்டுருவோம், இல்லைனா 2 பின் மாதிரி போட்டு டெம்பரவரியாக அது மூவ் பண்ணாமல் விடுறதுக்கு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணிடுவோம். அது ஒன்ஸ் 10 நாளோ 2 வாரமோ அந்த கொப்பளம் அந்த இதெல்லாம் அடங்கினோடனே அந்த தோல் இருக்க உள்ளே இருக்க டென்ஷன் எல்லாமே கம்மியானதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது மேலே இருக்க தோல் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, தோல் அழுகிறது, திரும்ப அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். என்ன முக்கியமாக சொல்கிறேன்னா, யாரும் எதுவும் அவசரப்பட வேண்டாம், மருத்துவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை கேட்டு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88.

0: இல்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: சிந்தனை துளி, குளிர்சாதன வசனியை தேவையான அளவில் மட்டும் இயக்கவும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் அணைகின்ற இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியில் கருத்துக்களால் காவியம் படைக்க இருக்கும் உங்களுடன் நான் இரா சுந்தரபாண்டியன். இன்றைய சிந்தனை அரங்கம் செந்தமிழ் சொற்களால் சிந்தனை துளிகள் சேர்த்து செயல்பட தூண்டும் வார்த்தைகள் கோர்த்து அரிய தகவலோடு உலாவரும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு நமக்கான அடையாளம். இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்து உரைக்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண் சுழி 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணை அழையுங்கள். அல்லது 2994 இந்த எண்ணோடு இணையுங்கள். அல்லது 2995 இந்த எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது 9566427231 என்ற அலைபேசி எண்ணுடன் நீங்கள் இணையலாம். நமக்கான அடையாளம் எதுங்க? அவர் ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுக்குவோம். அவர் ரொம்ப இப்படி தாங்க இருப்பார் அப்படின்னு நம்முடைய அடையாளம், அந்த அடையாளம் தான் பேசணும். நமக்கான அடையாளம் எது? நம்முடைய கல்வியா, நம்மிடம் இருக்கக்கூடிய பணமா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்தஸ்தா, அல்லது நமக்கான அடையாளமா எதுவாக நாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எதை நாம் வைத்திருக்கிறோம், இது குறித்து வெளிப்படையாக சொல்லலாம். சில பேர் சில நேரங்கள் உண்மையை கூட கரெக்டாக சொல்கிறாங்க. நான் இப்படி தாங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலும் கூட யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைப்பாடு தோன்றும், அதை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு எப்படி முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த நேரம் நமக்கான நேரம், நம்முடைய கருத்துக்கள் எதுவாக இருக்கிறது, நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, நம்முடைய நடைமுறை எதில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நமக்கான அடையாளம் எது, நாம் எதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக நேயர்கள் சொல்லுவீங்க, அந்த ஆற்றல் உடையவர்கள் என்கின்ற நம்பிக்கை இருப்பதனால நீங்கள் ரொம்ப அழகாக வருவீங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. நமக்கான அடையாளம் எது? சில பேர் ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படிங்கிற அடையாளத்தை வச்சுக்கக்கூடாது. நறுக்கு தெரித்தார்கள் பேசுவார் அப்படிங்கிற அடையாளம் நமக்கு வரணும் இல்லையா? அந்த அடையாளத்தை நீங்கள் தக்க வச்சுக்குவீங்க அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறது. வாருங்கள் நேயர்களே, வானொலியில் வலம் வருவோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம்.
1: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவது என்னுடைய அடையாளம் பார்த்தீங்க, என்னுடைய செயல்பாடு தான்.
0: செயல்பாடு, என்ன செயல்பாடு?
1: என்னுடைய செயல்பாடு என்னுடைய பண்புகள்.
0: பண்பு அப்படி சொல்லும், உங்களுடைய
1: பண்புகள்,
0: உங்களுடைய பண்பு
1: பாத்தீங்கன்னா, பசி என்று வந்தால் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னோட வாயிலிருந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை வராது, இல்லை என்ற வார்த்தை வராது. அது வந்து எப்படியாவது என்னால் முடிந்த அளவுக்கு உதவி இல்லைன்னா அதுக்கான தகுந்த காரணங்களாக மாற்று கருத்துக்களை சொல்லுவேன். அதுதான் என்னோட முதல் அடையாளம்.
0: உங்களுடைய அடையாளம் அன்பு அப்படிங்கறது, நீங்கள் இரக்கம் உடையவர் இல்லையா வந்தவர்களுக்கு?
1: அதே மாதிரி இல்ல, இன்னொரு சொல்றேன், அதே மாதிரி என்னுடைய தாய் தந்தையர் வழியே அதே மாதிரி இருக்கேன். என்னுடைய முற்றோர்கள்
0: என்னுடைய ஒரு அடையாளம் தான்.
1: பையன்
0: இல்ல, அதாவது
1: என்னுடைய விஷயங்கள் தான் எனக்கு முதல் அடையாளம்.
0: சரி, நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நம்முடைய குடும்ப பாரம்பரியம் ஒரு அடையாளம் இருக்கும். என்னுடைய அடையாளம் பாரம்பரியம்னு சொல்லாம தவிர, என்னுடைய அந்த பாரம்பரியமான செயல்பாடு நான் செய்வேன் அப்படி தான் என்னை அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய மற்றவருடைய அடையாளங்கள் சொல்ல முடியல, உங்களுடைய அடையாளத்தை மட்டும் சொல்லுங்கள். நேற்று இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது? பேசுங்க ஐயா.
2: சொல்லி விலங்கு வைத்ததாக என்னுடைய அடையாளம்.
0: சிறப்பு சிறப்பு,
2: நன்றி,
0: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகாக சொன்னார், சுருங்க சொல்லி விலங்கு செய்தான். ஒரே

0: மாதிரி தான் ரத்தன சுருக்கம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நிரூபிச்சிட்டார், சுருங்க சொல்லி விளங்க வைப்பது ரொம்ப அழகு. நன்றி. இணையக்கூடிய அடுத்த
1: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: பேசுங்க.
1: விளம்பல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
0: பேசுங்கம்மா.
1: எப்போதும் சார் நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும் சார்.
0: சரி,
1: என்னோட பேசும்போது தன்னது கவலைகள் பறந்து விட்டதாக எனக்கு கோவில்கள் சொல்லுவாங்க.
0: உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்களே?
1: எனக்கு வந்து ஐயா அவங்க நல்ல எனர்ஜி கொடுப்பாங்க, ரொம்ப கண்டிப்பானவர்.
0: கண்டிப்பானவர் என்பதுதான் உங்களுடைய அடையாளம்.
1: அதாவது சார், பணியில வந்து கண்டிப்பானவர், பழக்கத்துல வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கறவங்க,
0: நல்ல தூண்டுகோலா இருப்பாங்க.
1: எது சொன்னாலும் நல்ல தன்னுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிச்சு, எனக்கு மகிழ்ச்சியோட நான் இருக்கு சொல்லுவாங்க.
0: சரி, நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: பாலு
0: பேசுங்க.
2: அந்த ஆராசத்துல போய் வந்து டி பாலம் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன் கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா நாகப்பட்டினம் வந்து டிஎஸ் பாலம் சொன்னாக்க ரேஷன்ல வெளில போன்றுவாங்க. ஆமா, அதுதான் என்னோட அடையாளம் வந்து டிஎஸ் பாலம். ஒரு புனைப்பையர் தாராசுரம் பாலு அப்படிங்கறது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு
0: விட்டது. உங்களுடைய பெயர் தான் உங்களுக்கான அடையாளம்.
2: ஆமா, அதாவது அதை வச்சுதான் சார் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னாக்கா
3: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒரு பாடல் வரி ஞாபகம்.
0: சரி,
3: அது மாதிரி நம்மளாம் நம்மளை பத்தி நம்மளே சொல்ல முடியாதுங்க, நம்மள அடையாளத்தை பத்தி.
0: சரி,
3: மத்தவங்க தான் சொல்லணும்.
0: என்ன சொல்லிருக்காங்க, யாராச்சும் சொல்லிருப்பாங்களே?
3: எங்களை பத்தி இந்த வீட பத்தி சொல்லுவாங்க, புது வீடுன்னா சொல்லுவாங்க. நம்ம
0: உங்க வீட்டுக்கு அடையாளம் பேர்
3: அடையாளம் தாங்க.
0: நன்றிங்க, இணைப்புல வந்து நன்றி. இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்றாங்க நேயர். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
4: ஏத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: பேசுங்க.
4: அதாவது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கான அடையாளம் ஏற்படும்.
0: சரி,
4: இந்த அவர் உட்காந்து பேசிட்டாங்கன்னு போறாரு, அவர் நல்ல வருமாங்க. போறாரு, அவர் வந்து ஒரு மோசமான வருமாங்க. அதனால அடையாளம் வந்து நம்ம வந்து நடந்துக்கிறத பொறுத்து தான் அமையும்.
0: உங்களுக்கு என்ன அடையாளம்
4: கேட்டாலும் அடுத்தவங்க தான் சார் சொல்லணும்.
0: அடுத்தவங்க தான் சொல்லணும். நன்றி நன்றி
4: நன்றி.
0: அடக்கமா இருக்கிறார் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் சிறுகாட்டில இருந்து மாணிக்கம் தலைவர் பேசுறதா?
0: பேசுங்க ஐயா.
5: அதாவது எங்க அப்பா பத்தி பேசுறதா?
0: பேசுங்க.
5: எங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து சொத்து பத்திரம் அதிகம் சேர்த்து வைக்கிறார் சார் அவரு.
0: சரி,
5: ஆனா அவர் சேரு புகழ் இன்னும் வாழ்ந்து கொண்டாலும் சார் இருக்கு. மாணிக்கம்னா மாணிக்கம் தான் சார் அவரு.
0: மாணிக்கம்னா அவரு பேர் இருக்கு.
5: அவர் மாணிக்கம் அவர் பேர்ல தான் நான் கடையை வச்சிருக்கேன். அவர் எங்க அப்பா மறக்காம.
0: சரி, நன்றி.
6: நம் செயல்கள் தான் நமக்கு நாமே, நம் செயல்கள் தான் நமக்கு அடையாளம்.
0: சரி, நம்முடைய சீர செயல். நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
7: அரியலூர் மாவட்டம் அம்பிலிருந்து ராமானுஜன் பேசுறேன் சார்.
0: பேசுங்க.
7: என்னுடைய அடையாளம் வந்து எப்ப பார்த்தாலும் ராமானுஜன் நல்லவர், வம்புது கும்பல் கோவிட்டாரு, ஒரு நல்ல மனுஷன்
0: அப்படிங்கிறது தான்.
7: ஆமா சார்.
0: சரி, நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
8: மலர்மேடு பாப்பாவிலேருந்து ஆனந்த் சார்.
0: எங்க இருந்துங்க?
8: மலர்மேடு பாப்பா குடி சார்.
0: பேசுங்க ஆனந்த்.
8: சார், எனக்கு எங்க அப்பா கொடுத்த தொழில் தான் சார். ஆனா எங்க அப்பா இல்ல, ஆனா தொழில் பேர் சொல்லுது சார்.
0: சரி,
8: நன்றி சார்.
0: நன்றி. நான் செய்யற தொழில் தான் எனக்கு அடையாளம். வணக்கம். யார் பேசுறீங்க? உங்களுடைய வானொலி ஒலியளவு குறைச்சாதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும்.
9: மேலமாத்தூர் கேசவன்.
0: கேசவன் பேசுங்க.
9: தப்பா

0: முன்னாள் மிலிட்டரி சார், என் பட்டாள தர்மவான் சொன்னா எங்க எல்லாருக்குமே
1: அப்பாவுடைய அடையாளம் தான் நமக்கு. சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அப்பாவுடைய அடையாளம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் துகிலிருந்து மணி வாசகம்.
1: பேசுங்க.
2: எனக்கான அடையாளங்கள், பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் இல்லை என வருவோருக்கு இயன்றதை செய்து கொண்டிருக்கின்றேன் ஐயா.
1: அதுதான் அடையாளம் வந்தவருக்கு.
2: அது இல்லாம இப்ப ரோட்ல எல்லாம் அகலப்பட்டுட்டாங்க. நாங்க ஒரு 15 பேர் ஆடவர் குழு ஆரம்பிச்சு சாலை ஓரங்கள், அதாவது போக்குவரத்துக்கு இடங்கள் இல்லாம, மேல லைன் போறதுக்கு இடங்கள் இல்லாம, மரக்கன்றுகளை வைத்து பராமரித்து கொண்டு வருகிறோம்.
1: சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: அதே போல தெரியலையா, அவங்க அவங்க வீட்டுக்காரவங்களை கேட்டுட்டு என்ன மரம் வேணும், என்ன கொடி வேணும், என்ன செடி
1: அப்படின்னு கொடுக்கறீங்க.
2: அதை நாங்க வைத்து பராமரித்து கொண்டு வருகிறோம்.
1: சிறப்பு சிறப்பு, மரம் வளர்க்கிறது. நன்றி நன்றி ஐயா.
2: நன்றி.
1: சில பேருக்கு முன்னாடி மரம்ங்கிற பேரே சேர்ந்துருது. ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க, அப்போ வந்து இந்த மரம் இவர் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சேவையை அவர் நிறைய செய்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக நேயர் சொல்லியிருக்காரு. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோர் உங்கள் கடை தரமான தாறுப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் புதுச்சேரி.
1: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு புறம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் ஏழு மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் சொல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் மோஸ்ட் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்லாம் அறிந்திருக்கிறோம் கரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை இறங்கும். இன்றைய தலைப்பு நமக்கான அடையாளம். நிகழ்ச்சியில அடுத்தடுத்த கருத்துக்களை அழகா சொல்லிட்டே வராங்க. இணையக்குழு நேர் யார் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம். வணக்கம். எங்க இருந்துங்க?
6: அடையாளம் மரம் வளர்ப்பதுதான் சார்.
0: உங்க பேர் என்ன?
6: மல்லிகை தேடி கண்ணான்.
0: சூப்பர், அழகா சொன்னீங்க, மரம் வளர்ப்பது தான். ரொம்ப நன்றிங்க இணைப்புல. என்னங்க? என்னவோ சொல்ல வந்தீங்களே. பரவாயில்ல, இணைப்புல ஒரு வரியில சொன்னாரு, விளக்கம் சொல்ல வந்தாரு, பரவாயில்ல. இணையக்கூடிய அடுத்த நேர்
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியன்
0: பேசுங்க.
7: அடுத்த ருள அண்டமங்கலம் சுப்பிரமணியன் நான் போறேன். டெய்லி அவ்வளவு பேர் வருவாங்க.
0: உங்க பேர் தான் அடையாளமா?
7: வணக்கம்.
0: சொல்வது யார்?
8: சஞ்சனதிக்குளம் கோவியிடவன்
0: பேசுங்க.
8: அதாவது எனக்கான அடையாளம்னா உண்மை நேர்மை, அடுத்தது வார்த்தை தவறாம.
0: வார்த்தை
8: தவறுற பழக்கமே கிடையாது. அதனால என்னையும் வந்து கண்டி போடுவோம்.
0: சரி,
8: இவர் இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு அடையாளம்னா நான் வந்து உண்மையானவன், நேர்மையானவன், எதையும் வார்த்தை தவற மாட்டேன் அப்படிங்கிற அடையாளத்தை எனக்குன்னு ஏற்படுத்தியிருக்கேன். எங்க அப்பா கிட்டேருந்து தாத்தா கிட்டேருந்து கத்துக்கிட்டது அதுதான்.
0: சரிங்க, நன்றி. இணைப்புல வந்து இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறது?
9: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
9: அதாவது எனக்கு வந்து என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வந்து சில பேர் வந்து நம்பரை கேட்பாங்க, இந்த போன் நம்பர் எல்லாம் வந்து மனோகர் சொல்லுவாரு, கரெக்டா சொல்லுவாரு அப்படிம்பாங்க. சில நம்பர் நம்பரை மட்டும் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிரும்.
0: அப்படியே பதிய வச்சிருக்கோம்.
9: வந்து நான் சொல்ல, ஆமா, அத வந்து என்கிட்ட வந்து கேப்பாங்க, மனவர் இந்த நம்பரை சொல்ல அப்படிம்பாங்க. உடனே டக்கு டக்குன்னு எதையுமே பாக்காம சில பேர் வந்து அந்த இதெல்லாம் பாத்துதான் சொல்லுவாங்க.
0: அப்படியே மனப்படமா அடிப்பீங்க.
9: ஆமா,
0: இப்ப எந்த

0: நம்பரா இருந்தாலும் உடனே உடனே எல்லா நம்பரும் கிடையாது, சில நம்பர் எல்லாம் அப்படியே மனசுல அடிக்கடி பேசுறவங்க நம்பரை வந்து நான் டக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வானொலி நம்பர் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை உடனே சொல்லுவேன். அந்த அதனால வந்து எனக்கு ஒரு அடையாளமா அதை எல்லா நண்பர்களுமே சொல்லுவாங்க.
1: நன்றிங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுங்க.
2: நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் அடையாளம். இதற்கு செய்ய உதவிகளும் சவால்களும் எதிர்ப்புள்ள மனவதையும் நமக்கு அடையாளம். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி இணையக்கூடிய அடுத்த நேயர் கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: யார் பேசுவது? தெத்திலிருந்து செல்வி. பேசுங்க.
3: எனக்கு அனாடையெல்லாம் எஃப்எம்ல பேசுறது அதான்.
1: எஃப்எம்ல பேசுறதுதான் தெத்தி செல்வி அப்படின்னா தெரியும்.
3: ஆமா சார்.
1: சிறப்பு, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி. எஃப்எம்ல பேசுறதுதான் அடையாளம் அப்படின்ட்டாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். யார் பேசுறீங்க?
6: பாக்கம்பருத்தி சுமதி.
1: பேசுங்க.
6: எனக்கான அடையாளம் வந்து தைரியமான பொண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெண்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கணவர் போய் சில இதை இழப்பாங்க எல்லாரும், பொட்டு பூவு மஞ்சள் குளிக்க கூடாதுன்னு. நான் எதையுமே இழக்கல, எதையுமே இழக்கல.
1: நம்முடைய பிறப்போடு வந்தது, அதெல்லாம்
6: பிறப்பு. அதாவது வந்து கணவர் போய் அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை இழுத்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டி குடி வந்துட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க வருஷம் கழிக்க கூடிய இதுவும் செய்யக்கூடாதுன்னு.
1: எது வாழ்க்கைக்கு தேவையோ
6: செய்யணும்.
1: துணிச்சல் பகுத்தறிவு துணை நோக்கு பார்வை எது என்ன விதமா எது யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு வாழ்க்கையில வாழ்றதுதான் இயல்பு அதுக்கு தேவையானவங்களை வைத்துக் கொள்ளுதல் தப்பு இல்ல வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள எல்லாருமே சொல்றாங்க துணிச்சலான பெண்ணு சிறப்பு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அக்காவை பாரு அதான் அவங்களுக்கான அடையாளம்
6: விருப்பத்தை
1: வச்சுக்கிட்டு அதை வந்து சடங்குகளுக்காக செய்யாம இருக்கிறத விட நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து பொட்டுங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து வச்சது, தாய் நம்மை மடியில வச்சிருக்கும் போது வச்சது, அதை கணவனுக்காக இருக்கணும். கணவனுடைய பெயரை புகழை பாதுகாக்கின்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கிட்டா போதும், பாக்கி எல்லாத்தையும் நம்ம தேவை செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இன்றும் பல வெற்றிகளை பெறணும்னு வாழ்த்துறோம் உங்களை.
6: நன்றி.
1: நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
7: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுவது?
7: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
1: பேசுங்க.
7: நமக்கான அடையாளம், அதாவது நமக்கான அடையாளத்தை நேர்மறையான அடையாளமாகவும் நம்மளை பேசப்படலாம், எதிர்மறையான அடையாளமாகவும் பேசப்படலாம்.
1: ஏதாச்சும் ஒரு நல்ல அடையாளத்தை சொல்லுங்க.
7: ஆமா, ஆனா நம்ம நடந்து கொள்கின்ற அந்த செயல்களில் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வச்சுதான் அந்த அடையாளம் நமக்கு கிடைக்குது.
1: சரி.
7: இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்துல திமுகங்கிற ஒரு அம்மா பெண்மணி 16 வயதுலயே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைகளே இல்லைன்னு தான் அப்பதான் நமக்கு தெரியும். இந்த குழந்தைகளே இல்லைன்னா பெண்கள் வயதானவர்களும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அப்படி பேசக்குள்ள அவங்க தற்கொலை எண்ணத்துக்கே போயிட்டாங்க. திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு. இந்த செடிகளை நட ஆரம்பிச்சாங்க. அந்த செடிகளை நட ஆரம்பிச்ச ஒரு புதுசுல அவங்களுக்கு என்ன குழந்தைன்னு வந்து கேட்டாங்க. எனக்கு 80 குழந்தைகள் நாங்க, ஏன்னா நான் 80 செடிகள் வைத்திருக்கேன், அதை என் குழந்தைகளா நினைச்சு நான் வளர்க்கறேன்னு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, 1000 மரங்களை நட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பத்மஸ்ரீங்கிற விருதும் கொடுத்திருக்காங்க இந்திய அரசால.
1: சரி.
7: அப்ப அவர்களுக்கு அந்த கஷ்ட நேரத்துல கூட அதை வந்து கலங்கரை விளக்கா ஜொலிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதனால வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுக்கான அடையாளங்களை கஷ்ட நேரங்கள்லயும் நம்ம வந்து உருவாக்கிக்கலாங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
8: வணக்கம்.
1: யார் பேசுவது?
8: வணக்கம்.
1: பேசுங்க.
8: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு ஐயா.
8: எனக்கு என்ன ஒரு அடையாளம், என்னுடைய பேர் தெரியுமா, எதுலயுமே வேகமா இருப்பாரு, எதுனாலும் சீக்கிரம் முடிப்பாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்குமே கோவப்படுவாருன்னு சொல்லுவாங்க.
1: எல்லாத்துக்கும் கோவப்படுவாரா?
8: ஆமா ஆமா. எனக்கு என்கிட்ட கொடுத்துருக்காங்க சரியா செய்யலையா டயத்துக்கு,
1: அதெல்லாம் கோவம் வந்துடும்.
8: ஆமா, நேற்று கூட முடியுமா கிளம்பி எல்லாம் டயத்துக்கு அந்த வீட்டுக்காரங்க.

0: கோவம் வரலாமா? ஏன்னா கோவப்பட்டீங்கன்னா எப்படி, பயம் வராது எங்களுக்கெல்லாம்.
1: காலம் என்பது இப்போ வேகமாக சூழ்நிலை,
0: இருந்தாலும் உங்களை பார்த்து பயம் வந்துடும்ல, ஒரு கோவக்காராச்சு அப்படின்னு.
1: கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்க, குழந்தைக்கே தரிசனம் பண்ணுவோம், சொல்லுங்க குழந்தை இருந்தாலும் கொஞ்சம் பயந்துட்டு போகணும்.
0: சரிங்க, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
1: நன்றிங்க நன்றிங்க நன்றி.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
2: வணக்கம் சார், மேல வஞ்சிலேருந்து பார்த்தியமா பேசுறேங்க சார்.
0: பேசுங்கம்மா.
2: எனக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா, நான் தொழில் வச்சதுனால பரோட்டா கடை பாத்தியமானு. ஆமா சார், இப்போ
0: பரோட்டா கடை பாத்தியமா நல்லா இருக்கு. அந்த பா நல்லா இருக்கு.
2: ஆமா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உதவிகள்லாம் யார் சொன்னாலும் செஞ்சு கொடுப்பான்.
0: சரி.
2: ஆமா சார், அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டான்.
0: அது உங்களுடைய நினைப்பு. உங்களுடைய அடையாளம் என்னன்னா உங்களோட தொழிலை வச்சுதான்.
2: ஆமா, தொழில் வச்சுதான் சார்.
0: சரிம்மா சார், இந்த பரோட்டாங்கிற பேர் நிறைய பேர் தூக்கி விட்டுருக்கு.
2: ஆமா சார்,
0: இல்லையா
2: நல்லா தூக்கி விட்டு சார் எங்களை.
0: பரோட்டா சூரியனோட இருக்கிறாரு ஒருத்தர்.
2: ஆமா சார்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க.
2: நன்றி சார்.

0: நேரில்வுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இருக்கிறோம் காரைக்கால் பண்பலை நூறு பள்ளி மூன்றிலிருந்து சிந்தனை அரங்கம் இரலை காரை பண்பலை நூறு புள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் நூறு புள்ளி மூன்று ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, சிந்தனை அரங்கத்தினுடைய அந்த போஸ்டரை பதிவிட்டிருந்தோம். அதுக்கு நேரில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கான அடையாளம் நம்முடைய தனித்தமான ஆளுமையும் நல்ல குணங்களும் சேர்ந்ததுதான். ஆளுமை தருமே நமக்கு அடையாளம் என்பது நமக்கு தருகின்றன. ஆளுமை நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து பிறர் நம்மை புரிந்து கொள்கிறார்கள். நமக்கான அடையாளத்தை உருவாகுவது உண்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். கோபத்தை குறைக்க வேண்டும். தினமும் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காரு. காட்டுமரா கோவில் டீம் அடப்பான் தோப்பு திரு வேல்முருகன், என்னுடைய தாய் தந்தை எனக்கு சொல்லி தந்த அடையாளம் ஒழுக்கம் என்னுடைய அடையாளம். ஒழுக்கமும் உழைப்பும் தான் எந்த சொல் நேர்மையான குணம் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்த பேரும் பணங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், எனக்கான அடையாளம் எங்கே எப்போ ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அது பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், ஒரு தவறுன்னு நினச்சா அவங்க யார் என்ன நான் பார்க்க மாட்டேன், அது தப்புன்னு நேரடியாக சொல்லுவேன். இதான் என்னோடய அடையாளம். எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லோருக்குமே தெரியும், இவன் பட்டுப்பட்டு நேரடியாக சொல்லுவான் அப்படின்னு. அது மாதிரி போனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கூட்டு நெரிசல் தொலைந்து போகும் முகவரி அல்ல அடையாளம், உன் தனித்துவத்தை உலகிற்கு சொல்லும் மௌனமான உரையாடல், பிறர் சூட்டும் புகழிலும் இல்லை அவர்கள் தூற்றும் பழியிலும் இல்லை, உன் பலவீனத்தை வென்று நீ நிமிரும் அந்த ஒற்றை நொடியில் இருக்கிறது. முகமுடிகள் மலிந்த உலகில் உன் உண்மையான முகம் எதுவோ, மாற்றானின் நிழலாக வாழாமல் உன் நிஜமாய் நீ மிளர்வதே உனக்கான அடையாளம். ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. கவிதையாக எழுதியிருந்தாலும் கூட சரியானதாக எழுதியிருக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். புவனகிரி சுமதி பாபு. அடுத்தது எனக்கான அடையாளம் தாய் தந்தை மட்டுமேன்னு கருணா சித்ரா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புதுப்பட்டி பொன்னவர்களே வணக்கம் மட்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏதோ பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோ என்பதை விட கடைசியாக நம்ம விட்டு சொல்வது நம்ம அடையாளம் மட்டுமே. நாம் வாழும் வாழ்க்கையில் பிறரை புண்படுத்தாமல் மற்றொரு நல்லதை செய்து நமக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் என்றும் அடுத்த தலைமுறையும் பேசும்னு சொல்லி ஆண்டிமனம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, நான் பஸ் டிராவல் பண்ணும்போது உட்கார்ந்து இருந்தால் அப்போது பெரியவர்கள் யாராச்சும் நின்று கொண்டு இருந்தால் அவர்களை உட்கார வைத்து நான் எழுந்து கொள்ளு, அதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உழைப்பு தான் நமக்கான அடையாளம் சொல்லி ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நம்மால் எத்தனை பேருக்கு உதவ முடியும் என்று சிந்தித்து வேண்டும். நேர்மை நல்லொழுக்கும் உழைப்பு இதுவே நமக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அரியலூர் மாவட்டம் மருதராயன்கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியிருக்கிறாங்க. கரைக்கல் நளினி, எனக்கான நல்ல மனசு நல்ல குணம், என்னிடம் யார் வந்து உதவிகளோ என்னால் முடிந்தவரை அதை செய்வேன், அதுதான் என்னுடைய குணம், அதுதான் எனக்கான அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் ஆட்சியா மன்சூர், இனிய காலை வணக்கம் சொல், நமக்கான அடையாளம் நல்ல குணம் நல்ல செயல் விட்டு கொடுக்கும் மனம் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நேர்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, தொடர்ந்து வர வர நம்ம பார்க்கலாம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பையின் உறுப்புள்ளி மூன்றில் இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு நமக்கான அடையாளம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் யார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஆன் பண்ணால் அவங்க இணைப்பில் இல்லை, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார்.
0: சொல்வது யார்?
1: மதுரையிலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி
0: பேசுகிறேன்.
1: கண்டிப்பாக சார். நமக்கான அடையாளம் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். சிவகுமார் ரத்தினா சிவகுமார் சார், ஒரு முனிவத்து போய் ஒருத்தர் போறாரு. சரியான ஒருத்தர், ஐயா என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, எந்த குறையும் இல்லை, ஆனா என்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கும் பொழுது அது எப்பொழுதுமே சோகம் நிறைந்ததா இருக்கு அப்படின்னு குருவானவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த குருவானவர் என்ன சொல்றாரு, அப்பா முகத்துல இல்லப்பா எதுக்குமே கிடையாது, உன்னுடைய உள்ளத்துலதான் குறைபாடுகள் இருக்கு. உன் உள்ளத்தை வந்து புடமிட்டு பாரு, அப்ப வந்து மைனஸ் பிளஸ் தெரியும், எது நல்லது எது கண்டது, ஒரு இது மகிழ்ச்சி கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், உன்னுடைய உள்ளத்தை புடமிட்டு பாரு, முகத்தை பாரு.
0: என்ன சொல்ல வரீங்க?
1: அதனால சார், நம்ம நமக்கான அடையாளம் வந்து மற்றவர்களுக்கு சொல்லணும் சார். நமக்கான அடையாளத்தை இவங்க எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனான விஷயங்களை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் மற்றவர்கள் சொல்லணும். ஒரு
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. மற்றவங்க சொல்லணும் இணையக்கூடிய அடுத்த நீங்க. வணக்கம். யார் பேசுவது?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேசுங்க.
2: நம்ம செய்யற செயல் தான் சார், நம்மளோட செயல் தான் பேசுவோம். இப்ப ஏதாவது கேட்ட யாரா இருந்தாலும் இவர் ஏதாவது சொன்னாலும் கேட்டுக்குவாரு, நம்ம சொல்றத கேப்பாரு அப்படிங்கிற பேர் நமக்கு அடையாளம் சார்.
0: நான்
2: முகநூல்ல பதிவிட்டிருக்கேன் சார், டைம் கிடைக்கலன்னா படிக்க வேணாம் சார்.
0: தயவு
2: செஞ்சு கோச்சிங்
0: இணையக்கூடிய அடுத்த

0: வணக்கம் வணக்கம்.
1: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
1: நான் சிதம்பரம் போனியிலிருந்து சுமதி பேசுறேன் ஐயா.
0: உங்களுடைய பேர் படிச்சுட்டோமா? பவுனி பாபு தானே?
1: ஆமாம்மா, எனக்கு எக்ஸாம் ஆகும் சார். நான் எனக்கு லைன் கிடைக்கல.
0: இல்லை, நான் படிச்சுட்டேன். உங்கள் இது சுமதி பாபு பவுனகிரி படிச்சுட்டேன். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: டிஆர் பட்டினம் திருமதி சார்.
0: டிஆர் பட்டினம்
1: திருமதி சார்,
0: பேசுங்கம்மா.
1: எங்க அப்பா சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தா தான் இன்னும் நடக்குது. ஒருத்தர் அடித்தா திருப்பி இந்த கன்னத்தை கூடன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க சண்டை வந்தாலும் சாப்பிட விட்டு பேசணும்பாங்க.
0: ஓ சரிம்மா, அதுதான்
1: அந்த அதுதான் சார் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரேன்.
0: சரிம்மா, நன்றிம்மா இணைப்பில் வந்ததுக்கு. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: கருத்து அறிவிக்கையும் காரை பண்பலையின் அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் என்பது பெண்களிலிருந்து வழங்கிட்டு
0: சொல்லுங்க. நமக்கான அடையாளம்,
2: அதாவது நம்மளுடைய அடையாளம்
0: சொல்லுங்க.
2: அன்பு செலுத்துதல், மற்றவர்களோட மனிதநேயத்தோடு பழகுதல், நட்போடு உறவாடுதல், இதெல்லாம் நம்மளுடைய அடையாளங்கள்.
0: சரி.
2: அதாவது சங்கடங்கள் வரும்போது தடுமாறாமலும், சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாமல் இருப்பது நம்மளுடைய அடையாளங்கள்.
0: சரிங்க, நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம் யாருங்க?
3: வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
3: அடையாளமே என்னன்னா தன்னடக்கம் தாங்க.
0: தன்னடக்கம்.
3: ஆமா,
0: உங்களோட அடையாளம் தன்னடக்கம்.
3: ஆமா, தன்னடக்கத்தோட நம்ம வந்து நடந்துகிட்டோம்னாலே நமக்கு வந்து சிறப்பான ஒரு அடையாளங்க அது. அதே மாதிரி வந்து நம்ம இதுல வந்து நம்ம கடமை தவறாம இருக்கணும்.
0: சரி.
3: நம்பிக்கை நாணயம், இரு கண்கள் மாதிரி.
0: சரி.
3: அது மாதிரி நம்ம கண்ணியமாவும் நடந்துக்கணும், அதே நேரத்துல விசுவாசமா இருக்கணுங்க.
0: சரிங்க, நன்றிங்க இணைப்புல வந்தது.
3: நன்றி, நன்றி.
0: இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க.
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாபுரத்துல கணேசு பேசுறேங்க.
0: பேசுங்க.
4: வானொலி அடையாளம்.
0: உங்களுடைய சிரிப்பு தாங்க உங்களுக்கு அடையாளம். சிரிக்க சிந்திச்சு பேசுறது. நமக்கு ஒரு அடையாளத்தை நம்ம விரும்ப நினைப்போம். அது நமக்கு வேற ஒன்றா கூட இருக்கலாம். அந்த அடையாளம் வந்தால் கூட எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு. நமக்கான அடையாளமாக எது இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நேயர்கள் பொதுவாக எல்லா குணநலன்கள்லாம் பேசுகிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக நேயர் கூட சொன்னார் பாருங்க, இந்த தொழிலை வச்சு எனக்கு சொல்கிறாங்க. இதுதான் அடையாளம். தொடர்ந்து பேசலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: எல்லாம் இணைந்திருக்கிறோம். காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியாகும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் அனைவருக்கு அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது. வணக்கம் தோழி. தோழியிருக்கு வணக்கத்தோட வர இருக்கிறது யாரு? அறிவிப்பாளர் ராஜ். நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் இன்றைய தலைப்பு நமக்கான அடையாளம். நமக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, தொழில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்மளை யாரை நம்ம அடையாளப்படுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்குல. ஒருத்தர் சொன்னார், நான் கோபக்காரன் இவருக்கு அடையாளம் உண்டுங்க, இவர் நேர்மையாளர்னு அடையாளம் உண்டுங்க. பெரும்பாலும் நேர்மையாளர்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளபடி எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு அடையாளம் இருக்கும், ஓரளவுக்கு முடிந்தவரை இவர் நேர்மையானவர், இவர் வந்து பணக்காரர், இவர் வந்து படித்தவர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அடையாளம் நமக்கான அடையாளமாக என்ன வைத்திருக்கிறோம், என்னவாக விரும்புகிறோம், இது ரெண்டு தான் கேள்வி. வரக்கூடிய நேரில் என்ன சொன்னாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி
2: பேசுறேன். பேசுங்க.
3: அதாவது ஒழுக்கமும் நாணயமும் என்னோட இரு கண்கள்னா, அப்புறம் நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கிறது என்னோட உயிர்கள்னா.
2: உங்களோட அடையாளமா எதை வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் ஒண்ணு உடனே போய் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க.
3: கல்யாண காட்சிகளுக்கு போனா சொந்த பந்த பூரா வந்து
2: சூழ்ந்துக்கிறேன்.
3: எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஏதாவது வழி சொல்லிடு அப்படின்னு. அப்ப அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை
2: கொடுக்குது.
3: சொல்ல சொல்ல நல்ல நேர்மறையான சிந்தனைகளை விதைக்க விதைக்க நம்மளுமே ஒரு நல்ல ஒரு கட்டமைத்த மனிதரா மாறுறோம்.
2: பாத்தீங்களா, நமக்கே நல்லா இருக்கு,
3: நம்மளுக்கே நல்லா இருக்கும், பிறருக்கும் நல்லா இருக்கும். அதுதான் என்னோட அடையாளம்.
2: நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
2: யார் பேசுறது?
4: நான் திருவாரூர் மேட்டு போலே ரயில் பேசுறேன் சார்.
2: பேசுங்க.
4: என்னுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா, நான் வந்து படிக்கலாம், ஒண்ணு போலீஸ் வேலைக்கு போகல. எங்க அப்பா வந்து போலீஸ்ல இருந்தாங்க, நியாயமா இருந்தாங்க. அதனால எனக்கு இடையில வேலைக்கு போக விட்டுட்டாங்க. எனக்கு அவங்க பூக்கடையில இருந்தாங்க, கணக்கில் இருந்தது. அந்த

0: அந்த இதுல நான் வந்து போயிருந்து நான் பூக்கடையில போனதுனால எனக்கு அந்த அடமொழி வந்துட்டு போலீஸ் ரவினா பூக்கடை வட்டாரத்துல எனக்கு தெரிய பழைய
1: அப்பாவால அந்த பட்டம் உங்களுக்கு வந்துட்டு
0: அந்த பட்டம் அதுதான் என்னுடைய அடையாளம் போலீஸ் ரவினா பூக்கடை வட்டாரத்துல எனக்கு அடமொழி அதுதான்
1: தந்தையா குடும்பத்தால் வந்த பெயர் நன்றி இணைப்புல வந்ததுக்கு இணையக்கூடிய இடத்துல நேயர் வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம் யாருங்க
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரும்பள்ளியில கண்ணன் பேசுறேன் சார்
1: பேசுங்க
2: எங்க ஊர்ல நாலு பேரு கண்ணன் கண்ணன் இருக்காங்க
1: சரி
2: அதனால எனக்கு வந்து நான் ரப்பர் கம்பெனில வேலை பார்த்ததுனால என்ன வந்து ரப்பர் வாட்டி கண்ணன் சொன்னா எனக்கு அதுதான்
1: சிறப்பு நன்றி நன்றி நன்றி நாலு பேர் இருந்ததுனால ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க அப்படி வணக்கம்
3: வணக்கம்
1: யார் பேசுவது
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு
1: பேசுங்க
3: சார் எனது அடையாளம் வானொலி தான் எனது அடையாளம் சார்
1: வானொலியில பேசுறதுதான்
3: வானொலியில் பேசுறதுதான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாப்பனா
1: வணக்கம்
4: வணக்கம் ஐயா
1: யார் பேசுவது
4: வணக்கம் கூறுவது திருவோணம் தஞ்சை மாவட்டம் அன்னை சேவிரியா
1: பேசுங்க
4: ஐயா நல்லமா இருக்கீங்களா ஐயா
1: நல்லா இருக்கேன் பேசுங்க
4: ஐயா என்னன்னா என்னோட அடையலாம்னாயா இந்த 40 வருஷமா சைக்கிள் கம்பெனி தான் அடையலாம் யாரை கேட்டாலும் இந்த திருபுவனத்துல அன்னை சைக்கிள் கம்பெனின்னா அதான் பேரியா எனக்கு அதாவது எல்லா தொழில்களும் திருவரும்
1: நன்றி நன்றி இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்
5: ஹலோ வணக்கம்
1: யார் பேசுவது
5: நாகூர் இருந்து ஏஜென் முகமது ஜலீல்
1: பேசுங்க ஐயா
5: எனக்கு வந்து அடையாளமா அதாவது
1: ரொம்ப நல்ல வித்தியாசமா இருக்கு இவரு பத்திரமா இவற்றை கொடுத்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கு
5: அதனால சார் அந்த அத்தனை தொடர்ந்து எனக்கு வந்து காப்பாத்துறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருள் புரிவானாங்க
1: அருமை அருமை நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு நன்றி ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க ஜலீல் இவர் பத்திரமா இதான் அடையாளம் நமக்கான அடையாளம் எதுன்னா இவர்கிட்ட கொடுத்தா இவர் பத்திரமா பாதுகாத்து நம்மளுக்கு கொண்டாந்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பேர் அது மாதிரி இந்த பண்பு நலன்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அதை பத்தி தான் நம்ம அழகாக கேட்டுருவோம் இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க வணக்கம்
6: வணக்கம்
1: யார் பேசுவது
6: மேனாங்குடி எம் கே முருகேசன் பேசுறேங்க ஐயா
1: பேசுங்க ஐயா
6: மேனாங்குடியில மலையை கிடைச்சிருக்குங்கிறது இங்க உள்ளவங்களுக்கு ஒரு அடையாளம் ஆனா என்ன வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் மற்ற எங்க பார்த்தாலும் அடையாளம் காட்டியது வந்து வானொலிகள்
1: சரிங்க நன்றிங்க
6: அது அது அதுல முக்கியமாக நம்ம காரை பண்பலை
1: சரி நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம்
7: சார் வணக்கம் சார்
1: யார் பேசுறீங்க
7: சேத்து காரைக்கால் சேத்துல இருந்து ஐயாதரை பேசுறேன்
1: பேசுங்க
7: சார் என்னோட அடையாளம் வந்து நான் வேலை பார்த்த ஜான்சன் கம்பெனி தான் சார் எனக்கு அடையாளம்
1: ஐயாதுறைன்னா
7: ஜான்சன்
1: சரி நன்றி இணைப்புல வந்து நன்றி வேலை பார்த்த இடம் தான் அவருக்கு அடையாளம் வணக்கம்
8: ஐயா வணக்கம் சங்கரம் தல்ராஜ்
1: பேசுங்க
8: நல்லா இருக்கீங்களா ஐயா
1: நல்லா இருக்குங்க ஐயா
8: எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்து வாழ வைப்பது காரைக்கால் வானொலி எனக்கு அடையாளம் காரைக்கால் வானொலி தான் ஐயா
1: சரிங்க நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்
9: அன்பான வணக்கம் சார்
1: சொல்லுங்க யார் பேசுறது
9: புத்தாளம் மாரியம்மன் என் எஸ் மோகன்
1: பேசுங்க
9: நமக்கான அடையாளம் சிறிய குறிப்பு சொல்லி சார் சீக்கிரமா சொல்லிடுறேன் அதாவது சார் நான் திருவாரூர் போறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்
1: சரி
9: போகும்போது வழியில வந்து குலுமாவடியில இறங்கிட்டேன்
1: சரி
9: இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருக்கு சார் வந்து இளைஞர்கள் என் பக்கத்துக்கு வந்தாங்க வந்து எங்க இருக்கீங்க அந்த இளைஞர் கேட்கிறாரு நான் வந்து இருக்கேன் அப்படி என்னை பார்த்துட்டு பட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு கையில பைய வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அவருக்கு பக்கத்துல நிக்கிறானா அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அந்த பையன் வர்ற வரைக்கும் நான் 3/4 மணி நேரம் அங்க நின்றுக்கேன் சார் அந்த அந்த ரெண்டு இளைஞர்களே என்ன நவர விடல உங்களுக்கு அடையாளம் சொல்லிருக்கேன்
1: அதான் உருவம் தான் உங்களுக்கு அடையாளம்
9: ஆமா
1: சரி
9: இல்ல அது இது அடையாளம் இல்ல சார் அது சொல்ல வரேன் அதாவது இயற்கையே நம்மளா உண்டு பண்ணிக்கிறேன் செயற்கை அடையாளம் இது ஆனா இயற்கை அடையாளம் வந்து ஒவ்வொரு மனிதர் இருக்கு அது வந்து என்னுடைய அடையாளம் வந்து வருவ

திருவாரூர் சாகுலமதி ராஜா முகநூல் என்ன பதிவு பண்ணிருக்காரு? நமக்கான அடையாளம் பிறந்த இடம், நமக்கு ஒரு முகவரியை தரலாம், படிப்பு ஒரு தகுதியை தரலாம், பணம் ஒரு வசதியை தரலாம், நாம் யார் என்பதை உணர்த்து நம்முடைய குணமும் செயல்களும் மனிதநேயம் தான். நாம் இல்லாத போது நம்மை பற்றி நல்லவற்றில் பேசக்கூடாது, அதுதான் நாம் விட்டு சென்ற உண்மையான அடையாளம். சீதா கலைப்பெருமாள் சேர்த்து வருவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பற்றி அல்ல மற்றவர்களுக்கு தான் தெரிய வேண்டும். அந்த அளவில் முன்பெல்லாம் காரை எஃப்எம் வருது என்று சொல்வார்கள், இப்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் காரை பயில் வருது என்று சொல்வார்கள். அதை கேட்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரைக்கால் எஃப்எம் என்னுடைய அடையாள பெயர் வைத்துள்ளார்கள், இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நேர்மை தான் என் அடையாளம். அஷ்டோ மீனம் பக்கீரசாமி அத்திக்கோட்டை ரொம்ப அழகாக சொன்னாங்க, என் நேர்மை தான் என் அடையாளம். இவர் நேர்மையானவருங்க அப்படிங்கிறது தான், அதுதான் அடையாளம். காரைக்கல் அருள் ஷாலினியா, எனது வீட்டில் யார் இருந்தாலும் அன்னம் அழைக்காமல் போக சொல்ல மாட்டேன், என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கும்போது சொல்லட்டும், இறந்த பிறகு சொல்லட்டும், அதுதான் மனித அடையாளம். மீன் சுட்டி ராஜா சொல்லியிருக்காரு. காரைக்கால் புதுரி செல்வகுமார், அன்புத்தோனுக்கு அன்பான கலை வணக்கம். அடையாளம் என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்வேன், யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன், இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இருக்கிற வரைக்கும் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் கூறுவது அப்துல் ரஜாக் திட்டச்சேரின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அடையாளம் பாசமுள்ள குணம் கொண்ட பெண், எனது எண்ணங்கள் மிகவும் சுத்தமானது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஆர் பட்டினவர் ரமேஷ், எனக்கான அடையாளம் நான் செய்தவரும் எனது தொழில் தான் அப்படின்னு டீ கடையை வச்சிருக்க பற்றி சொல்லியிருக்கிறாரு. அமைதியாக நான் கடந்து செல்வதே அப்படின்னு பாப்பாக்கள் ரவி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை நம்மால் முடிந்த அளவு பிறகு உதவி செய்தல், பொறாமை குணம் இல்லாமல் பிற யாரை ஏமாற்றாமல் பொய் சொல்ல வாழ்ந்தது நமக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பில்லூர் சதா கௌதமன் சொல்லியிருக்கிறாங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கரைக்கல் வன்மலையோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நேயர்கள் பேசிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டோம். ஆனா சில பேர் வந்து அப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஒன்று ஒன்றா சொன்னாங்க, அவங்க அப்பாவோட அடையாளமாக இருக்கிறதாலாம் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னதை கேட்குறேன் அப்படின்னா சொன்னாங்க. நமக்குன்னு ஒரு அடையாளம், இவர் படித்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், இவர் செய்கிற வேலையை வைத்து இவர் இந்த வேலை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், இவர் காவல்துறை சேர்ந்தவர், இவர் வந்து கலெக்டரியில் இருக்கார் இப்படி இப்படி ஒன்று சொல்லுவாங்க, இவர் பிடபிள்யூவில் இருக்கிறார் இப்படியெல்லாம் அவர் பேசணும். இது ஒரு அடையாளம், அது நம்முடைய தொழிலை பொறுத்து. ஒரு கடை வைத்திருந்தால் அந்த கடையை வச்சு சொல்கிறது ஒரு அடையாளம். நமக்கு இன்னும் ஒரு பண்பு இருக்கும், அதை வைத்து சொல்லுவாங்க, இவர் கோபக்காருங்க, இவர் வந்து இவர் நாங்கள் வெடுக்கொடுங்கன்னு பேசுவாருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வைப்பாங்க, உருவத்தை வைத்து கேலியாக கிண்டலாக வைப்பது நமக்கு அடையாளம் அல்ல, நம்முடைய நடவடிக்கையை வைத்து வைப்பது தான் நமக்கு அடையாளம். அப்போ நமக்கான அடையாளமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, உயர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வரணும். உயரத்தின் அளவில் அல்ல, நம்முடைய நடவடிக்கையில். அது எப்போ வருது அப்படின்னா, நாம் பிறர் வாழணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ நமக்கு வருது. நம்முடைய செயல்பாடு எந்த விதத்திலும் பிறரை பாதித்து விடக்கூடாதுங்கிற கவனத்தோடு செயல்படுறாங்க பாருங்கள், அவருக்கு வருது. அவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, அவர்கள் கல்வியாளராக இருப்பாங்க, அவர் ஒழுக்கமுடையவராக இருப்பார், அவர் நல்ல சிந்தனைவாதையாக இருப்பார், அவர் தன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தானே உழைத்து தேடக்கூடிய நல்ல உழைப்பாளியாகவும் இருப்பார். இப்படியெல்லாம் ஒருங்கே அமைந்தவருக்கு தான் இந்த எண்ணமே ரொம்ப சிறப்பாக வரும், அதை செயல்படுத்த முடியும். அதனால் நமக்கான அடையாளமாக உயர்ந்த பண்பாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், அந்த பண்பு என்பது பிறரை வாழ்வித்தல், பிறருக்கு

எந்த தீமையும் இவருடைய செய்கை செய்யாது. பிறருடைய பொருளையும் இவர் எடுக்க மாட்டார். இப்படி எல்லா வகையான உயர்ந்த குணங்களும் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா அந்த உயர்ந்த பண்பாளர் அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு வரணும். இது யார் சொல்லணும் அப்படின்னா மற்றவர்கள் சொல்லுவாங்களோ இல்லையானா எப்படி இருந்தாலும் காலம் அவர்களுக்கு சூட்டிவிடும். அதனால தான் இந்த காமம் கோபம் மாச்சரியம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் ஏழு வகை குணங்களை வேண்டார் இறைவன்ட்ட. அப்போ நம்மள்கிட்ட கோபம்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, மாற்றணும். அப்போ உயர்ந்த பண்பாளராக நாம் மிளிர வேண்டும். அது நமக்கான அடையாளமாக இருக்கும். அதுதான் மனிதநேயத்தின் வெளிப்பாடாக இருக்கும் என்ற செய்தியோடு நிறைவேறுகிறது இன்றைய சிந்தனையர்.

0: உங்கள் இசைவிற்கு இசை தரும் காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை துளி. வாழ்வை பகிருங்கள், உறுப்பு தானம் செய்யுங்கள். அக்கறையுடன் சொல்வது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, வணக்கம். தோடி நிகழ்ச்சிக்கு தாங்க வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து நீங்க கேட்டு ரசிங்க. பாடல்களை கேட்க நீங்க 43168 என்ற இணைப்பு எண் உடன் 2311-2993-2999-80-2995-80 என்ற தொலைபேசி எண்களிலோ, 9566-427-231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்க, வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? அப்படி இன்னைக்கு என்னங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதோ சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்டராக அப்லோட் பண்ணிட்டேன். என்ன கேள்வி கேட்டிருக்க அப்படின்னா, உங்கள் வீட்டு குட்டீஸ் காய்கறி சாப்பிட வைக்க என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க அந்த கேள்வி. ஆஹா, நாங்கள் படுற பாடா அப்படின்னு சிலர் நினைக்கக்கூடும். இல்லைங்க, எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சமத்துங்க, நான் இப்படிலாம் செஞ்சு கொடுப்பேன், அதெல்லாம் சமத்தாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம்.

0: அட என்னங்க இந்த பாட்டோட கடைசி லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, என்னென்ன சாப்பிட்டோம் எங்கள் பாட்டி வீட்டில் அப்படின்னு இந்த குட்டீஸ் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படிதானா? ஆனால் நிறைய வீடுகளில் சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கெங்க காய்கறி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோழியை வந்து சந்திச்சிடலாமா? வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சித்ரா, மணக்குடி.
0: மணக்குடியிலேருந்து சித்ராமா வந்திருக்கீங்க முதல் தோழியா, சொல்லுங்கம்மா என்ன பாட்டு உங்களுக்கு?
1: வாயாடி பெற்றபிள் அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்கள் வீட்டு குட்டீஸை காய்கறி சாப்பிட வைக்க என்னென்ன செய்றீங்க நீங்கள்?
1: ஐயோ, காய்கறி சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சாப்பிடாங்காட்டி மல்லு கட்ட வேண்டியா இருக்கு.
0: அப்படிங்களா? சரி,
1: திங்கேதோ சாப்பாடு ஊட்டாங்காட்டி காய்கறி நல்லா வேக வச்சு சாதத்துல தெரியாம மசிச்சு தெரியாம ஊட்டுறது.
0: சரிங்க,
1: அப்படியே கொஞ்சம் மீன் கொடுத்தா அது சாப்பிடுங்க, உள்ள எடுத்துட்டு கொடுத்தா அது சாப்பிடுங்க. காய்கறி சாப்பிடுறது, சாப்பாடு சாப்பிடுறது, அது மல்லு கட்டி சாப்பிடணும்.
0: சாப்பாடு வந்து சாப்பிட வைக்கணும்,
1: சாப்பிடவே சாப்பிடாதீங்க.
0: சரிங்க,
1: வெள்ள சோறு கொடு, வெள்ள சோறு கொடுன்னு பேட்டி ஒம்பாளத்துக்கிட்டே இருக்கும்.
0: நேரம் வெறும் வெள்ளை சாதம் மட்டும் போதும் அப்படின்னு, அதுல ஏதோ உப்பு நெய் எல்லாம் போட்டுக்கிட்டாலும் ஓகேவா? பருப்பு பொடி எல்லாம்
1: அந்த சோறு நம்ம தனியா போட்டு ஊட்டுறதுனே தனியா கொஞ்சம் வெள்ளை சோறு சின்னத்துல
0: கொடுக்கணும். சரிங்க, நல்ல பாரம்பரிய அரிசியா இருந்து நம்ம வந்து சமைச்சு கொடுத்தோம்னாலும் அதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரிசி அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்தா அதுல இருக்க சத்து குழந்தைங்களுக்கு வந்து போய் சேரும். சரிங்கம்மா, ரொம்ப அழகா உங்களுடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிம்மா.
1: நன்றிம்மா. Tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink tink t

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: சொல்லமுது தரும் இன்சொல்லமுது நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 6:40 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கொமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 நமது காரைக்கால் பண்பலை 100.3 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நேயர்களின் நினைவிற்கு நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் வந்து நம்ம பங்கெடுத்துட்டு இருக்கோம். நேர்களும் வந்து அழகாக பாடல்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபேஸ்புக்லேயும் கூட ஒரு தலைப்பை வந்து கொடுத்துருக்குறோம், அதில் தாங்க நம்ம தோழிகள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் ஃபேஸ்புக்கு கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணுமே. சரி, யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெட்டு சீக்கிரம் கொடுத்துருச்சா, யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், கொடுத்துருக்காங்க. தமிழ் சுடர் கடலூர் துறைமுகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் நான் சொல்லவே வேண்டாம், அவங்களே பச்சை வெண்டைக்காயை எடுத்து கழுவி

பச்சையாக சாப்பிட்ருவாங்க. ஏமா பச்சையாக சாப்பிட்றேன்னு கேட்டால் இதை சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்களாம். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து கீரை வகை எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சாதத்தோடு நல்லா மசித்து கிளறி விட்டுருவாங்க காய்கறிகளை, அப்போ சாப்பிட்ருவாங்க அப்படின்னு மணக்குடி சத்யா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, தோழியே தம்பி இது மொறு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும்டா செல்லோன்னு சொல்லி சொல்லியே சாப்பிட வச்சுருவேன் இருக்காங்க. ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட வச்சுருக்காங்க போல இருக்கு. அடுத்ததாக காரைக்கால் அருள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டு செல்லக்குட்டி ஷாலினி ஏரியாவுக்கு காய்கறி வெரைட்டி வெட்டி வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சாதம் அதிகமாக இருக்குமா இல்லை காய் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் பொழுது கொஞ்சம் தான் நம்ம வந்து காய்கறி போடுவோம், கொஞ்சம் போட்டாலே நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஸோ அந்த நம்ம காய்கறி எவ்வளோ கொடுக்குறோம் அந்த அளவு அதுலேயும் வந்து அவங்க ஒரு கவனம் வந்து வச்சுக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாயாவது சாப்பிடு பாப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. யார் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்களே அவங்க தான், அவங்க வந்து நல்ல பிள்ளை, அவங்க வந்து குணம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க இப்படி சொல்கிறத கேட்கும்போது. நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அன்பும் கலந்து காய்கறியை கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐயாவடி கனிமொழி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, வணக்கம் எங்கள் வீட்டு பிள்ளை கதிரவன் சுமிதா வெஜிடபிள்ஸ் ரைஸ் அந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து சொல்லாமலேயே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணங்காட்டாங்குடி அனுசியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு சாப்பாட்டை விட காய்கறியை தாங்க நிறையா சாப்பிடுவா, அவங்கள காய்கறி சாப்பிட வைக்க நான் எந்த கஷ்டமும் பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் செய்த தப்பை வந்து சொல்லி, அந்த தப்பை வந்து நீ செய்யக்கூடாது, சின்ன வயசுலேருந்தே காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் இப்போ பாருங்கள் என் உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அந்த மாதிரிலாம் உனக்கு வரக்கூடாது, காய்கறியை நல்லா சாப்பிட பார்ப்பான்னு சொல்லுவேன் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. ஆஹா எடுத்து சொல்லியாவது எப்படியாவது என் பிள்ளைய வந்து நான் காய்கறி சாப்பிட வச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியத்துக்கு கேரட் பொரியல் தாங்க செஞ்சேன், காலையில் என் மகளுக்கு தோசையில் அந்த கேரட்டை தூவி எப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக சாப்பிட்டா கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, சேர்ந்து சாப்பிடும்போது பிள்ளைகள் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நிச்சயமாக ஒரு வீட்டில் வந்து மூணு வேளையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியுமா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்ல முடியாது, ஆனால் இரவு உணவு அப்படிங்கிறது குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது பெரியவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காய்கறியினுடைய சத்து என்ன நலன் என்னன்னு சொல்லி, அவங்க சாப்பிட்றதை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்கள் வந்து தானாகவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதனால் அந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற அப்படின்ற பழக்கம் வந்து கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க, என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே காய்கறிகள் பற்றிய விபரம் அதால் கிடைக்கக்கூடிய நன்மை இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி வளர்த்தாங்க, அதனால் காய்கறியை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லைன்னு ரொம்ப பெருமையாகவே சொல்லியிருக்காங்க. எதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா குழந்தைகள் தாங்களாகவே நல்ல பழக்கங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொல்லி காட்லேருந்து சொல்லியிருக்காங்க, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தா பட்டை கிராம்பு வாசனை இருக்கும் பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நல்ல இந்த கூட்டு அப்படிங்கும்போது காய்கறியினுடைய அளவு அதிகமாக இருக்கும், அதையும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்து பழக்கணும் இல்லைங்களா. தென் அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம், என் குழந்தைங்க எந்த காய்கறி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, இந்த சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கெல்லாம் கொடுத்து நான் பழக்கி வச்சுருக்கேன், கேரட் பீன்ஸுன்னு எந்த காயாக இருந்தாலும் சரிங்க பட்டியல் போட்டாலும் பாவக்காய் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கலாமானா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போகும்போது நீங்கள் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களை வந்து காய்கறி மட்டுமே சாப்பிட வைக்கிறது போதுமானதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, காலையில் வந்து நல்ல புரதம் வந்து கொடுக்கணும், ஏன்னா இது ஊட்டச்சத்துக்கான வாரம் இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து காய்கறியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டுமே போதுமா, நம்ம அதை மட்டுமே பார்க்குறோமா, கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம சொல்கிறோம், ஆனால் புரதம் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும், அதுவும் காலை உணவில் நம்ம நிறையா கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி புரதம் கொடுக்கணும்னா என்னங்க கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா. ஒரு நாளைக்கு வந்து பச்சைப்பயிறு அதை எல்லாத்தையும் நம்ம சுண்டலாகவே கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஒரு சலிப்பு திட்டம், கொஞ்சம் அப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னா
முதல் நாளே நீங்கள் பச்சை பயிறு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட வந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் அரைக்கலாம். மிக்சியில் போட்டு

0: அரைக்கும் போது அதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே வாழைப்பழம் நல்லா எவ்வளவு நீங்கள் வந்து பயிர் எடுக்கிறீங்களோ அதில் வந்து அந்த இனிப்பு சுவை தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து முட்டையும் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம சொல்ல போகிற அந்த பேன் கேக் அப்படிங்கிறது வந்து நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பச்சை பயிருக்கு வந்து கண்டிப்பாக 2 முட்டை வந்து தேவைப்படும். பச்சை பயிர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, முட்டையிலையும் ப்ரோட்டீன் இருக்குது, கூடவே நம்ம வாழைப்பழம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தேவையான ஃபைபரும் கிடச்சி போயிடுது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு எடுத்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் நல்லது. அதை வந்து நம்ம தோசைக்கல்ல நல்லா நெய் விட்டு சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா பச்சைப்பயிறு பேன் கேக் ரெடி. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளவு நார்ச்சத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே ஒரு தோழி வந்து வந்திருக்காங்க. நம்ம இணைப்பில் யார் வந்திருக்காங்கன்றதை கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம்.
1: ஜோதி அன்னப்பன்பட்டில இருந்து.
0: ஜோதிமா சொல்லுங்க.
1: எங்க பாப்பா வந்து மேம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணும் சாப்பிடாது, ஆனா இப்ப எல்லா காயும் சாப்பிடுது மேம். ஸ்கூலுக்கு எது கொடுத்தனப்பினாலும் சாப்பிட்டு வந்துடும். டிஃபன் பாக்ஸ் கழுவி வச்சாங்க.
0: நீங்க சாதாரணமா பொரியல் செஞ்சு கொடுத்தாலே பரவாயில்ல, போதும், அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. எல்லா கிழங்கு வகைகளுமே வந்து சிறு குழந்தைங்களுக்கு வந்து நல்லது இல்ல, பெரியவங்களானதான் கொஞ்சம் வாய்வு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் தேவையான பொருளை வந்து நம்ம சேர்த்து சமைக்கும் பொழுது அந்த வாய்வு தொந்தரவு அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து வராது இல்லையா.
1: ஸ்கூல்ல வந்து மேம் மிஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் காமிக்க சொல்லுவாங்க, அதனால சாப்பிட்டு வந்துருவாங்க எல்லாத்தையும்.
0: பாத்தீங்களா, அங்க ஆசிரியர் பின்னாடியே இருக்காங்க.
1: வீட்லதான் மேடம் அது வெங்காயத்தெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். சாப்பிட மாட்டோம் வெங்காயத்தெல்லாம் பிடிக்காதுன்ட்டு. ஆனா ஸ்கூல்ல எது கொடுத்தாலும் கரெக்டா சாப்பிட்டு வந்துரும். கீரையும் மாரி நம்ம சனிக்கிழமை கொடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாக்கா அது கட்ட கட்ட கட்டன்னு இறங்கிடும்.
0: சரி சரி, அந்த மாதிரி பாருங்க, டிக் எல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கீங்க இல்ல, எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி.
1: ஆமா, சரி, முடி கொட்டிடுமோப்பா அப்படின்னு சொல்லுவேன். முடி கொட்டிடுமோ, முடி இருக்காதுன்னு அப்படிலாம் சொல்லி
0: சாப்பிட வச்சிருவீங்க. சரி, உங்களுக்கு என்ன என்ன பாட்டு வேணும், எந்த படத்துல இருந்து? சரிங்க, அந்த பாடல் வந்து வரும், அதுக்கு முன்னாடி நம்ம விளம்பரமும் கேட்டலாம். நன்றி மா, நிகழ்ச்சியோடு இணைந்ததற்கு.
1: நன்றி மேடம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உருவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை ஆலய வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்றைய ஊரும் உருவும் நிகழ்ச்சி எந்த இடத்துல அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை அம்மன் ஆலய வாசலில் இருந்து தாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணைந்து நம்ம தோழி கேட்டாங்க இல்லையா ஜோதி, அவங்களுடைய பாடலை கேட்கலாம்.
5: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
6: ஜிம்முக்கு சிக்கான்,
5: ஜிம்முக்கு சிக்கான்,
6: ஜிம்முக்கு சிக்கான்,
5: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
6: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
5: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
6: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்று 7:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3 கிசான் வாணியில் மண்வள வேளாண்மை உரை வழங்குபவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் அருள்செல்வி அவர்கள். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதில் வர போஸ்டர்களுக்கு வந்து நிறைய லைக்ஸ்களை அள்ளி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜி.

நிறைவு பெறுவது வணக்கம் தோழி. மீண்டும் உங்களை தேன்மலை நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன் நேர்களே. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

0: அதர் சயீத் ஆர் டியாண்ட்ரூ.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:32. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 சிறுகழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
1: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
7: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க தான் பேச இருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரைக்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு

0: வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாய் உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடக, காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கையேற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார்.

0: மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும், சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும், சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும், மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு டிஎன்ஏ சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் டிஎன்ஏ சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும், தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும், அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3 நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கும்

0: ஒரு ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: எஸ் சஸ்மிதா ஸ்ரீ.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 4th ஸ்டாண்டர்ட்.
3: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: நீதி கதை.
3: எங்க சொல்லுங்கள.
4: சாலை நடுவில் பெரிய கல் ஒன்று கடந்தது. அந்த வழியாக போன ஒருவரும் அந்த கல்லை தள்ள முயற்சி செய்யவில்லை. அந்த வழியாக ஒரு முதியவர் வந்தார். அவர் அந்த கல்லை தள்ள முயற்சி செய்தார். அவரால் தள்ள முடியவில்லை என்று இளைஞனை கூப்பிட்டார். அந்த இளைஞனுக்கு அந்த கல்லை தள்ள சொன்னார். அந்த இளைஞன் சொன்னா, ஐயா உங்களால தள்ள முடியலன்னா என்னாலையும் தள்ள முடியாது ஐயான்ட்டாங்க. இன்னொரு இளைஞன்ட்டு அதே சொன்னாராம். அதுக்கு வந்து அந்த இளைஞனையும், ஐயா உங்களால தள்ள முடியலன்னா என்னால தள்ள முடியாதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராம். லாஸ்டா அவர் நல்லா யோசிச்சுட்டு சொன்னாராம், ஐயா இங்க வாப்பா இளைஞனே இந்த சின்ன கல்லை நவுத்து பாடினாராம். அவரு நவுத்தி வச்சுட்டாராம். நீதி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா விஷயத்தையும் மழை போல நினைச்சோம்னா செய்ய முடியாது. ஆனா நம்ம வந்து சின்னதா நினைச்சோம்னா நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கூல்ல மிஸ் ஹோம் ஒர்க் போட்டாங்கன்னா படிக்க முடியாதுன்னு நினைக்க கூடாது, எல்லாத்தையும் படிக்க முடியும்னு நினைக்கணும்.
3: சூப்பரா நீதி கதை சொன்னீங்க. இந்த நீதி கதையில பொறுமையை பத்தி சொன்னீங்கல்ல, நீங்க எந்தெந்த விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பீங்க?
4: வேலை சொன்னாங்கன்னா அதுல பொறுமை செய்ய முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அடுத்தது சின்னதா இருந்துச்சுன்னா செய்வேன்.
3: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் கஷ்டமா இருந்தது?
4: வீட்டு வேலை செய்யறதுதான் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்தது போக போக பழகிட்டு.
3: வீட்டு வேலை எல்லாம் செய்வீங்களா நீங்க? என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க உங்க அம்மாவுக்கு?
4: ஜாமான் அள்ளி கொடுப்பேன், கூட்டுவேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா துணி துவைப்போம்.
3: ஓ, நீங்க அம்மா பிள்ளையா? போ
4: இல்ல அப்பா பிள்ளை.
3: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: ராணுவ அதிகாரி ஆக போறேன்.
3: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம், ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் மழையோரிய சதாசிவம் அவர்கள் பாடிய கருவில் என தொடங்கும் பன்னிசை பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: இன்னிசையில் தேன்மழை தரும் காரைக்கால் பண்பலை 100.3. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காரைக்கால் பன்மலை 100.3 தேன்மொழி நிகழ்ச்சிக்கான போஸ்டரை வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டருக்கான உங்களுடைய லைக்ஸ்களையும் கமெண்ட்ஸ்களையும் அள்ளித்தாருங்கள். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பன்மலை 100.3.

இன்று பிற்பகல் 2:05 அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளார் செல்லூர் தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நினைவிருக்கட்டும் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:05.

0: ஊரும் உருவும் நிகழ்ச்சியானது இன்று மாலை 4 மணிக்கு. இந்நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை ஆலய வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னிசையில் தேன்மழை தரும் காரைக்கால் பன்மலை 100.3. இது அந்தி வானத்தின் நிலவு.

காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. காற்றுவெளியிடையே கானமிசிக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் இப்போ 1:15 தேன்மழையில் அடுத்த பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் வந்து நம்ம தேன்மொழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த போஸ்டரில் என்னென்ன கமெண்ட்ஸ் நேயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, தேன்மழை அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி. பாடல் வந்து சூப்பராக இருந்தது, சுஜாதா படத்தில் உள்ள அந்த பாடல் ஃபஸ்ட் பாடலாக கொடுத்தோம் இல்லையா, அந்த பாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டமார் கோயில் டீ மடுப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், தேன்மழையோடு அப்படின்னு ஒரு ஒற்றை இரண்டு வார்த்தையிலேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும், ஒற்றை சொடர் சொற்றொடரில். அடுத்து இனிய மதிய வணக்கம், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, தேன்மழை சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மனதை மயக்குகின்றது, நெஞ்சை வருடுகிறது, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மலை நிகழ்ச்சியில் நல்ல அருமையான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கீங்க, இனிமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறது யாருன்னா பவித்ர மாணிக்கம் ரகுபதி. அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பாட்டுக்கே திருமூலஸ்தானம் வீரசுந்தரியும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலைக்கு மதிய வணக்கம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மஞ்சக்கொள்ளையிலிருந்து பாலாஜி வந்து சொல்லியிருக்காங்க, அவங்கள நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி, அசோக் ராஜ், கனிமொழி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா அவங்களும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாடலே சொல்லியிருக்காங்க. உடனே கமெண்ட்ஸ் போட்டதுனால ஒரு பாடலை பற்றி மட்டுமே சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா எல்லா பாடலுக்கும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம தேன்மொழியில் வரக்கூடிய பாடல்

0: காரைக்கால் பன்மலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாயி வாழ தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை மாலை 6:40 நலமாய்வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
2: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரைக்கால் தன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தென்மழி இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 1:30 தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. தென்மலை நிகழ்ச்சியில வந்து இதுவரைக்கும் நம்ம சுஜாதா ஒரே ஒரு கிராமத்துல டிக் டிக் டிக், அவர்கள், ஜானி, நினைத்தாலே இனிக்கும்னு இந்த படங்கள்லேருந்து பாடல் வந்து கேட்டோம் இல்லையா? அடுத்ததாக நம்ம நெஞ்சத்தை கிள்ளாதே படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்போமா?

தென்மொழி நிகழ்ச்சிக்கு முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் வந்து பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியின் முதல் பாடலே வந்து மனதை மயக்கியதுன்னு. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் இரண்டு பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இவங்க எப்பயே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க மெசேஜ் பண்ணி 26 மினிட்ஸ் ஆகுது. அடுத்ததாக காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, தோழிக்கு அன்பான பிற்பகல் வணக்கம் சொல்லிட்டு பாடல்கள் அருமை அப்படின்னு இருக்காங்க. பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர், தேன்மொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாடலையும் கேட்டு ரசிக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இன்னும் நிகழ்ச்சி முடிய 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ள இன்னும் ஒரு இரண்டு பாடலாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவழல் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எல்லா பாடல்களும் சூப்பர் அப்படின்னு பேரளத்துலேருந்து செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. அக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, தேன்மழையில் அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவையோ சுவை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கள் பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்க, பாடல்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், முதல் பாடல் இருந்து இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்க பாடல் வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின்

0: காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, பசி வந்து சாப்பிட போயிட்டாங்களோ, மீதி மெசேஜை காணுமே. அடுத்ததாக நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க, தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மணக்குடி சத்யா, சிவபுரி கீர்த்தி ராஜன், கோமல் சரவணன், இளவரசி பிரபா. எந்த ஊர் அப்படின்னு குறிப்பிடலை, அவங்க குறிப்பிட்டால் நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து பாடல்கள் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைவட்டம் முஷா, அவங்களும் வந்து பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் ஒரு ரோஜா பூ வந்து அனுப்பி வச்சுருக்காங்க படமாக. அடுத்தது எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன் சொல்லியிருக்காங்க, தென்மழையில் நனைந்து கொண்டே பாடல்களை கேட்டேன், எல்லா பாடலுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சொல்லி பாடல் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமுதா சேகர். திருபுவனம் சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்க, சூரியன் சுட்டெடுத்தாலும் உங்கள் மென்மையான பாடல்கள் எங்களை வெப்ப காற்றிலிருந்து காக்கிறது அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நேர்களுக்கு வந்து நன்றி தான் கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டேவும் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. படிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கூட இருக்குது இல்லையா. இது வரைக்கும் 14 லைக்ஸும் 30 கமெண்ட்ஸும் வந்து வந்திருக்கு. ஒருத்தர் வந்து நம்ம போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இணைந்து இருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 1:37:39.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேனினும் இனிய கானங்களை தரும் தேன்மழி.

0: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தென்மனையில் சிப் வறுமை நிறம் சிகப்பு படத்திலிருந்து சிப்புக்கு அந்த பாட்டு வந்து கேட்டோம் இல்லையா? அடுத்ததாக முள்ளும் மலரும் படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் ஒரு கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஷாங்காய் உறுப்பு நாடுகள் தகர்த்தெறிய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.

0: கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடவே கூடாது என்றார். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் குழப்பங்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், மோதல்களும் போர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும், பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலமே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிஷ்கெக் பிரகடனத்தினும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையின் வலதுகரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கிய முதலமைச்சர் தண்ணீரை விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு நெல் மணிகளையும் வண்ண மலர்களையும் தூவி அவர் வணங்கினார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை சார்ந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதோடு அணை சார்ந்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதல்கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இது 200 கிலோமீட்டர் பயணித்து 3.5 நாட்களில் கல்லணையை சென்றடையும். 45 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் 17,10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும். அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 91 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 10,857 கனஅடியாக உள்ளது. முன்னதாக அணையை திறக்க மேட்டூருக்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 27 உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தோறும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டமைப்புகளுடன் அனைத்து உபகரணங்களும் பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும், ஸ்கூல்ஸ்ல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு. நாங்களும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்டத்திற்கு உதாரணமான ஒரு பள்ளியை உருவாக்க போறோம். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். வேளவன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.
0: திருவண்ணாமலை அடிவார கிரிவல பாதையில் வசித்து வரும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதுவரையிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மருத்துவ மாணாக்கருக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அக்கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தாவேகா தலைமையிலான ஆட்சிக்காலம் விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சி காலமாக திகழும் என்றார். இவ்வளாகத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதாகவும், இதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை.

0: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு வாரந்தோறும் கூடி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தற்போது வெங்காய விலை அதிகரித்து வருவதால் தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து கூட்டுறவு பண்டக சாலை, அமுதம் அங்காடி, நகர்ப்புற நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு தலா 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கைவினை தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், இதன் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றார். முதலீட்டு மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீண்டகாலம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு மானியம் வழங்க 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான விளிம்பு தொகை உதவி திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 600 பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க 6.5 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 தொழிலாளர்களுக்கு இ பைக் வாங்குவதற்கான வங்கிக் கடன் வட்டித் தொகையை அரசே ஏற்கும் என்றார். அயலகம் செல்லும் தமிழ்நாடு கட்டுமான வெற்றிக்கரங்கள் என்ற திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி இன்று பேரவையில் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக வசதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார். நாகர்கோவிலில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன விற்பனை வளாகம் ஏற்படுத்தப்படும். கதர் பட்டு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள நூற்பாளர்கள் நெசவாளர்களுக்கான நலநிதி பங்குத்தொகை 16% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவியை அரசு வழங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் அறிவித்தார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுக்க பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்புகள் அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் பி ரஞ்சித்குமார் பேரவையில் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை பிரகதீஸ்வரர், மதுரை கள்ளழகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அறுபடை வீடுகள் உள்ளிட்ட திருக்கோவில்கள் இவற்றில் அடங்கும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை திருக்கோவில்களின் கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவல்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா விலை அதிகரித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் இந்த விலையேற்றம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்க்கரை மற்றும் பால் விலை உயர்வு காரணமாக 1 கிலோ பால்கோவா ₹320 ₹400 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமல் ஆவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3

0: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேரம் பிற்பகல் 2 மணி.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல்

0: மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, வைரஸ்னால வர புற்றுநோய் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெண்டு தான். ஒன்று கர்ப்பப்பை நுழைவாயில் வர சர்விக்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே 12-13 வயசில் பருவ ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஒரு தடுப்பூசி ஒன்று இருக்குது. அந்த தடுப்பூசி வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி போடுறோன்னா அப்புறம் ஒரு மாதம் கழித்து அப்புறம் 6 மாதம் கழித்து மொத்தம் மூணு ஊசி போடுற மாதிரி வரும். அந்த மூணு ஊசி போட்டுட்டால் அந்த வைரஸ் வந்துட்டு வர தன்மை ப்ளஸ் அதனுடைய வீரியம் குறையும். ஸோ தட் பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு குறைவடையுது. ஸோ இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாதனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் நம்ம இந்தியாவில் ஒன்ஸ் அந்த பருவம் அடைஞ்ச டேட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தடுப்பூசி போடுறது ரெக்கமெண்டேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னால் வர புற்றுநோய்கள். இது ரெண்டு புற்றுநோயில் ஹெப்படைட்டிஸ் பி தடுக்க முடியும். இப்போ யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுறாங்க, நர்ஸாகவோ இல்லை டாக்டராகவோ ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த தடுப்பூசி போடாமல் வேலைக்கே சேர்த்துக்க மாட்டாங்க யாரையும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், யாரெல்லாம் ரத்தம் சார்ந்த தொழிலில் வேலை செய்கிறவங்களோ, உதாரணத்துக்கு லேபில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டெக்னீஷியன் இல்லை அனஸ்தீசியாவில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே பிளட்டை வந்துட்டு டெய்லி அவங்க என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு இந்தியாவிலேயே மருத்துவ ரீதியாக ரெக்கமெண்டேஷன் என்னென்னா தடுப்பூசி போட வேண்டும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அந்த தடுப்பூசி வந்துட்டு ஒரே டோஸு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் போடுற மாதிரி வரும். இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சியினால் வர புற்றுநோய்கள் தவிர்க்க முடியும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியாத நினைவுகளோடும் மறுக்க முடியாத அனுபவங்களோடும் அனுபவம் அற்புதம்.

ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும், சந்தோஷமான நினைவுகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், மறக்க முடியாத மனிதர்கள் இருப்பாங்க, சுவாரஸ்யமான இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இப்படி வார வாரம் ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தை பற்றியும் அவங்களோட சுவாரஸ்யமான அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காலம் கடந்த நினைவுகளோடும் காலத்திற்கும் பயன்படும் அனுபவங்களோடும் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக மக்களோட மக்களுக்காக பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்துக்க காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் காரைக்கால் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க தான் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க.

0: மக்களுக்காக பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்துக்க காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் காரைக்கால் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க தான் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து குடும்பம் படிப்பு காவல்துறையில் வந்து அவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது அவங்க கடந்து வந்த பயணம் பணிக்காலத்தில் இருந்த அவங்களுக்கு அனுபவங்கள் அவங்கள பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவங்கக்கிட்டவே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேர்களே, வெயிட் பண்ணாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். வணக்கம்.
1: வணக்கம்மா. காரைக்கால் பண்பலைக்கும் மற்றும் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்புடன் ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ்.
0: ஓகே சார், இப்போ வந்து இன்றைக்கி உங்களை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். குழந்தை பருவம் எப்படி இருந்தது?
1: வணக்கம்மா. ஒன்றும் எனக்கு சொந்த ஊர் தென்னங்குடி வில்லேஜு. நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த நம்ம தான். அப்பா வந்து ரிட்டையர்டு பிடிஓ, நான் தான் வீட்டில் பெரிய பிள்ளை தலைப்பிள்ளை. படித்தது எல்லாமே செல்லூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் மிடில் ஸ்கூல் வரைக்கும் படித்தேங்க. அதன் பிறகு ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி வந்து திருநள்ளாறு கவர்மெண்ட் ஸ்கூலு. அதன் பிறகு அதை முடிச்சுட்டு வந்துட்டு காரைக்கால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தோம்மா. தமிழ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சுட்டு 22 வயசாகிடுச்சு. முடிக்கும் போதே நான் வந்து போலீஸ் வேலைக்கு போகணும் ஒரு எந்தோசிசம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பாலாம் சேர்ந்தாங்க, இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அதனால் அது எப்படியோ நம்மளும் அதுமாரி ஒரு அந்த சேனலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அவரோட இன்ஸ்பிரேஷனில் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் வந்து உடம்புலாம் நான் உடம்பு ஜிம்முலாம் வந்து போயிட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுருப்பேன். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுவேன். அப்போ டிகிரி முடிகிற ஸ்டேஜில் தமிழ்நாடு போலீஸ் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டாச்சும் நம்ம போக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்கே அந்த நம்ம யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் போய் செலெக்ஷன் ஆனோம்மா.
0: ஓகே சார், குழந்தை பருவம் அப்படின்னு தான் கேட்டேன். நீங்கள் வந்து மடமடன்னு வேலைக்கு போனது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ சின்ன வயசுலவே வந்து நிறைய குழந்தைகள் வந்து சில பேர் பயப்படுறவங்களாக இருப்பாங்க, சில பேர் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னா தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சின்ன வயசில் தைரியமான பிள்ளையாக இருந்தீங்களா இல்லை எப்படி சார்?
1: ஆமாம்மா, பொதுவாக கொஞ்சம் நாளாக கொஞ்சம் பயந்து சுவாவம் தான் எனக்கு. பட் இருந்தாலும் வந்து அதோட போலீஸ் வேலையில் சேரணுங்கிற எந்தோசிசம் இருந்ததுனாலையும் வந்து சேர்ந்த பிறகு தான் அதோட ஃபுல் தைரியமும் வந்தது எனக்கு. தைரியம்னா எடுத்தோடனே பயம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. எந்த சூழ்நிலையும் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதே ஒரு மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு.
0: ஓகே சார், இப்போ வந்து சில பேருக்கு வந்து நம்ம 10th படிக்கும் போது ஒரு மாதிரி யோசிச்சிருப்போம், டீச்சர் ஆகணும்னோ இல்லை வேற ஏதோ ப்ரொஃபஷன் எடுக்கணும்னு யோசிச்சிருப்போம். 12th வந்ததுக்கப்புறம் அது மாறி இருக்கும். சில பேருக்கு நம்ம வேற ஒன்று யோசிச்சிருப்போம், ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்க வேலை வந்து வேறவா இருக்கும். அந்த நம்மளோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். உங்களுக்கு இந்த போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸ்கூல்லவே அந்த எண்ணம் இருந்துச்சா இல்லை படிச்சு முடிச்ச உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது சார்?
1: இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து போலீஸ் காவல்துறையில் சேரணும், நல்லா கடமையாட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரிய லெவலில் வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது அந்த முயற்சியில் இப்படியே இதாக இருந்தோம். ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படிதான் பண்ணணும். டிகிரி காரைக்காலில் வந்து படிக்கும் போது நம்ம வந்து டாக்டரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தோம். அதுக்கிடையில் அப்புறம் அப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜு, அப்பா வேலைக்கு இப்போ ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே நம்ம எப்படியா வேலைக்கு போயிடணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்விங்கில் இந்த இதில் இறங்கிட்டேன். நான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால.
0: எதுக்காக அப்படின்னா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த போலீஸ் வேலைக்கு போயிட்டீங்க இல்லையா, அது எப்படி வந்து அது நிகழ்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ வந்து எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும் இந்த மாதிரி போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த ரிசல்ட் வந்தோடனே முதல்ல யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அந்த விஷயத்தை, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஆமாம்மா, வந்து போலீஸ் கால் ஃபார் பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டோம், ரிசல்ட்டு வந்தது. ரிசல்ட்டு வந்தோடனும் எடுத்தோடனே எங்கள் அப்பாட்ட தான் சொன்னேன்.
0: அப்பா
1: அப்படியே தழுதழுத்த குரலில் அப்படியே சொன்னாங்க, ஒரு கங்க்ராஜுலேட் பண்ணாங்க. அப்புறம் அம்மாட்டையும் சொன்னேன், அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பட் என்ன பிரியணுமே அப்படிங்கிற கவலை எங்கள் அம்மாவுக்கு அப்பயே வந்துடுச்சு. அது எனக்கு பெரிய தாக்கமாகவும் இருந்துச்சு.
0: அந்த அம்மாக்கள் தான் எப்பவுமே நம்ம குழந்தைங்களை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறதுனால வெளியில் அனுப்பும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அதையும் மீறி உங்களுக்கு இந்த போலீஸ்

0: வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணும்போது என்ன பொசிஷனில் ஜாயின் பண்ணீங்க சார்?
1: நான் வந்து இப்போ போலீஸ் கிரேட் 2 கான்ஸ்டபிள் நம்ம
0: சேர்ந்தேன். அந்த ஃபஸ்ட்டு டே காக்கி சட்டை போட்டுட்டு கெத்தாக வேலைக்கு போகிறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஜாப் எப்படி இருந்தது சார்?
1: நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து திருச்சியில் தான் ரிலீஸ்
0: பண்ணிட்டானேன்.
1: அங்கே சேர்ந்துட்டு ட்ரைனிங் போயிட்டு வெள்ளூர் போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் ட்ரைனிங் ஸ்கூல் அங்கே தான் எங்களுக்கு ட்ரைனிங்கு. அதில் இடையில வந்து எலெக்ஷன் டியூட்டிக்காக கூப்பிடுவோம். அந்த எலெக்ஷன் அனுப்பிச்சிட்டு எனக்கு குளித்தல பக்கம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ட்ரெஸ் போட்டு போனது ரொம்ப கம்பீரமாகவும் சொல்ல முடியாத ஒரு மிடுக்கும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷனை பற்றி நிறையா சென்சிட்டிவான விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். இருந்தாலும் அது ரொம்ப திறம்பட செய்யணும்னு ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு
0: பயம்.
1: ஆமாம், பயம், சந்தோஷம், அந்த ஒரு மிடுக்கு. இருந்தாலும் அது மிடுக்கு வந்து ரொம்ப ஆட்கொண்டுக்குருச்சு அந்த சந்தோஷம்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்க சார். பாடல் கேட்டுட்டு நிறைய பேசுவோம்.
1: கிழக்கு சிமிழிலே ஒரு போட்டதில் வந்து இந்த மானூட்டுங்க
0: பாடல் மானூத்து மந்தையிலே பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: நல்லதுமா.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனி குளிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி தான் லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் இவங்க தான் வந்து நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு அவங்களோட பணி அனுபவமா இருக்கட்டும், அவங்க வளர்ந்த அந்த அனுபவமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிகள் செல்வோம் நேயர்களே. சரி, இப்போ நம்ம பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போன அனுபவம் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சினிமாவில் பார்த்துருப்போம் போலீஸ் அப்படின்னா அது நமக்கு அது வேறு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்குமோ இப்படிலாம் இருக்குமோ நிறைய அனுமானத்தோட வேலைக்கு போயிருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். வேலைக்கு போனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபீல்டு இருந்துச்சா, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான

0: டிஃப்ரென்சஸ் அங்கே பார்த்தீங்க சார்?
1: அதாவது இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், யூனிஃபார்ம் போட்டு போகிறதும் அந்த மிடுக்காக நடக்கிறது அந்த ஸ்டைல் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும். பட் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எப்படி இப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமுமே வந்து நமக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். நம்ம அது ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சோம்னா நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். மனதளவிலையும் உடல் அளவிலையும் நம்ம தயார்படுத்தி ஃபிட்டாக இருக்கணும், இருந்தால் தான் செய்ய முடியும்.
0: ஓகே சார், இப்போது அடுத்தது வந்து என்னென்னா, நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலானது அந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி. நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு டிகிரி முடித்த உடனே போலீஸ் வேலையில் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க. அந்த சேலரி ஃபஸ்ட்டு மந்த் வாங்கின உடனே எல்லோரும் ஒவ்வொரு விதமாக அதை மறக்க முடியாத ஒரு நினைவாக செலவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த சேலரி வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு? நீங்கள் அந்த சேலரி ஃபஸ்ட்டு சேலரியை எப்படி யூஸ் பண்ணீங்க சார்?
1: எனக்கு வந்து அப்போ ரொம்ப செலவு இப்போ சம்பளம் கம்மி தான்மா. ட்ரைனிங் பீரியட்லேயே எங்களுக்கு வந்து 850 ரூபா தான் டோட்டலாகவே சம்பளம். அது 505 ரூபா பேசிக்கு, மித்த அலவன்ஸ்லாம் சேர்த்து 840 ரூபா கொடுப்பாங்க. பட் நான் வந்து அப்படியே வந்து 500 ரூபா வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுவேன் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அந்த மிச்சம் உள்ள பேலன்ஸ் எங்களுக்கு கேன்டீன் மெஸ் செலவு அப்படி வச்சுப்போம். பட் அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே மாரி மிச்சப்படுத்தி அம்மாவுக்கு ஒரு நெக்லஸ் பண்ணி கொடுத்தேன் ட்ரைனிங் முடிஞ்சு வரும்போது. அது இன்றைக்கும்
0: மறக்க முடியாத
1: ஒரு நிகழ்வுமா.
0: ஓகே சார்,
1: இப்பயும் வந்து நான் எப்பொழுதும் இன்னும் அப் டு டேட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் சம்பளமும் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு தான் மிச்சத்தை நான் வாங்கிக்குவேன். அதை இன்னும்
0: இப்போ வரைக்கும்
1: அதை இப்பயும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் சர்வீஸில் இருக்கும்போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா கூட ஒரு நாந்தி வர முடியல, 31st வர முடியலனா கூட 1 வீக் கழிச்சு வந்தால் கூட அந்த பணத்தை நான் செலவு பண்ணாமல் எடுக்க மாட்டேன். அம்மா அப்பாட்ட கொடுத்து வாங்கிட்டு தான் அதன் பிறகு வீட்டுக்கு ஒய்ஃபை கொடுப்பேன், மற்ற செலவும் பண்ணி.
0: ஓகே சார், இப்போது இந்த வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க இல்லையா, ட்ரைனிங்கு எக்ஸாம்லாம். இப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு?
1: அப்போ வந்து எப்படின்னா போலீஸ் சப்போர்ட் போகிற சேர்றதுக்கு வந்து வீட்டிலலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணலாமா, ஏன்னா என்னோட எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கிறவங்கத்தாகவே எங்கள் அம்மாவட்டம் அப்பாவட்டம் மாமா அவங்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட்டாக இது பண்ணு, இந்தந்த ஈவெண்ட் பண்ணு. அப்போல்லாம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு, ரோப் கிளைம்பிங் வந்து எல்லாமே பண்ணுற முடியாது, அது கொஞ்சம் கையிலெல்லாம் தெம்பு இருந்தால் தான் மேலே ஏற முடியும். அதேமாரி ரோப் கிளைம்பிங்கு, ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணும். இதுக்கெல்லாம் வந்து என்னை வந்து விடியாக்கல்ல எழுப்பி விடுவாங்க, எங்கள் அப்பா எழுப்பி இப்போ எல்லாம் அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமங்கிறதுனால அங்கே ஊரில் தோட்டத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சேர்ந்தா காரைக்கால் வந்துட்டு இதுமாரி கொஞ்சம் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன தயார்படுத்தி.
0: இது எந்த காலகட்டத்தில் நடந்தது சார் இந்த எக்ஸாம்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் வேலைக்கு சேர்ந்தது, இதெல்லாம் எந்த இயரில் நடந்தது சார்?
1: 86 காலேஜ் போனேன். இந்த இது 87-88 இதில் வந்து ப்ராக்டிஸில் இருந்தால் 88 வேலைக்கு போயிட்டேன்.
0: ஓகே சார், இப்போது எப்பவுமே வந்து ஒரு புதுமையான சூழ்நிலைக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் வந்து காலேஜ் முடிச்ச உடனே ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துட்டு வேலைக்கு போகும்போது நிறைய சவால்கள் இருந்திருக்கும். என்ன மாதிரி சவால்லாம் வந்து புதுசாக வேலைக்கு போனப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்?
1: உண்மையிலே நான் வந்து இன்ட்ரெஸ்டோடு அப்ளை பண்ணிட்டேன், கொண்டுட்டேன், செலெக்ஷன் ஆயிடுச்சு. பட்டு ஆர்டர் ட்ரைனிங் ஆர்டரும் வாங்கியாச்சு. போகணுங்கிற முடிவு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு வீட்டை விட்டு போயிடுறதுக்கு நான் அழுதுகிட்டே தான் போனேன். அதில் எங்கள் அம்மா அப்பா உங்கள் கூட சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போது விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் எங்கள் மாமா ஒரு சின்ன மாமா மிலிட்டரிக்கார், அவர் கம்பல் பண்ணி நான் அழைச்சி கொண்டு சேர்த்தாங்க. நான் அப் டு ட்ரைனிங் வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த ஒவ்வொரு நாள் அவர் சொன்னது அதுதான், ஒவ்வொரு நாள் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதும் பின்னாடி அப்படியே அதோட பிரதிபலிப்பாக நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு வந்து ஒரு எம்பசிஸ் அவங்க கொடுத்தாங்க. அதனால் அந்த அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு ட்ரைனிங்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், டிசிப்ளின் பக்காவாக இருக்கும், நல்லா நீட் அங்கே வந்து இப்போ டிசிப்ளின் கொஞ்சம் கூட குறையாது. அதுமாரி எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட்டோட இருந்தேன். ட்ரைனிங் பீரியட்லேயும் ஒவ்வொன்றும் எக்ஸாம் ஆகட்டும் பீரியட் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ரொம்ப எனக்கு வந்து பெரிய தாக்கத்தையும் கொடுத்துச்சு இதுமாரி நல்லா பண்ண முடிஞ்சது சார்.
0: ஓகே சார், சூப்பர் சார். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
1: தேங்க்யூம்மா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவும் நேயர்களே. மீண்டும் வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்து போலீஸ்

0: வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டே இருக்காது, 24 hours ஜாப் மாதிரி. உலகத்தில் எல்லாருக்கும் லீவ் இருந்தாலும் எங்களுக்கு லீவ் இருக்காதுங்கிற மாதிரி லீவே இல்லாமல் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் என்னென்னா, இந்த ஃபேமிலியை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, எல்லா ஜாப்லேயுமே வந்து ஒர்க்கையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது முக்கியம். இதில் வந்து இன்னும் ரொம்ப முக்கியம், நிறைய நேரம் வந்து வேலைக்காக செலவிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணீங்க சார் ஃபேமிலியோட?
1: ஆமாம், போலீஸில் வந்து காலைல கிளம்பணும்னா விடியெல்லாம் போனோம்னா விநாயகர் டயர்டு வரத்துக்கு ஒரு பிளான் பண்ணுவோம், வீட்டுக்கு போகணும், சாப்பிட போகணுன்னாலும் முடியாது. அந்த டைம் என்ன ஏதோ சுச்சுவேஷன் வருதோ என்ன இப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணுவோம், வரத்துக்கு லேட் ஆகிடும். இதனால் வீட்லேயும் வந்து டிசப்பாயிண்டட் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலும் வீட்டில் ஒய்ஃபோ அவங்களெல்லாம் வந்து அந்த மனநிலைக்கு தயார் பண்ணி வச்சிட்டோம். நம்ம இதுமாரி சுச்சுவேஷன், இதுதான் நம்ம முக்கியம், கடமை தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனால் அவங்களும் வந்து ரைட் ஓகேன்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேட்டுட்டு ஓகே ரைட் பரவாயில்லம்பாங்க. நமக்கு நம்ம வந்து அன்டைத்தில் வராதிங்கன்ட்டுருவாங்க, ஏன்னா லேட் நைட்டில் வர்றதுனால நம்ம தூக்கம் கட்டு போயிட மாட்டோம், நம்ம வர்றதுக்கு வந்து நம்மளோட சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படிம்பாங்க. இப்போ எங்கள் அம்மா எங்கே போனாலும் எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, அம்மா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கும் வந்து தைரியமாக நீங்கள் படுங்கம்மாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து டியூட்டிக்கு தான் முக்கியம்னு அதை பார்ப்போம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் போக்குவரத்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தியாகம் தான் பண்ணணும்.
0: ஓகே சார், இந்த வேலைக்கு வந்து ஃபேமிலியோட, எல்லா வேலைக்குமே வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் முக்கியம், இந்த வேலைக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்?
1: நிச்சயமாக மாறுற வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் இது நல்லா நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நமக்கு வந்து வேலை தான் முக்கியம், வேலைக்குள்ள பப்ளிக் சர்வீஸ். மற்ற இப்போ வேலையெல்லாம் வந்து வேலை, போலீஸில் வேலை பார்க்குறது சர்வீஸ் சேவை, இதுதான் சேவை. அதாவது அடுத்தவங்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்டு அவங்கள திருப்திப்படுத்தும், அதுதான் பெரிய நமக்கு சந்தோஷம். அதுதான் நம்ம அந்த சேவை தான் சிறப்பாக இருந்துச்சு.
0: ஓகே சார், இப்போது நிறைய இந்த கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துட்டாலே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கண்ணா பண்ணான்னு மாறுற மாதிரி, ஊர் மாறி வேலைக்கு போகிற மாதிரி நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில இடத்த விட்டு வந்து நம்ம போகும்போது மட்டும் மனசுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடத்த விட்டு போகணுமா அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு நெருக்கமான நிகழ்வுகள் எதுவும் இருக்கா சார்?
1: நிச்சயமாம்மா, நம்ம எங்கே ஒர்க் பிளேஸ் எந்தே போனாலும் அந்த உள்ள சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்குவோம். அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்லியாக மிகவும் பண்ணதுனால எல்லாமே நம்மள்ட்ட ஒரு காடி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதில் வந்து முக்கியமாக மறக்க முடியாததுன்னா லாஸ்ட்டாக நான் வந்து திட்டச்சேரி காவல் நிலையத்தில் பணிபுரிஞ்சேன். அங்கே வந்து எனக்கு எல்லா மக்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் இருப்ப பழகுவாங்க. அதேமாதிரி எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது உடனே அந்த டயத்துக்கு அட்டன் பண்ணிடுவோம். அது உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்திப்படுத்தும். நம்ம வந்து ஒரு வேலை, ஒரு எந்த ஒரு சம்பவமும் குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அட்வான்ஸாகவே நம்ம வந்து உடனே கேட்ட உடனே போயிடுவோம். ஏர்சி மெசேஜ் வந்தாலே உடனே நாங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதில் வந்து எல்லாமே ஜனங்களுக்கு என்னோடய சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவங்களாம் நாங்கள் வந்து அந்த ரிலேஜன்னால மறக்க முடியாது.
0: அந்த கடைசியாக நீங்கள் வேலை பார்த்த ஸ்டேஷன் வந்து மறக்க முடியாது. ஆமாம்,
1: அதுபோல் ஸ்கூல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம். அதுமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க. எல்லாம் வந்தோடனே கை கொடுப்பாங்க, எங்கே போனாலும் விஷ் பண்ணுவாங்க. சப்போஸ் நமக்கு எல்லாத்துக்கும் அந்த பசங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கும் நல்ல நிறைய கோஆர்டினேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம்.
0: சப்போஸ் சார், கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தருவோம் சார்.
1: ரைட், தேங்க்யூ.

0: நேர்லே நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும்.

0: நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: நினைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் இப்போ 2:43 ஆக போகுது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க தான் நம்ம கூட பேசிகிட்ருக்காங்க. சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் சித்தப்பா வந்து உங்களை இன்ஸ்பயர் ஆனாங்க, பண்ணாங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்களாம் இருக்காங்களா சார்?
1: இருக்காங்கம்மா. என்னோட தம்பி கூட என்னப்பா என்ன போல ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அவனும் சென்னையில் தான் எஸ்ஐயா இருக்கான்.
0: இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் போலீஸாக இருக்கு.
1: நிச்சயமாக நிச்சயமாக. எஸ் எஸ். ஓகே. அதே போல் ரிலேட்டிவ் ஒரு பையனும் அவங்க தான் இருக்காங்கம்மா.
0: அவங்கள பார்த்து இன்ஸ்பயர்.
1: ஆமாம்.
0: ஓகே சார். இப்போது நமக்கு எப்பவுமே ஒரு வேலை பார்க்கும்போது வந்து எதுவுமே இல்லாமல் அமைதியாக வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தோன்னா நமக்கே போர் அடிச்சிடும். ஆனால் அந்த நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம பார்த்த வேலைக்கான ஒரு அவார்டோ ரிவார்டோ கிடைக்கும்போது இன்னும் உத்வேகத்தோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். உங்களோட இந்த பணியில் வந்து உங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைச்சதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இருக்குமா, நான் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்வேன். பட் நமக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கணுங்கிற எந்த வேலையும் செய்வேன். அதனால் என்னோட வந்து என்னோடய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப பாராட்டுவாங்க. இதில் வந்து நான் ஒரு 103 ரிவார்டு வாங்கியிருந்தேன்.
0: 103
1: ரிவார்ட்ஸு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவார்டு ஒன்று, அட்டி உக்ரிச் சேவா பதக்குன்னு ஒரு மெடல் வாங்கியிருந்தேன். அதனால் சிஎம் மெடல் ஒன்று வாங்கியிருந்தேன். லேட்டஸ்ட்டாக 37 இப்போ தமிழ்நாடு சிஎம் எனக்கு அண்ணா மெடல் கொடுத்துருக்காங்க.
0: இப்போது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆமாம், அது
1: அது 2024 வந்து நமக்கு கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் எலெக்ஷன்லாம் வந்ததுனால கொடுக்க முடியலன்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ
0: கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூம்மா.
0: அடுத்தது, இப்போது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக நம்ம இருந்திருப்போம், வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாதிரி உங்களோட இந்த காவல்துறை பணியில் ஒரு வாழ்க்கை பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன சார்? ஒரு 2-3 விஷயம் சொன்னீங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஏதாவது எதுவுமே நமக்கு வந்து நினச்சமே எதுவுமே நடக்காது. நம்ம என்னென்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டயத்துக்கு போகணும், டயத்துக்கு வரணும். சப்போஸ் இது கிடை நம்ம நினச்சதே கிடைக்கலன்னு அது தேர்றத விட கிடைச்சதை கொண்டு திருப்தி அடைஞ்சிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றிக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, இதுமாரி கஷ்டமான சூழ்நிலைலாம் நம்மளை டைவர்ஷனுக்கு இதுமாரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, பாட்டு கேட்குறது, இதுமாரி ரேடியோ கேட்குறது, இதுமாரி நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுட்டோம்னா நம்ம எதுக்கும் தயார் பண்ணிக்கலாம். அதுமாரி இப்போ நாலேஜும் நிறைய இப்போ நிறையா சோஷியல் மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடி அதுமாரி நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த நாலேஜும் நிறைய வளர்த்துக்கலாம்.
0: ஓகே சார். இப்போது இந்த வேலை எல்லா வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தான். அதுக்கு இடையில் நம்ம எப்படி நம்மளோட ஹெல்த்து மைண்டெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. குறிப்பாக காவல்துறை வேலையில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து உங்களோட மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க சார்?
1: நான் வந்து கொஞ்சம் யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவோம்மா. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியல, எனக்கு என்ன டைம் இருக்காது. காலைல 7 ரோல் கால் போகணுங்கள்னு அப்படியே போயிடும். நைட்டு வரது லேட் ஆகிடும், பட் தூங்கிடுவோம். அந்த தூங்குறதுக்கு நேரம் பத்தாது. அதேமாரி நேரங்களில் வந்து இதுமாரி இந்த யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து உடம்பை வந்து ஸ்மார்ட்டாக வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், டயர்ட் ஆகாமல் வச்சுக்கலாம். அதுமாரி ஆக்டிவேட் பண்ணுவேன். சமயத்தில் இதுமாரிலாம் பாட்டுக்கு அப்போ நைட் டியூட்டிலாம் இருந்தால் எஃப்எம் இது உங்கள் நம்ம காரைக்கால் பண்பலை பாட்டெல்லாம் நைட்லாம் போடுவீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கப்போ நிறைய விஷயங்கள் இதுமாரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாலேஜை அப்படியே வளர்த்துக்கிறது.
0: உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு காரைக்கால் பண்பலையும் உதவி இருக்கு அப்படின்னு.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ஓகே சார், விளம்பரத்துக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
1: நன்றிம்மா. தேங்க்யூ.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும்

0: 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொலமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சார், இப்போ உங்களோட பணி அனுபவம், அதுல இருந்த சவால்கள் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. பணி நிறைவு அப்படிங்கிறது உங்களோட டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலா இருக்கும். என்ன அப்படின்னா, அப்போதான் நிறைய பேரோட அன்பை வந்து கண்கூடா பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அது வரைக்கும் அவங்க கிட்ட பேசியிருந்துக்க கூட மாட்டோம். இந்த மாதிரி உங்களோட பணி நிறைவு நாள் வந்து எப்படி இருந்தது சார்?
1: ஆமாம், நான் வந்து எனக்கு ரிட்டைர்மெண்ட் லாஸ்ட்டு 31st December 2025 ரிட்டைர்மெண்ட்டு. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து மறக்க முடியாது.

0: தரணும். ஏன்னா இப்போ சர்வீஸ் வந்து 38 வருஷம் கம்ப்ளீஷன் ஆச்சு. 22 வயசுல வேலைக்கு போயிட்டேன். என்னோட வேலை எப்படின்னா, டியூட்டி வித் டிக்னிட்டி, கடமையை கண்ணியத்துடனும், சர்வீஸ் வித் ப்ரைட், சேவையை பெருமையுடனும், ப்ரொடெக்ஷன் வித் கரேஜ், பாதுகாப்பை தைரியமுடனும் செய்தேன். அதோட எஃபெக்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே மக்கள் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. அந்த அந்த அந்த தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியல. ஒவ்வொருத்தட்டையும் எங்களால் பேசவே முடியல. அப்போ தான் ஒரு சிலர் சொன்னாங்க, நீ உன்னோட வேலை எந்த அளவுக்கு நீ பண்ணியிருந்தா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு எங்கள் சூப்பீரியர் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க. ரொம்ப மன நிறைவாகவும் மன நெகிழ்ச்சியாக வந்துச்சுமா.
1: நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. பணி நிறைவுக்கு அப்படியான வாழ்க்கை, அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குது சார்? என்னோட வேலை பார்த்துட்டே இருந்துட்டு அமைதியாக இருக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படி வாழ்க்கை இருக்குது சார்?
0: ஆமாம்மா, இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் பிறகு வந்து எனக்கு விவசாயம் லேண்ட்ஸ்லாம் இருக்குது, விவசாயம் பண்ணுறோம். இதனால் வந்து பீ கீப்பராக இருக்கேன். அதாவது தேனி பண்ண வச்சுருக்கேன். தேன் வளர்ப்பு வந்து சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஒன் டே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்மா. இப்போ பாக்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். தேனி வளர்ப்பாளராக இருக்கேம்மா.
1: ஓகே சார். இதுவரைக்கும் எங்கள் கூட இணைஞ்சவங்களோட சிறு வயதுலேருந்து பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, காவல்துறையில் அந்த பணி கிடைத்த அனுபவம், அதில் இருந்த சவால்கள், அதை நீங்கள் சமாளித்த விதம், எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.
0: நன்றிம்மா. தேங்க்யூ. வணக்கம்மா.

நேயர்கள் இதுவரை கேட்டது அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல் உதவி ஆய்வாளர் திருநள்ளாறு தென்னங்குடி ஜி ராமகிருஷ்ணன் சுரேஷ் அவர்களுடனான நேரலை கேட்டு ரசித்தீர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

11:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்த அளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசம்

0: மாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் இல்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 3 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கா, புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்கள் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 3 மணி.

0: காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: என்ன

லைக், ஷேர், கமெண்ட். நான் தாங்க இப்படி பொறுமையாக சொன்னேன். ஆனால் நான் இந்த எஃபியில் நம்ம காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்ததும் நேயர்கள் வந்து அப்படியே சார்ற மாதிரியாக கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்னைக்கு நான் எல்எஸ்சியில் கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ரசித்த சிற்ப வேலைப்பாடு அல்லது மர வேலைப்பாடு. மர வேலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம வீட்லேயே அப்படியே இருக்கோங்க. சிற்ப வேலைப்பாடு நம்ம வந்து ரசிக்கணும்னா தான் வெளியில் கோவில்களுக்கு எங்கேயாவது நம்ம போகும்போது மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லையா. மர வேலைப்பாடு அப்படின்னா நம்ம வீட்லேயே சின்ன சின்ன பொருட்களை வந்து அவ்வளவு அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த உப்பு போடுற அந்த பெட்டி கூட மரத்தில் செஞ்சுருப்பாங்க. அது வந்து பல வடிவத்தில் இருக்கும், இலை வடிவத்தில் இருக்கும், அப்படி ஒரு மயில்வா போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அதில் பூ வேலைப்பாடு செஞ்சது அப்படின்னு வச்சுருப்பாங்க. சிலர் அஞ்சரை பெட்டியே வந்து மரத்தில் வச்சுருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து விபூதி வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்டி, குங்குமம் வச்சிருக்கிறது, இப்படின்னு பல விதவிதமாக நல்ல ஒரு வேலைப்பாடு உள்ள அந்த மரத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கா, இல்லை நீங்கள் எங்கேயாவது போகும்போது நீங்கள் பார்த்து ரசித்த சிற்பமா, இதை பற்றி தாங்க இன்றைக்கி லைக், ஷேர், கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் படித்து எல்லாருக்கும் சொல்கிறேன். சரி, ஒரு பாடலை கேட்கலான்னு ஆனால் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. நேர்கள் வந்து என்ன கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே வந்துடுறேன். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து சொல்லியிருக்காருங்க, ஆஹா, காலையிலிருந்து முதல் கமெண்ட்ஸாகவே ஆல்மோஸ்ட் அவர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் பெரியதை படித்த மாதிரியே இருக்குது. அதே போலவே ஃபர்ஸ்ட்லியே ஐ எம் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமல்லபுரம் சிற்பங்கள் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. ஒவ்வொரு சிற்பங்களும் அது போல் செஞ்சிக்கோட்டை மலை செங்குத்தாக போகக்கூடியது. இந்த மலையின் மீது வந்து குதிரையில் ராஜா வந்து போயிருக்காங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சிற்பத்தை மட்டும்தான் சொல்லணும், அவங்க போய் அந்த கோட்டை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, கமெண்ட் எப்படி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. இன்றைக்கி எப்படியாவது எல்எஸ்சியில் ஒரு செஞ்சுரி அடிக்கணும். இட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னா, 100 கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ரேஸில் வந்து நான் இருக்கேன். சரி, நேயர்களும் வந்து நான் கொடுத்த கமெண்ட்ஸை வந்து படிக்கிறீங்களா அப்படின்றத வந்து அப்படியே ரேடியோ பெட்டி பக்கத்துலேயே அப்படியே காதை வந்து தீட்டி வச்சு நீங்கள் வந்து கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அடுத்த கமெண்ட் அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அவங்க வந்து கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் தாங்க. தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களுக்கு நான் போயிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ரோஜா பூலாம் போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்களேன். சத்யா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, மகாலப்பள்ளிபுரம் மற்றும் தஞ்சை பெரிய கோவில், மணிமண்டபம், எல்லா கோவில்களும் உள்ள சிலைகளும் வந்து அழகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து ரசித்தோம், நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுதுங்க. ஆனால் இன்னும் கவனித்து பார்த்து அந்த இடத்துல இந்த சிற்பம் இப்படி இருந்துச்சுங்க, அதை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரே கல் தான், ஆனால் அதில் 2 வடிவங்களை வந்து செதுக்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து சில கோவில்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க. சின்ன சின்ன இடத்துல எல்லாம் அவ்வளவு அழகாக வந்து அந்த பூக்களை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு தான் தெரியல. எவ்வளவு பொறுமையாக அந்த சிற்பி வந்து வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் உட்காந்து நம்ம ரசிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நம்ம நேர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் அதே மாதிரி தாங்க. கணினியில் உட்காந்து அப்படியே ரசித்து படிக்கலாம் அப்படின்னு நானும் அடுத்த கமெண்ட்டை நோக்கி போகிறேன். திட்டச்சேரியிலேருந்து பைஜு ரஹ்மான் வந்து கொடுத்துருக்காங்க, நான் முழுமையாக ரசித்தது பளிங்கு கற்களால் ஆன தாஜ்மஹால் தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அதில் உள்ள ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி போனோம்னா, அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து அந்த பூக்களை வந்து செஞ்சுருப்பாங்க. அது இன்னமும் கூட ரொம்பவே அதில் பொருத்தி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இன்றைக்கெல்லாம் அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அது ரொம்பவே அழகாக இருக்கும். வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊர் வேதாரண்யம் பெரிய கோவிலுடைய 2 கோபுரங்கள்லேயும் காணப்படக்கூடிய அழகிய சிலைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்க, தஞ்சை கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது 1-2 குறிப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம். புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்க, கூரையில் உள்ள யாழி. ஆமாங்க, அந்த யாழி வந்து அதை பற்றி எதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க, புராணங்களில் வரக்கூடிய சிங்கம் போன்ற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாழி வந்து சிங்கத்தை போன்ற ஒரு முகம் இருக்கும், யானையை போன்றும் கலந்த ஒரு வடிவமாகத்தான் அது வந்து

இருக்கிறதாக காட்டியிருப்பாங்க. இன்னும் இரண்டு மூன்று வகையில் வடிவங்களில் கூட நம்ம வந்து யாழி வந்து பார்க்க முடியும். மரத்துலலாம் யாழி வந்து வேறு விதமாக செதுக்கியிருப்பாங்க. கல் சிற்பத்தில் யாழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு ஒரு இரண்டு மூன்று வடிவங்கள் வந்து இருக்குது. அதை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சிற்பத்தின் வாயிலிருந்து தொங்கக்கூடிய தனித்துவமான ஒற்றை கல் செதுக்கப்பட்ட சங்கிலியை இந்த படத்தில் வந்து காட்டுகின்றன அப்படின்னு பாருங்களேன். அந்த ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காங்க. ஆமாங்க, அது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த

வந்து காட்டுகின்றன அப்படின்னு பாருங்களேன். அந்த ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காங்க. ஆமாங்க, அது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த செதுக்கப்பட்ட சங்கிலியை இந்த படத்தில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா. தமிழ்நாட்டோட பொள்ளாச்சியில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் மண்டப கூரையில் வந்து இருக்குங்க. நான் நேர்லேயும் போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. கூரையில் வந்து இப்படி யாழியை வந்து செதுக்கி அதிலிருந்து அந்த கல்லிலேயே அந்த சங்கிலியையும் செதுக்கி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சரி, நம்ம வந்து கமெண்ட்ஸ்களை இவ்வளோ ஆச்சரியமாக படிச்சுட்ருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஒரு பாடலையும் கேட்போமே.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் புதுச்சேரி.
2: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சியில் நம்ம இன்றைக்கி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த சிற்ப வேலை அல்லது மர வேலை எதுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். செஞ்சுரி அடிக்கணுன்ற ஒரு வேகத்தோடு நானும் கமெண்ட்ஸ்களை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். என்ன கமெண்ட்ஸ் அடுத்ததுன்னா, எனக்கு சிற்பம் மர வேலை ரெண்டுமே பிடிக்குங்க. சிற்பத்தில் செய்வது அனைத்துமே எனக்கு பிடிக்கும். மரத்தில் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுமே பிடிக்கும். 2 தடவை டபுள் என்ட்ரி மேஜர் சுந்தரராஜன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் ரைட், சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ். அடுத்து சிற்பத்தில் வந்து பிடித்தது தஞ்சை பெரிய கோவில் மர வேலை தாங்க. அப்புறம் மர வேலையில் என்ன பிடிச்சிருக்கு, வீடு கட்டுற பொருட்கள் செய்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோபன் சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுற பொருட்கள் எல்லாமே அப்படின்னு சொன்னால் அதில் தூண் ஒன்று வைப்போம் பாருங்க, அந்த தூணை பிடிச்சி சுற்றி விளையாடிய நாட்களை வந்து நம்ம மறக்க முடியுமா? இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் வந்து அந்த மாதிரி தூண் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தூணில் வந்து இரண்டு பக்கத்தில் வந்து என்ன வேலைப்பாடு செய்வாங்கன்னா, பூ இருக்கும். சில இடத்துல வந்து பூக்கள் வந்து இப்படி கவிந்த மாதிரி இருக்கும், சில இடத்துங்களில் பூக்கள் வந்து தாமரை பூ பூத்த மாதிரி அப்படியும் வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் சில இடங்களில் நம்ம கோவிலில் வந்து தூண்களுக்கு மர தூண்கள் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல யாழி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அடுத்த கமெண்ட்ஸ், தங்களுக்கு என் இனிய நண்பர்கள் வணக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நாமளும் ஒரு வணக்கத்தை சொல்லிப்போம். நான் கண்டு வியந்தது தஞ்சாவூர் பெரிய கோவில் தாங்க. கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை மீனாட்சி அம்மன், பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், வேலூர் அங்கே இருக்கக்கூடிய கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மகாபலிபுரம் போன்ற கோவில்களின் அழகிய வேலைப்பாடுகள், எந்த ஒரு என்ஜினியர் இயந்திரங்கள் இல்லாத காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில்கள் வந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது, அது வந்து 100% உண்மைதாங்க அப்படின்னு காரைக்கால் மேல ஊடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, சிற்பங்கள் மர வேலைப்பாடுகளும் தாங்க. அது இதுன்னு பிரித்து பார்க்கலாம் தெரியலேங்க. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் எந்த வேலையும் என்னால் பிரித்து சொல்ல தெரியல. எல்லாமே அழகாக இருக்குது, எல்லாமே கலைநயத்தோடு செய்யும்போது ரெண்டுமே அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்டீங்களே, அடுத்தது காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரசித்தது திருவண்ணாமலை கருவறை முன்புறத்தில் உள்ள தூண்கள் அழகிய வடிவில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். ரசிக்க மனம் மட்டும் அணுங்க வேணும். தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள அற்புதமான சிலைகள் மனதை வந்து வியப்படைய செய்யுதுங்க. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி திருக்கோயிலில் ஒரு தூணில் சங்கிலி வந்து கோர்க்கப்பட்டது போல் கற்கள்லேயே செதுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்னங்க அப்பயே ஒரு ஃபோட்டோவை பார்த்து படிச்சிங்க, எங்கள் ஊர்லேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்தால் வந்து நம்ம வந்து தூண்கள் செய்யும் பொழுது அது வந்து ஒரு சுற்றி வந்து ஒரு அந்த தூணில் இடையில் இருக்கக்கூடிய அந்த தண்டில் வந்து பெரிதாக வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது.

தூண்களில் வந்து பார்த்தோம், கோவில்களில் இருக்கக்கூடிய கல் தூண்களில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் கூட நெளிவுகள் வந்து வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அடுத்து தேரில் சின்ன சின்னதாக சிற்பக்கலை மிக நேர்த்தியாகவும் ரம்யமாகவும் இருக்கும், அதையை பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸு, இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்செழியன், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் பாருங்கள், அது ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து ராமேஸ்வரம் டாக்டர் கல்லாமையா அவங்களுடைய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மதுரை சண்முக சுந்தரம் வந்து சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கம், நான் ரசித்த சிற்ப வேலைப்பாடு கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் ஸ்ரீரங்கம் அப்படின்னு மீன் சுருட்டியிலிருந்து ராஜா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய ஊர்களுக்கு போகிறோம், நம்ம வந்து பார்க்குறோம், ஆனால் இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊருக்குலேயும் இருக்கிறதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த சுவாமியினுடைய முக வடிவு இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனித்து பார்க்கணும், எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்புறம் அங்கே பெருமாள் மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த படம் வந்து நம்ம காலண்டரெல்லாம் கூட அந்த சிலையின் உருவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து எவ்வளவு அந்த வடிவோடு இருக்கும் அப்படிங்கிறது, அழகாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க தவறக்கூடாது. ஏன்னா வித்தியாசங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இன்னும் நம்ம அந்த சிற்பங்களை வந்து நல்லா ஆழ்ந்து ரசிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு. அடுத்த கமெண்ட்ஸ், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தாங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டார வடையிலிருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என் ஆசானுக்கு இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகா, எங்கேயோ மிஸ் ஆகிட்டே ஆசானுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், நம்ம படிக்கிறோம், இங்கே நெறியாளராக இருக்கோம், அறிவிப்பாளராக இருக்கோம், அவ்வளவுதான். சூப்பரான ஒரு கேள்விங்க. நான் எவ்வளோ புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா, ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கலைநயத்துடன் இருப்பதை பார்த்து கண்டு வியந்து போயிருக்கேங்க அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்போ 3:25 ஆகுதுங்க. நாம இணைந்திருக்கிறோம் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். நேர்கள் வந்து எஃப்எம்ல அவங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து படிக்கிறாங்களா அப்படின்னு இருந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாடல்களையும் வந்து நம்ம சூப்பராக கொடுத்துட்ருக்கோம், அவங்களும் ரசித்து கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா. அடுத்த கமெண்ட்ஸ் அத்திக்கோட்டையிலேருந்து மீனம் பகிரிசாமி வந்து கொடுத்துருக்காங்க. தாராசுரம் சப்தஸ்வரங்கள் தரக்கூடிய படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லி, ஆஹா கேட்டுருச்சுங்க, நான் சொல்லிட்டு இருந்தது சிற்பங்கள் இங்கே போனேன், அங்கே இருக்க ஒரு கோவிலுக்கு நம்ம பேர் சொல்லி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்றதை விட ஒரு குறிப்பிட்டு இப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த பாருங்க. அவங்க பக்கரிசாமி அவங்க காதில் விழுந்துருச்சு. அவங்க அதே மாதிரியே என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த சப்தஸ்வரங்கள் தரக்கூடிய படிக்கட்டுகளை பிடிக்கும்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலய 7 படிகள், அதே தாங்க சப்தஸ்வர படிகளை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நாதம் எழுப்பும் கோவிலின் பலிப்பிடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த 7 கல்லாலான படிக்கட்டுகளில் உலக பிரசித்தி பெற்றவைங்க. இந்த படிகளை மெதுவாக தட்டும்போது அல்லது காலடி எடுத்து வைக்கும்போது அந்த 7 ஸ்வரங்களின் நாதங்கள் வந்து ஒழிக்கிறது போல் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள் பார்ப்பதற்கு வியப்பூட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கங்க மேடம். மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, வணக்கம். எங்கள் வீட்டில் மரப்பாச்சி பல்லாங்குழி மரத்தினாலான கொலு பொம்மைகள்லாம் இருக்குங்கன்னு. ஆஹா சூப்பர், எங்கடா எல்லாமே சிற்பமாக சொல்லிட்டு இருக்காங்களே, மரத்தை காணமே நினச்சா வந்துச்சு. அடுத்து பூம்புகாரில் சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், கண்ணை கவரும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க, நான் கண்டு வியந்து போனது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே

0: கவர்ந்து வைங்க, ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு, கலை நயம் வந்து வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே எப்படிங்க இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு பொன் அமராவதி புதுப்பட்டியிலிருந்து, பொன் அமராவதி வந்து அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருநெல்வேலி கோயில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே பிடிக்குங்கன்னு அவங்களும் அப்படி தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் வந்து சொல்லியிருக்காங்க, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் சிற்பங்கள் வந்து எனக்கு பிடிக்கும்னு. அவங்க அங்கே போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த கோவிலை யாரும் சொல்லலையே அப்படின்னு கவனித்து அவங்க வந்து இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மதிய வணக்கத்தோடு நான் ரசித்த சிற்பக்கலை கழுகுமலை வெட்டுவான் கோவில் இருக்குது பாருங்கள். அந்த கோயிலுக்கு கீழேருந்து எழுப்பப்பட்டது கிடையாதுங்க, மலைக்கு மேலேருந்து குடஞ்சிட்டே வந்து உருவாக்கப்பட்டதுங்க இந்த கோயில் சிற்பங்கள். பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தஞ்சாவூர் கோயிலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தூத்துக்குடி மாவட்டம் தாங்க எங்கள் ஊர், சிற்பக்கலைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க எங்கள் ஊரில் அப்படின்னு கோவில்பட்டி உதயகுமார் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, எனக்கும் சிற்பங்கள் ரொம்ப பிடிக்குங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிற்பங்களை பார்த்து அதுக்கு பக்கத்தில் நின்று நம்ம வந்து ஃபோட்டோக்கள் எடுக்கிறதோடு நிறுத்திடக்கூடாதுங்க. அந்த சிற்பங்களை வந்து காக்கிறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்யணும். அது மேலே யாரும் எழுதுறதையோ இல்லை அது வந்து சும்மா நம்ம கையில் இருக்கிற அழுக்குகளை வந்து துடைக்கிறதுக்காகவோ அந்த மாதிரியான பயன்பாடுகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அந்த இடத்தை வந்து சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: நிறைவிப்போம். 3:30 காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். LSC

காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் நம்ம வந்து முகநூல் பக்கத்தில் கொடுத்த போஸ்டருக்கு நேர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்க, நிட்டத்தேரி நிஷான் கலீம் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, மர வேலைப்பாட்டிற்கு மிகவும் சிறந்த உதாரணம் திருவாரூர் ஆழித்தேர் மற்றும் தமிழக கோயில் தேர்களின் மரச்சிற்பங்கள். குவைத் நாட்டில் வந்து மிகப்பெரிய பள்ளியில் வந்து மேற்பகுதியில் சிற்பக்கலை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொள்ளிடம் கருணாநிதி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பேசிக்கினா அவங்க வந்து கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸாக இல்லை, அது ஒரு அவங்களுடைய எண்ணத்தை பேசுவதை போல் குறிப்பிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடித்த சிற்பம் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க அப்படின்னு சொல்லி இடங்களை வந்து நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே ரசித்த சிற்பங்களை வந்து அவங்க குறிப்பிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, நான் ரசித்த சிற்ப வேலைப்பாடு எங்கள் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக், எங்கள் ஊரில் சிவன் கோயிலில் சிலைகள் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அதெல்லாமே நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, நான் ரசித்த மர வேலைப்பாடு பத்மநாபபுரம் அரண்மனை, அந்த அரண்மனை மரங்களால் ஆன அந்த அரண்மனைங்க ஆமாங்க, அந்த வெளிவட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தூண்கள் ஜன்னல்கள் எல்லாமே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய அமைப்பே வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அதே அமைப்பை வந்து நம்ம கர்நாடகாலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு, அந்த அரண்மனையில் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும், அதன் வேலைப்பாடு வந்து ஆச்சரியப்படுத்துதுங்க, அந்த அளவுக்கு மர வேலைப்பாடு மிகுந்த அரண்மனை அந்த கோவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருவாரூர் கூடூர் இளவரசி என்ன சொல்லியிருக்காங்க, மாமல்லபுரம் சிற்பங்கள், தஞ்சை பெரிய கோவில், திருவாரூர் தியாகராஜர் ஆலயம், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அந்த கலை நுணுக்கங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா வந்து சொல்லியிருக்காங்க, நான் ரசித்த மர வேலைப்பாடு அப்படிங்கிறது பழமையான மர கதவுகளில் செய்யப்பட்ட நுணுக்கங்கள். ஆஹா சூப்பர், எவ்வளவு கவனித்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். மரத்தில் வந்து பூக்கள் கொடிகள் பறவைகள் அதெல்லாம் அந்த வடிவங்கள் வந்து பார்க்கும்போது மிக துல்லியமாக செதுக்கியிருக்காங்க, கண்களை வந்து ரொம்பவே கவரும். ஒவ்வொரு சிறிய வடிவத்திலையும் வந்து அந்த கலைஞரினுடைய பொறுமை திறமை கற்பனை திறன் எல்லாம் வெளிப்படுது. ஆமாங்க, இன்றைக்கி இயந்திர உலகத்தில் கைகளாலும் உருவாக்கப்படக்கூடிய இது போன்ற மர வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய கலையின் அழகையும் பெருமையும் நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சிஎன்சி கட்டிங் அப்படிங்கிறதும் லேசர் கட்டிங் அப்படிங்கிறதும் எல்லாமே இந்த காலத்தில் வந்து வந்துருச்சு. அதில் கொண்டே நம்ம மரத்தை கொடுத்தோம்னா நம்மளுக்கு கூடிய டிசைனை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி கம்ப்யூட்டரில் அதை வரைஞ்சி அழகாக வந்து

0: இடத்துல வந்து செதுக்கியும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாத அந்த காலத்தில் வந்து எவ்வளவு நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த கீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கதவு மரத்துடைய நிலை கதவில் நிலையில் போய் பொருத்தக்கூடிய அந்த கீல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இரும்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு உருவானதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அந்த பெரிய பெரிய மர அந்த கதவுகளை வந்து எப்படி பொருத்திருப்பாங்க வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போதே அவங்களுடைய அந்த நுட்பம் வந்து நமக்கு புரியுது. அந்த மரத்துக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பலகை வந்து கொடுத்து அந்த பலகையில் ஒரு ஓட்டையிட்டு அந்த கதவு அப்படிங்கிறது வந்து மேலேயும் கீழேயும் அந்த பலகையோடு பொருத்தியிருக்கிற மாதிரியே செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சுவரெல்லாம் ஒன்று ஒன்றும் முக்கால் அடி சுவரோ இல்லை 3 இன்ச் அந்த ஒத்தக்கல் சுவரோ அப்படிலாம் இருக்காது இல்லைங்களா. அந்த செவரினுடைய அகலம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அப்போ அந்த செவரு வந்து இந்த அளவுக்கு கனமாக இருக்கக்கூடிய மரத்தையும் வந்து நல்லா தாங்கி பிடிக்கும். அந்த கதவின் நிலைக்கதவுக்கு முன்பக்கத்துலேயும் இந்த காரக்குடி பக்கமெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலைக்கதவுக்கு முன்பக்கத்துலேயும் எவ்வளவு வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து யாழியெல்லாம் சிலர் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய யாழினுடைய வடிவமும் சின்னதாக இருக்கும், இன்னும் நுணுக்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக யார் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, திருவாரூர் என்றாலே தேர் தான், அதுவும் ஆசியாவிலேயே மிகப்பெரியது, சிறப்பு பெயர் பெற்றது அப்படின்னு. அந்த தேரில் மிகவும் கலைநயத்தோட சிற்பங்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதை நேரில் சென்று அருகில் இருந்து உற்று பார்த்தால் அதோட அற்புதம் புரியும், அவ்வளவு அழகாகவும் இருக்குன்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: அது மட்டும் இல்லைங்க, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. எல்எஸ்சியில் உங்களோட ஆர்ஜே ராஜி வந்து இணைந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்பலையில் 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சி இருக்குங்க. அந்த நிகழ்ச்சியில் மண்வள வேளாண்மை குறித்து உரை வழங்குபவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் அருள் செல்வி அவர்கள். சரிங்க, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு அடுத்து நம்ம ஊரும் உருவும் நிகழ்ச்சிக்கு போய் நேர்களை வந்து நம்ம சந்திக்க வேணாமா? ஆமாங்க, அதுக்காகவே நம்ம வந்து இப்படியே எப்படா மணி 4 ஆகும் அப்படின்னு யார் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை ஆலய வாசலில் இருக்கு எப்போ வருவாங்க நம்ம அறிவிப்பாளர், அவங்க கூட நம்மளும் இணைந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி நேர்கள் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, எல்எஸ்சிக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய கமெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூம்புகாரில் இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி அழகிய அந்த அழகிய சிற்பங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூவாகம் இளங்கோவன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரசித்தது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சிற்பங்கள், தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. நிஷான் கலீம் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த சிற்பம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அவங்க வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்ம கமெண்ட்ஸ்க்கு வந்து போயிடலாம். பாபு முள்ளக்காடு என்ன சொல்லியிருக்காங்க, குமரி மாவட்டம் சுசீந்திரம் கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் அருமையாக இருக்கும், அதை நேரில் சென்று பார்த்தவர்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் சிற்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. சிதம்பரம் கோயில் சிற்பங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பாக்கியராஜ் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு அப்படியே சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவி லக்ஷ்மி, கோயில் நகரமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் பல கோயில்களில் சிறப்பான சிற்பங்கள் வந்து ரொம்பவே இருக்குங்க. யானை வடிவம், குதிரை வடிவம் அப்படிங்கிறதும் அதில் என்னோடய சின்ன குழந்தைகளை அமர்ந்து புகைப்படம் எடுத்து கைபேசியில் வந்து வச்சு நான் வச்சுருக்கேன், அதெல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்லேயும் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரெண்டிங்கில் வந்தது, அதாவது சிறு வயதில் ஒரு 5 வயசு இருக்கும்போது அதே கோயிலுக்கு போய் அதே யானைக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 20 வருஷம் கழித்து அதே இடத்துல பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுவாங்க. அந்த குட்டி குழந்தை வந்து வளர்ந்த ஒரு ஆளாக நின்றுருப்பாங்க, ஆனால் அந்த சிலை அன்றைக்கு வந்து எப்படி ஒரு புன்னகையோடு இருந்ததோ அதே போலவே இன்றைக்கும்

0: இருக்கும். அதே போலவே இருக்கணும், அதை நம்மளும் வந்து கரெக்டாக பாதுகாத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா. அப்போ தானே நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து திருப்பி போட முடியும். இல்லை இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து கூட நம்ம கண்டிப்பாக போகலாம் அங்கே வந்து, அது போல் நாமளும் புகைப்படம் எடுத்து மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிபடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்க, மகாபலிபுரம் சிற்பக்கலைகள், மூங்கிலில் செய்த கட்டில்கள், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகா, இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நல்லா நினைவுபடுத்தியிருக்காங்க, மூங்கிலில் செய்யக்கூடிய பொருட்களை வந்து நினைவுபடுத்தியிருக்காங்க. ஆமாங்க, மூங்கில் வந்து எல்லாமே செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. நார்த் ஈஸ்டில் நம்ம இந்தியாவினுடைய அங்கே வந்து நிறைய இது போல் எல்லாம் செய்கிறாங்க. என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கு வந்து பொருத்தக்கூடியது, பல இடங்களில் வந்து மரத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம், இல்லை இரும்பில் இருக்கும், இல்லாட்டி நாமெல்லாம் சும்மா ஒரு பல்பு அது ஹோல்டர் அதில் கொண்டு போய் மாட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஆனால் அந்த இது கூட ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. ஒரு தலையில் போட்டுக்கக்கூடிய தொப்பி, ஒரு முகத்தையே வந்து அழகாக அந்த மூங்கில் அந்த மூங்கிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இதிலிருந்து செஞ்சு வடிவமைச்சு வச்சுருக்காங்க. எப்படி தான் அவங்க வந்து அவ்வளோ நுட்பமாக அதை செஞ்சாங்களோ தெரியல. இவங்க அந்த மூங்கிலில் செய்த கட்டில்கள் அப்படின்னு ஒன்று எனக்கு அந்த சிற்பந்தாங்க, அந்த வேலைப்பாடு தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. தேராதூனில் வந்து ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து அந்த இது இருந்திருக்கு, நானும் பார்த்துருக்குறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை தியாகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிஸி போல இருக்குது, அவங்களுடைய எண்ணங்களை வந்து நம்மக்கிட்ட பதிவு கொடுக்க முடியல. மரத்தாலான விபூதி மடல் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து வந்திருக்கு, மரப்பாச்சி பல்லாங்குழி. அந்த பல்லாங்குழி கூட நம்ம வந்து மீன் போல் இன்னும் பல பல வடிவங்களில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருப்போம். சிலர்லாம் அந்த தாமரை போல் பூக்கள் என்னென்னமோ எல்லாம் அந்த பல்லாங்குழியில் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்கங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து இப்போவும் நாங்கள் வந்து இது போல் பயன்படுத்திட்டு தாங்க இருக்கோம். தியாகராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்தேர் இன்னும் பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்கும், நாங்கள் வந்து பார்த்து மகிழ்ந்திருக்கோம். திருவாரூர் டு தஞ்சாவூர் போகக்கூடிய அந்த சுரங்கப்பார்வை வருடத்தில் ஒரு முறை பூஜை கூட செய்வாங்களாம், அப்படி ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கொத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரசித்த சிற்ப வேலைப்பாடு, மாமல்லபுரம் சிற்பக்கலை, தஞ்சை பெரிய கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், அப்படியே வரிசையாக அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. மர வேலைப்பாடுனா கேரளாவில் இருக்கக்கூடிய கலை கூடங்கள் தாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதே கோயில்களை பார்த்து வியந்து போய் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நைஸ் அப்படின்னு சிவகுமார் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு, ஆனால் அவங்க பேரோ ஊரோ எதுவுமே அவங்க வந்து குறிப்பிடலை. அடுத்ததாக பனங்காட்டாக்குடியிலேருந்து அனுஷ்யா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, பூபுகாரில் இருக்கக்கூடிய கலைக்கூடம் அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி கோழிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தரமான தார்பைகள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சிச்சியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். இவ்விரு நிகழ்ச்சியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேர்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. அடுத்ததாக பனங்கட்டக்குடியிலிருந்து அனுசியா சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க, பூம்புகாரில் இருக்கக்கூடிய கலைக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பிடிக்கும் அப்படின்னு. காரைக்கால் அருள் ஷாலினிரியா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தாய்க்கழுவி படத்தில் அதிகமாக அந்த மரக்கட்டில் உட்காந்துட்டு திறப்பாங்களே, அது அவ்வளவு அழகாக இருக்கும், அதை ரசித்து பார்த்தேன் பாருங்கள். அந்த கட்டில் எப்படி திறந்து அதில் சாவியெல்லாம் வச்சு எவ்வளவு அருமையாக இருந்தது அப்படின்னு அவங்க வந்து டெக்னிக்கலாக யோசிச்சுருக்காங்க. அடுத்ததாக பந்தநல்லூர்

காய் என்ன சொல்லியிருக்காங்க, தாராசுரம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இரண்டு தலை, ஒரு தலை வந்து யானை, இன்னொன்று வந்து மாடு, அதெல்லாம் ஒரே சிற்பத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் அனைத்துமே கலைநயம், ஆபரணங்கள், ஆடைகளின் மடிப்புகள், தெய்வங்கள் முகத்தில் வெளிப்படக்கூடிய பாவனைகள், இவை அனைத்துமே அந்த கல்லில் வந்து உயிர் பெற்று வந்தது போல உயிரோட்டமாக இருக்கும். கருவையில் இருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்கம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வடிவம் பார்க்க கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் வந்து சொல்லியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடன சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடன முதிரையோடு இருக்கக்கூடிய அந்த சிலைகளை பார்க்கவே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்கு தூண்கள்லையும் சிங்கத்தின் வாயில் ஒரே கல்லாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடவாசல் சசிகலா வந்து சொல்லியிருக்காங்க, ஆனந்த பாலன் வந்து தெர்மாக்காலில் வந்து இந்த திருவாரூர் தேர் அவங்க ஸ்கூலுக்காக செஞ்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் எடுத்தும் கூட அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அந்த சிற்ப கலைகளை நம்ம பார்க்குறதோடு இல்லாமல் அந்த கலைநயத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க இல்லையா, அதை பார்க்கும்போது நமக்கும் மகிழ்ச்சி தான். எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் இப்படியே தான் அவங்களும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள சிற்பங்கள். அக்கறை வட்டம் உஷா வந்து சொல்லியிருக்காங்க, தஞ்சை அதே கோவில்களை வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம், ரமேஷ் திருச்சி திருவானைக்காவல் கோயிலுக்கு கூடிய தூண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள திருவெண்காடு அந்த கோவில் சிற்பங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரவ நல்லூர்லேருந்து கருணாநிதி வந்து மாலை வணக்கத்தோடு அவங்க முடிச்சுட்டாங்க. திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் வந்து அவங்களும் தஞ்சை கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், காஞ்சிபுரத்துலேருந்து இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தான் எல்லாருமே ஞாபகப்படுத்துகிறாங்க. சிற்பங்களை வந்து இன்னும் கூட கவனித்து அவங்க வந்து குறிப்பிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். முதன் முதல்ல 1983 பள்ளி நண்பர்களோடு சேர்ந்து சைக்கிளில் வந்து நான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை நான் முதல் முதலில் ரசித்தது வந்து அப்போ தான் அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வெள்ளாளன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, மாமல்லபுர சிற்பங்கள் வந்து என்னை பிடிச்சிருக்கு, ரசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல், ஹரிஹரன் கூடல், கேஎஸ் கார்த்திகேயன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பழம்பெரும் கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், பெரிய பெரிய தூண்கள், அந்த வேலைப்பாடுகள் ஆகா பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் அவங்களோட மெசேஜ் ஏற்கனவே வந்திருக்கு, திருப்பவும் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருபுவனத்தில் இருக்கக்கூடிய கம்பகரேஸ்வரர் கோவிலை பற்றியும் சரபேஸ்வரர் பற்றியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை தஞ்சாவூர் கோயில்களை குறிப்பிட்டு பாப்பா கோவிலேருந்து ரவி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, பூம்புகாரில் இருக்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அன்னப்பெண்பேட்டை ஜோதியும் அதே போல தான், அதே விஷயங்களை வந்து மர வேலைப்பாடு அதை பற்றியும் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக அதம்பார் கலைச்செல்வி செல்வம், தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றியும், அப்புறம் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவில் சூரியனார் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. பூரி ஜெகநாதர் கோவில் அந்த மரச்சிற்பங்கள் அதெல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும். கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி தாங்க திருப்பியும் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் கல்லேரியிலேருந்து கொலஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரசித்தது மர வேலைப்பாடு, கேரளாவுக்கு போயிருந்தோம் பாருங்களா அப்போ தாங்க அப்படின்னு அவங்களும் வந்து குறிப்பிட்டு இன்னும் நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து நிறைய செய்திகளை படிக்கிறதுக்காக சுருக்கமாக அவங்களுடைய செய்தியை வந்து முடிச்சுப்போம். கும்பகோணம் ஜெய் ஆகாஷ் ரமணா அப்படின்னு ஒரு பழைய பாடலை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க, கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு. பிரதாபராமபுரம் கவியரசன் புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாங்க ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். வடுகூரிலிருந்து தமிழ்வாரன் சொல்லியிருக்காங்க, புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய கோவில்களை வந்து பெரும் திருப்பெருந்துறை கோவிலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க, ஆமாங்க ரொம்ப சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அங்கே இருக்குது. அந்த கோயிலில் பூதங்கள் கட்டியது அப்படின்னு அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் அவங்களுடைய கமெண்ட்ஸ். அடுத்து கோவிலவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து வேதமூர்த்தி எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களுடைய பேர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி டிஆர் பட்டினத்துலேருந்து வேதமூர்த்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்து ஒரு மெசேஜில் வந்து அவங்களுடைய ஊர் பேரை குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம லைக் ஷேர் கமெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா, எப்படியாவது இன்றைக்கி ஒரு செஞ்சுரி அடிச்சிடணுன்ட்டு பாருங்களேன் தம்மு கடிச்சு நானும் விளையாண்டங்க. 82 கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்படியே கிட்டக்கு செஞ்சுரிக்கு பக்கத்தில் போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன

இந்த எல்லி இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நம்ம ஒரு பாடலையும் கேட்கலாம். 52 நேர்கள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, 82 நேர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லா நேர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.

நிறைவு பெறுகிறது எல்எஸ்சி ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

0: எத்திக்கும் மெட்டும் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய்

0: 78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றைய பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.tmsuryagar.gov.in.

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரு முறவும் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, எப்படா 4 மணி வரும்னு. ஆமாங்க, 4 மணி வந்து 2 நிமிஷமும் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஊரு முறவும் தஞ்சாவூர் மாவட்டம் காலையிலிருந்து சொல்லிட்டே இருந்தோம் இல்லைங்களா, பட்டீஸ்வரம் தான் அப்படின்னு. ஸ்ரீ துர்காம்பி அம்மன், துர்காம்பிகை அம்மன் கோவில் வாசலில், அதுவும் வடக்கு வாசல்ல இருந்து நேர்களை சந்திக்கிறதுக்காக நம்ம அறிவிப்பாளர் எம்எம் களிபெருமாள் வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நேர்கள் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, எப்பங்க லைனை கொடுப்பீங்க நாங்கள் பேசுறதுக்கு அப்படின்னு. அப்படிங்களா சார், வணக்கம் சார். களிபெருமாள் சார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராஜி, இனிமையான மாலை வணக்கம் உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊரு, ஒரு புகழ்பெற்ற ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். பட்டீஸ்வரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். கும்பகோணத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊர் தான் பட்டீஸ்வரம். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ துர்கையம்மன் ஆலயம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயமா இருந்துட்டு இருக்கு. அந்த ஆலயத்துல நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருந்தாலும் கூட நான் இந்த கோயில் பக்கம் வந்தது அப்ப ரொம்பவே குறைவு, ஞாபகம் மறந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா 4 பெரிய கோயில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 கோபுரம் இருக்கு. இப்ப நாம இருக்கக்கூடிய அந்த துர்கையம்மன் ஆலயம் இருக்கக்கூடிய வடக்கு கோபுர வாசல்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம நேரில் சந்திக்கிறதுக்காக. அந்த கோயிலை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு நேரில் நம்ம சந்திக்கலாம். தொடக்கத்துல பட்டீஸ்வரம் அப்படிங்கிற இங்க அமைந்திருக்கிற ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவமன் கோயிலுக்காக இந்த கோயில் நம்ம அறியப்படுது. இங்குள்ள தேவி தான் ஞானாம்பிகை அப்படின்ற ஒரு அந்த ஆலயத்துல நம்ம இருக்கிறோம். துர்கையம்மன் அப்படிங்கனால எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு ஆலயமா தான் இருக்கு. இங்கு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புனித பகவான் காமதேனுவின் மகள் பட்டியினுடைய பெயரால் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றதாகவும் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. புராணத்துல சொல்றபடி பராசக்தி தவம் செய்ய விரும்பி அமைதியான இடத்தை அவங்க தேடிட்டு இருந்ததாகவும், அவர் இந்த இடத்தை கண்டறிஞ்சு தனது தவத்தை தொடங்கினதாகவும் புராணங்கள் சொல்லுது. இதை அறிஞ்சு காமதேனு தவத்தின் பொழுது பராசக்தி உதவ தனது மகளை அனுப்பியிருக்கிறார். தேவியோட தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு இங்கு தரிசனம் அளித்து கபர்தீஸ்வரர் அப்படின்ற பெயரை பெற்றார். இதை கண்ட தேவிக்கு தவம் செய்ய உதவிய பட்டி இங்கு ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து சிவபெருமான வழிபட தொடங்கினாராம். அவருடைய வழிபாட்டால் மகிழ்ந்த சிவபெருமான் இங்கிருந்த பட்டியை வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் அந்த இடத்திற்கு பட்டியின் பெயரே பட்டீஸ்வரம் அப்படின்னு பெயரிடப்பட்டதாகவும் புராணங்கள்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம்.
0: நீங்களும் வந்து ரொம்பவே அழகா
1: இருக்கிறாங்க இந்த மழை நேரத்துல, அது செவ்வாய்க்கிழமை இல்லையா சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: டி உத்ராபதி.
1: உத்ராபதி எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: சோழபுரத்துல இருந்து வந்திருக்கேன்.
1: சோழபுரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? இப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இங்க வந்துருவீங்களா?
2: செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எப்போதுமே 3 மணி 2:30 நாங்க விளக்கு போடுவோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஆகவே எப்போதும் வந்துருவோம். வந்துட்டு வந்து வச்சுட்டுவோம். செய்யறதுனால ஒரு 4-5 மாசமாக குடும்பங்கள் நல்லா விருத்தி, பிள்ளைகள் விருத்தி, சுப்பாரியெல்லாம் நடக்குது. ஆகவே சிவன் வந்து நம்ம பிரகதீஸ்வரர் கோயிலுடைய லிங்கத்துக்கு ஈக்குவலா இங்க இருக்கு லிங்கம்.
1: தஞ்சை பெரிய கோயிலோட பிரகதீஸ்வர ஆலயத்துக்கு
2: இந்த கோயிலுக்கு ஈக்குவலா இருக்குது. ஆகவே இந்த கோயில வணங்கப்பட்டாலும் தோஷங்கள் அறிவிப்பீர்கள். இங்க நம்ம அறிமுக துர்க்கையை வணங்கினாலும் நம்மளுக்கு நன்மை நடப்பது, நன்மை நடப்பதனால நான் வர சுபாரமா இருக்கிறேன், நல்லது செய்கிறது. அதனால சிவனுடைய ஒரு பாடலை பாடுகிறேன்,
1: பாடுங்க சுருக்கமா.
2: முடியும் நீ மதியும் நீர் அபியும் நீ புனலும் நீ ஆனாலும் நீ மண்டல மரண்டேலும் நீ பொண்ணும் நீ ஆணும் நீ வள்ளுயிர் குயிர் நீ பிறவி நீ ஒருவனியே தேவாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் சன்னையே பெண்ணும் நீ பொள்ளும் நீ எழும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவே புகழ நகரகங்கள் 9 நீ எந்த பூனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவன்கள் கோடிகள் இருப்பேனே என்குறைய குறைப்பனே ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்றனை துர்க்கை எல்லா மக்களுக்கும் நன்மை புரிகிறாள். அவளை வணங்குகிறவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். நானும் ஒரு 15 வருடம் காலமாக இந்த துர்க்கை அம்மனை வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பல நன்மைகள் செய்கிறது. அதே மாதிரி பக்தா கோடிகள் அத்தனை பேருக்குமே வணங்குறார்கள். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் துர்க்கை. வாழ்க வளமுடன்.
1: நம்ம நன்றி. கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஆலய வாசல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னொரு பக்தர் இருக்கா சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் அங்க ரேடியோ இருக்கு, எக்கோ வரும். வணக்கம், உங்க பேருங்க?
3: என் பேர் சபாபதிங்க. முன்னாள் அர்ச்சகர் இந்த கோயில்ல, முன்னாள் அர்ச்சகரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கேன். இந்த கோயில்ல ராகுக்கு அதிதேவம் இருக்குங்க. ராகு தோஷம் உள்ளவங்க இங்க வந்து வழிபட்டா ராகு தோஷம் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கிறவங்க குழந்தை பிறக்கும், கணவர் மனைவி பிரச்சனை இருப்பவங்களுக்கு இங்க வந்து அம்பாள் அவங்க செத்து வைக்கிறாங்க. கங்கண்ட தெய்வமா அம்பாள் வாங்க 1985

இட்ல நவகோடி அரிசின்னு நடைபெற்று 1999 9 கோடி அரிசினை பூர்த்தி பண்ணாங்க. அம்பாள் வந்து ரொம்ப வரப்பிரசாதே அம்பாள். இங்கே காமதேனு பூஜை பண்ண க்ஷேத்திரம், தேனுபூமீஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு பேரு. காமதேனோட மகள் பட்டிங்கிற பூஜை பண்ணி சரண் நடத்தினா பட்டி சரம் அப்படின்னு ஊருக்கு பெயர் இருந்த காரணம் பட்டிலிங்கிற பெயர் உண்டு. முற்கால சோழர்கள் வாழ்ந்த இடம், அதாவது சோழன் மாளிகைன்னு வடக்க 1 கிலோமீட்டர்ல, இந்த கோயிலின் வடக்க 1 கிலோமீட்டர் சோழன் மாளிகைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கிழக்க விநாயகர், மேற்க சண்முகர், தெக்க பைரவர், வடக்க துர்கை வச்சு கோட்டை வகையில் பூஜை பண்ணதாக, சோழராஜா பூஜை பண்ணதாக வரலாறு. பிற்காலத்தில் எந்த திக்குக்கு அவர் போறாரோ அந்த திக்குக்கு அந்த சுவாமியை ஆராதனை பண்ணி தான் போறது. அப்படி போகும்போது அந்த காரியம் ஜெயமாயிடுச்சு. அப்போ சிறிய மன்னனாக இருந்தும் பெரிய மன்னனாக மகாராஜாவாக மாறினார். அப்போ வந்து இந்த இடம் அவருக்கு போகல, விசிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண, தஞ்சாவூர் தலைநகரம் மாற்றப்பட்டது. அப்படி தஞ்சாவூர் தலைநகரம் மாற்றப்படும் பொழுது இங்கே உள்ள இந்த சோழன் மாளிகையினுடைய கோட்டை வகையில் இருந்த 4 காவல் தெய்வத்தை இங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதனால தான் இங்கே துர்கசனை தனி ஆலயமாகவும் உள்ள எல்லா

0: மகாராஜாவா மாறினார். அப்ப வந்து இந்த இடம் அவருக்கு போரல, ஹிஸ்டரி பண்றதுக்காக என்ன தஞ்சாவூர் தலைநகரம் மாற்றப்பட்டது. அப்படி தஞ்சாவூர் தலைநகரம் மாற்றப்படும் பொழுது இங்க உள்ள இந்த சோழன் மாளிகையினுடைய கோட்டவாயில் இருந்த நான்கு காவல் தெய்வத்தையும் இங்க கொண்டு பிரஷ்டம் பண்ணியிருக்காரு. அதனால இங்க துர்க சன்னதி தனி ஆலயமாகவும் உள்ள எல்லா சன்னதியுமே விநாயகர் சன்னதி தனியா இருக்கும். பெரிய சண்முகரிங்க ஆறுமுகம் உங்களுடைய சண்முகரிங்க இருக்கார். அவருக்கு வந்து நம்ம இந்த புத்திர தோஷத்துக்கு நிவர்த்திக்கு சத்திர சம்ஹாரத்தை செய்யணும் பண்ணா அந்த சத்திர சம்ஹார உபாதைகள் நீங்குது. துர்காஜி இருக்கு அது மாதிரி என்னன்னா விசேஷமா முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணோம். மறுபடியும் காரியம் ஜெயமான பிறகு ஒரு வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணோம். இங்கே பழக்கமாக வச்சிருக்கோம். அதுமாதிரி பைரவருக்கு ரொம்ப விசேஷம், அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி விசேஷம். சுவாமிக்கு தயிர் சாதம் போட்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி படமாலை சாத்தினா அந்த காரியம் நியாயத்த காரியம் ஜெயமாவது. ரொம்ப விசேஷமான சந்தேகம்.
1: சரிங்க, ரொம்ப ஒரு முன்னாள் அர்ச்சகரை சந்திச்ச மகிழ்ச்சி எங்களுக்கும் நம்ம நேர்களுக்கும் அந்த கோயிலை பத்தி ஒரு விளாவரியா விளக்கமா சொன்னீங்க. நன்றி காரைக்கால் பண்பலியுடைய நேர்களுக்கு. இன்னொருத்தர் இருக்கா சந்திக்கலாம். வணக்கம், புன்னகையோட இருக்கீங்களா? மழை இப்போ எட்டி பார்க்க போதுன்னு நினைக்கிறேன். உங்க புன்னகையை பார்த்து சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க?
2: என்னோட பேர் செந்தில்குமரன்.
1: செந்தில்குமரன் என்ன ஊர்?
2: விழுப்புரம் மாவட்டம்
1: திருவண்ணாமலை.
2: ஆமா,
1: திருவண்ணாமலை. ஓகே ஓகே, அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்களா? ஓ, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: நாங்க ஒரு நாலு பேர் குடும்பத்தோட வந்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையா இருக்குது, அதை எல்லாமே சரியாகணுன்றதுக்காக தான் அம்பாளுக்கு முதல் முறையா வந்திருக்கோம். நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுதான் நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாமே நிவர்த்தி ஆகும்.
1: சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் காலேஜில் கெஸ்ட் லெக்சரா இருந்தேன்.
1: கெஸ்ட் லெக்சரரோ, உதவி பேராசிரியரா இருக்கீங்க. எந்த சப்ஜெக்ட் இருக்குங்க?
2: மேனேஜ்மெண்ட்
1: காமர்ஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஏன்னா நானும் பிளஸ் டூல ஒரு பழைய பாடமா இருந்ததுதான் காமர்ஸ். படிச்சு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா, ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா, பசங்க எல்லாருமே அப்பவும் சேட்டைகள், நாம கல்லூரி மாணவரா இருக்கும்போது சேட்டை பண்ணிருப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சேட்டை பண்ணாலும் கூட இப்ப அதை நினைச்சோம்னா கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்? ஆனா அது வந்து ஒரு வயசுக்கு காரணமா என்ன சொல்லுவீங்க? அது
2: ஒரு வயசு காரணம் ஒண்ணுன்றதோட புரிதல் இல்ல. அதெல்லாம் பண்ணாதான் அவரோட நண்பர்கள்லாம் அவனை வந்து பெருசா மதிப்பாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணமா அமையுது. அந்த மனநிலையில இருந்து மாணவ மாணவர்கள் ரெண்டு பேருமே வெளியே வரணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்.
1: ஓகே, ஏன்னா இப்ப அவங்களுக்கு நிறைய பேருந்து வசதிகளோ வாகன வசதிகளோ என்ன ஏகப்பட்ட வசதிகள் இருந்தது. ஆனா நம்ம படிக்கும் பொழுது பேருந்து வசதி மட்டும்தான். அதுக்கே நம்ம டெய்லி வந்து போகணும்னாலே ஒரு 10 ரூபாய் ஒரு டிக்கெட், ஒரு 40 கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் தான் இருந்துச்சு அந்த நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம். அதுவே ரொம்ப கஷ்டமான காலத்துலயும் அப்பயும் அந்த கல்லூரி பேருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வருது. இப்ப அந்த அந்த மாணவர்களுக்கு சொன்னா ஏத்துப்பாங்களா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, காலம் வந்து ஒரு பெரிய கோர ஒரு உலகம் உங்களை விழுங்குறதுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லுவீங்களா?
2: அதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கே தன்னால செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும். அவங்க செல்ஃப் அனலைசிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க அதுல இருந்து வெளியே வருவாங்க. அது வரைக்கும் அவங்க வெளியே எடுத்து கஷ்டமா தான் இருக்கும்.
1: சரி சரி, ஓகே, மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். தரிசனம் பாத்துட்டீங்களா?
2: தரிசனம் பாத்துட்டேன், நல்ல திவ்ய தரிசனம் கிடைச்சது. என்னோட கோரிக்கைகள்னு வந்து எப்பயே 100% நிறைவேறி இருக்குது.
1: சரி,
2: அப்படிதான் என்னோட மனசு தோணுது. வேண்டிய சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றி. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. நீங்க ஊர் ஊரம் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெட்டீஸ்வரம் அந்த கோயிலுடைய அந்த துர்கைமன் கோயிலுடைய வாசல்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்னொரு ஐயா இருக்கிறாங்க, உங்களை சந்திக்கலாம். வணக்கங்க.
3: வணக்கம், என் பேர் ராமமூர்த்தி. நான் சென்னை முடிச்சூர்ல இருந்து வரேன். என்னோட சொந்த ஊர் வந்து, நான் பிறந்த ஊர் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கோவிந்தகுடின்னு. எனக்கு இப்போ 58 வயசாருது. நான் பெட்டீஸ்வரம் கோயிலுக்கு 50 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சின்ன குழந்தையிலேருந்து. வர முடிஞ்ச வரைக்கும் மாசம் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது ராகு காலத்துல இந்த பெட்டீஸ்வரம் வந்துருவேன்.
1: சரி, இப்ப அது சென்னைக்கு நீங்க போனாலும் கூட நம்ம பிறந்த பக்கத்துல நமது பிறந்த மாவட்டமான தஞ்சை மாவட்டத்துக்கு நம்ம வந்துடணும். அடிக்கடி நம்ம துர்கை மாலத்துக்கும் வந்து இங்க வழிபடன்ற அந்த நோக்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டு நிறைவேறிட்டு இருக்கு இல்லையா?
3: ஒரு மாசம்
1: ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு சந்திச்சது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஊர் ஊரம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரம் துர்கையம்மன் ஆலய வாசல், அதாவது வடக்கு அந்த வாச கோபுர வாசல்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உடவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இன்சொல் அமுது நிகழ்ச்சி நாளை இரவு 9:55. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்காம்பிகை அம்மன் கோவில் வாசல்ல இருந்துங்க, அதுவும் வடக்கு வாசல்ல இருந்து தாங்க நேர்களை வந்து கலியபெருமாள் அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி எல்லாம் சொல்லி அப்படியே ஆரம்பித்தாங்க. நேர்கள் வந்து அடுத்து பேசுறதுக்கும் தயாராக இருக்காங்க. நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு போஸ்டர் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். வாங்க உங்களுடைய லைக்குகளை அள்ளி கொடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பெருமாள் சார் நேயர்களை வந்து சந்திக்கலாங்களா?

0: நீங்க ரெடி ஆயிட்டீங்களா?
1: சந்தோஷமா இருக்காங்க இந்த பகுதி நேயர்களே. ஏன்னா அதிகமா நம்ம இந்த ஏரியாவுக்கு வரலனாலும் கூட, அதுவும் முக்கியமா எங்க துர்கையம்மன் கோயில் வாசலுக்கு நீங்க வந்தது ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த பெண்மணிகள் நிறைய பேர் பக்தர்களும் இருக்கிறாங்க, இந்த ஊர் சேர்ந்த பொதுமக்கள் நம்ம கூட இருக்காங்க, நேயர்களும் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
2: என் பரமேஸ்வரி சார்.
1: பரமேஸ்வரி, என்ன ஊர் மாநிலம்?
2: எனக்கு ஊரு காரைக்கால் சேத்தூர்.
1: காரைக்கால் சேத்தூரா? சேத்தூர்ல இருந்து இங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்களா?
2: கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த ஊரு.
1: ஓ, கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த ஊரு. ஆஹா, அப்ப நீங்க ரேடியோல பேசிட்டு மாதிரி யாரும் குரலை கேட்டு போன் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காரைக்கால் சேத்தூர்ல இருந்து இங்க எவ்வளவு ஆண்டு ஆச்சுமா கல்யாணம் ஆயி?
2: 36 வருஷம். நாளைக்கு வெட்டிங் டே.
1: ஓ, நாளைக்கு கல்யாணம் நாளா? வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியமா. எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு ஞாபகம் இருக்கா?
2: 90
1: 1990. ஓகே ஓகேமா. சொல்லுங்க, இன்னைக்கு இங்க வந்து துர்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, வருஷம் வருஷம் அப்படி வருவீங்களா இல்ல வாரம் வாரம்?
2: செவ்வாய்க்கிழமையில ராவுகாலத்து வந்து நல்லது, அதனால ராவுகாலத்துக்கு தொடர்ந்து வருவோம்.
1: தொடர்ந்து வந்துருவீங்க. ஓகே, இப்ப நீங்க அங்க, அதுவும் முக்கியமா காரைக்கால்ல சேத்தூர்ல இருந்தாலும் கூட, இப்ப அம்பகரத்தூர்ல அங்க இருக்கிற கோயில் பத்ரகாளிமன் காளியம்மன் கோயிலுக்கு போற மாதிரி அங்கேயும் அதே மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான். நிறைய விசேஷங்கள்லாம் இதெல்லாம் சொன்னாங்க இந்த கோயிலை பத்தியும். சரி, ஓகே, வீட்டுல உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களாம்மா.
2: எங்க குடும்பத்தை எங்க வீட்டுக்காரர் பையன் மருமகள்லாம் இருக்காங்க. பேசுறீங்களா காரைக்கால்?
1: சரி, ஓகே, பாத்துட்டு போறாங்களா பேசுறதுக்காக? சரி சரி, பேசலாம், அந்த ஏட பேசலாம்.
2: இந்த ஊர் தான்.
1: அந்த ஊர் தானா? ஓகே, பட்டணம், காரைக்கால் பட்டணம். இல்ல, காரைக்கால் இருக்கிறவங்களாம் அப்படியே அள்ளி உணவு போட்டிங்க உள்ள இருக்குது இங்க வட்டீஸ்வரத்துல. சரி, ஓகேமா. இப்போ வீட்டுல நீ கல்யாணம் ஆன புதுசுல பொதுவா அந்த குடும்பத்தை பத்தி பெரும்பாலும் எல்லா பெண்களுக்குமே தெரியாது. வாழ்ந்த வீடு வேற, புகுந்த வீடுங்கிறது வேற. அங்க போய் அங்க இருக்கிற அனுபவங்கள், அங்க இருக்கிற மனிதர்கள் நம்மள மாதிரி அங்க இருக்க போறதுல குணாதிசயம் மாறி இருக்கும். இப்ப நீங்க அந்த மாதிரி இங்க வரும்பொழுது ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: நான் தான் சார் வந்து என்ன மாத்திக்கிட்டேன்.
1: நீங்க மாத்திக்கிட்டீங்க?
2: ஓகே, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி.
1: ஓகே, அவங்க அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம அப்படின்னு எதிர்பார்க்காம அவங்க என்ன இதுல இருக்காங்களோ அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க?
2: மாத்திக்கிட்டேன்.
1: ஓகே ஓகே. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சாதாரண சாப்பாடு விஷயத்துல இருக்கும்பொழுது அதே மாதிரி நீங்க மாத்திட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த கோயிலுக்கும் செவ்வாய்க்கிழமை வர ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: ஆமா.
1: சரி, எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறீங்களா? வீட்டுல வீட்டுக்கார ஆமாம் போடுவார, நீங்க ஆமாம் போடுவீங்களா?
2: சரி, எல்லாத்துக்கு ஆமாம் போட்டுதான், வேற வழி இல்ல.
1: வேற வழி இல்ல, ஆமாம் போட்டுனாதான் நம்ம லைவ் இதாக ஆகும் அப்படின்ட்டு. ஆனா தவறு வீட்டுல யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து நம்ம சுட்டி காட்டலாம்.
2: கேப்போம்.
1: கேப்பீங்க?
2: கேப்பேன். நாங்க
1: அவங்க வீட்டுக்காரர் கேப்பாரா?
2: எங்க வீட்டுக்காரங்க கேப்பாரு, நானும் கேப்பேன்.
1: கேப்பீங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க. சரிம்மா சரிம்மா. சரி, வீட்டுல பசங்க என்ன பண்றாங்க?
2: ஒரு பையன் தான், டிவி சேனல் ஒர்க் பண்றான்.
1: டிவி சேனல்ல, பிரைவேட் சேனல்ல ஒர்க் பண்றாரு. சரி, ஓகே, சந்தோஷம். சரிம்மா, இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்ச பையனுக்கு?
2: ஆயிட்டு.
1: இப்ப நீங்க அப்ப இருக்கும்பொழுது அந்த ஒரு இது இருக்கும், இப்ப நான் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கல. அப்ப ஒரு மாமியார் தனம் வாங்கிறது பழைய படத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க, அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு இது இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு மருமகள் தான் மாமியார வந்து கேக்குற மாதிரி இருக்கு.
2: நான் வந்து மருமகளை பொண்ணா வச்சிருக்கேன்.
1: பொண்ணா வச்சிருக்கீங்க? உங்களை நல்லா பாத்துப்பாங்களா?
2: நல்லா பாத்துப்பாங்க. பொண்ணா வச்சிருக்கேன்.
1: பொண்ணா வச்சிருக்கீங்க? அவங்க என்ன ஊரு பிறந்த ஊரு?
2: அவங்க ஒரு சாலியமங்கலம்.
1: ஆலியமங்கலம் கும்பகோணத்து பக்கத்துலயே?
2: தஞ்சாவூர்
1: பக்கம். தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கா? புண்ணியனமுர மாரியம்மன் கோயில் அந்த பக்கத்துல. ஓகே ஓகேமா, ரொம்ப சந்தோஷம். இப்ப கோயில தரிசனம் பண்ணிட்டீங்களா? போறீங்க? ராகுகாலம் இப்ப
2: 3:30.
1: அப்ப இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. நீங்க போலாம்.
2: ஓடிட்டு ஓடி பண்ணும்
1: ஓடி. சரிம்மா, ஓகேம்மா. சார், நீங்க தரிசனம் பாருங்கம்மா. நன்றி. என்ன பேர் சொன்னீங்க?
2: பரமேஸ்வரி.
1: பரமேஸ்வரி, காரைக்கால் சேத்தூர்ல இருந்து. சேத்தூர் பண்டார வடலாம் பக்கம் பக்கம் இல்லையா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பல 100.3 இன்னைக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர்லதான் இருக்கிறோம். நிறைய பேர் கும்பகோணத்துல இருந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 35 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த துர்கையம்மன் அந்த ஆலய வாசல்ல, வடக்கு வாசல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு அக்கா இங்க வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் அகல் விளக்கு எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
3: என் பேர் பார்வதிங்க.
1: பார்வதி, நீங்க என்ன ஊரு?
3: நாங்கள் பட்டீஸ்வரம் தாங்க.
1: ஓகே, இப்ப வந்து காலையில எப்ப நடத்திருக்குமா, ஈவினிங் எப்ப நடத்திருக்கும்?
3: 6 மணிக்கே நடத்த வந்துருவாங்க.
1: 6 மணிக்கு?
3: 4 மணிக்கு சாத்திருவாங்க. 1 மணிக்கு சாத்திருவாங்க, 4 மணிக்கு திறந்துருவாங்க.
1: என்ன ஊர் நீங்க?
3: நன்றி,
1: உங்களை சந்திச்சதுல நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு ஊர் ஊர் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊர்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு அம்மா பக்கத்துல கடை வச்சிருக்காங்க, சந்திக்கலாம் அவங்கள. வணக்கம், உங்க பேரு?
4: என்ன ஊரு?
3: நாங்க இந்த ஊர் தான்.
1: பத்து வயசுல இருந்து இதே இடத்துலதான் உட்காந்துருக்கீங்களா? இந்த இடத்த விட்டு மாறலையா?

0: மாறல
1: இல்ல யாருக்குமே குடுக்கல.
0: யாராவது சைக்கிள் ஓரம் கட்டினா கூட ஏன் இடம் தள்ளி போடுன்றீங்களா? சரி, உங்க வீட்டுல சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
1: மூணு பொண்ணு, நான் நாலு பேர்.
0: பசங்க பொண்ணுங்களை என்ன பண்றாங்க?
1: ஒரு பொண்ணு வந்து காலேஜ் இந்த வருஷம் சேர்றாங்க, ஒரு பொண்ணு 11வது, ஒரு பொண்ணு 6வது.
0: ஓ, சின்ன குழந்தைங்க தான். அவங்க என்ன காலேஜ் சேர போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: அரசு இன்ஜினியர் காலேஜ்.
0: இங்க இந்த அசோகபுரம் போற வழியில?
1: ஆமா,
0: அங்கதான் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்க போறாங்க?
1: ஆமா.
0: சரி, ஓகே ஓகே, சந்தோஷங்க. இப்ப இது பூ கட்டி எல்லாம் வைக்கிறீங்க, இதுல வந்து கலர் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல ஒரு கலர் மாதிரி தெரியுது பூல, அது என்ன கலர் அது?
1: அது பூ மல்லியர் வெள்ளையா இருக்கிறதுக்கு அது. இந்த காலையில பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அது ஒரு சாயம் போடுறதுதான்.
0: சாயம் போடுறது ஒவ்வொரு பல்லு ஒரு தேவையான வச்சுக்கலாம். மஞ்சள், கருப்பு, வெள்ளை, சேப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்ப அந்த அகல் விளக்கு எல்லாம் எவ்வளவுமா?
1: நாலு விளக்கு 20 ரூபாய்.
0: திருப்பி அதை கொண்டு கொடுப்பாங்களா எப்படிங்க அது?
1: இல்ல இல்ல, அவ்வளவுதான்.
0: நாலு விளக்கு அது இல்லாமல் இது தயாரா வரும், நீங்க தயார் பண்ணுவீங்களா?
1: வாங்கிடுவோம்.
0: வாங்கி சேல் பண்ணுவீங்க? சரி, ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டீஸ்வரம் அப்படின்ற பேர், இது ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சங்கமம்னு ஒரு ரகுமான் அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படம் கூட. இங்க இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க சங்கமன்ற படம் கூட. ஆனா இங்க எடுத்தாங்களான்றது இல்ல, அந்த பட்டீஸ்வரன்ற ஊர் பேர் கூட அந்த படத்துல வரும். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் இந்த பட்டீஸ்வரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னே சொன்னது போலவே கும்பகோணத்துல இருந்து ஒர் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இப்ப நாம எங்க இருக்கோம்னா, அந்த வடக்கு கோபுர வாசல், துர்கைமன் கோயிலுடைய வடக்கு கோபுர வாசல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் நேர்களை, இணைந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

இத்திசையும் சிகம் காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 4:30. பன்மலையோடு இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 ஊரம் உருவம் நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ்களை கொடுங்க, லைக்ஸ்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. நேர்கள் வந்து இப்போ 4:31 ஆயிடுச்சு. இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு 15 கமெண்ட்ஸ் 16 லைக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், ஊருமுருவும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, எங்கே இருந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போயிட்டுருக்குங்கன்னு நம்ம உருவம் நடந்துகிட்ருக்க இடத்த வந்து குறிப்பிட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சேலம் சிவா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இவங்கெல்லாம் வந்து நமக்கு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேர்களே, நம்ம காரைக்கால் பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஊரும் உருவும் நிகழ்ச்சிக்காக நாம் வந்து நேர்கள் வந்து எங்கே காத்துட்டு இருக்காங்க, நம்மளை ஃபாலோ பண்ணி எங்கே அங்கே வந்திருக்கீங்களாமே. கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம், கும்பகோணமும் தஞ்சாவூரும் போகிற அந்த இடையில இருக்குது அப்படின்னு, எத்தனை கிலோமீட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கலியபெருமலை வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. துர்கை அம்மன், துர்காம்பிகை அம்மன் கோவில் வாசலில், அதுவும் வடக்கு வாசல்லேருந்து நேர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சந்திப்போமே கலியபெருமலை சார், தயாராகிட்டீங்களா?
1: ஆமாம் ராஜு, ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அது முக்கியமாக வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து பேசினவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சி. நாங்கள் வந்து காரில் போகிறது தான் நம்ம எஃப்எம் கேட்டுட்டு போவோம், அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் தொடர்ந்து நிறைய பள்ளி குழந்தைகள் நம்ம கூட இருக்கிறாங்க. தம்பி வணக்கம், பேருங்க
2: சுபாஷ்.
1: சுபாஷ் சொல்லுங்க, சுபாஷ் என்ன படிக்கிறீங்க?
2: 10th
1: பத்தாவது போயாச்சு. நிறைய பயமுத்தி வச்சிருக்காங்க, எல்லாம் இந்த வருஷம் 10th ஒழுங்கா படிக்கணும், ஸ்கூட்டி பார்க்க கூடாது, செல்ல பார்க்க கூடாது அப்படின்னு வீட்டுல ஏதாவது சொல்லி வச்சிருக்காங்க.

0: சொல்ல மாட்டாங்களா அப்பா?
1: சொல்லுவாங்க. என்னோட எதிர்கால லட்சியம் என்னன்னு கேட்டாரு. நான் யோசிச்சேன், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அப்பாட்ட போய் சொல்லுவீங்களா? என்ன ஆகட்டும், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு அப்பாட்ட போய் கேப்பீங்களா? ஓகே, அம்மா அம்மா வீட்டுல அம்மா பிடிக்குமா உங்களுக்கு அப்பா பிடிக்குமா?
2: ரெண்டு பேரும்
1: பிடிக்குமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றிங்க, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க.
3: பாத்தீங்களா கலைப்பெருமாள் சார், அவங்க எப்படி தெளிவா இருக்காங்க, அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படின்ட்டாங்க.
4: நாங்க கேப்போம்
1: நானும் விரும்பி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம்.
0: பொதுவா அந்த குழந்தைகள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லுவோம், நாங்களாம் அந்த காலத்துல தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு வச்சீங்களேன். ஏன்னா நம்ம தாத்தா அப்பாலாம் அப்படிதான் சொன்னாங்க நம்மள. நீங்க என்ன சொல்றீங்க, அப்படிதான் நம்மளும் சொன்னா அதே மாதிரிதான் இப்ப இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனா வந்து என்ன, நம்ம இப்ப பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல வந்து வேப்பில வந்து எண்ணிக்கும், சாரி கசக்கும், அப்புறம் தான் போக போக எண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எடுத்து சொல்ற மாதிரி எல்லாம் சொன்னா கேட்டுப்பாங்க இல்லையா?
4: ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன்.
0: நான் ஒரு வாத்தியார் ஆசிரியர், நான் சொல்லிதான் இவர் கேட்க இல்ல. நீங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா?
4: ஆனா இவன் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றது, எப்படி பழகிறதுன்னு எனக்கே தெரியல.
0: இடையில நீங்க பேசிட்டு இருக்கும் போது கூட நான் ஒரு விஷயம் சொன்னேன், வீட்டுல எப்போதுமே பொண்ணு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீடுகளிலுமே பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எப்போதுமே அப்பாவுக்கு பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அம்மா விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல எப்படி?
4: எங்க வீட்டுல பொண்ணு என் மேல பிரியமா தான் இருக்கும்.
0: அம்மா
4: கிட்டயும் பிரியமா இருக்கும்.
0: நீங்க உங்க பொண்ணுக்கு எம்ஜிஆர், உங்க வீட்டம்மா வந்து அவங்க அதாவது பொண்ணுக்கு வந்து நம்பியாரு.
4: அப்படியே சொல்ல முடியாது, ரெண்டு பேருக்கும் பிரியமா இருக்கும்.
0: பிரியமா இருக்கும். உங்க வீட்டுல பேசலாமா?
4: பேசுங்க.
0: வணக்கம்மா, உங்க பேரு?
2: வணக்கம்மா. வணக்கம் சார்.

0: என் பேர் ஜெயஸ்ரீ.
1: ஜெயஸ்ரீ சொல்லுங்க, இப்ப ரேடியோ கேட்டுட்டு வந்த நேர்களில் நீங்களும் ஒருத்தவங்க, சொல்லுங்க காரைக்கால் எஃப்எம் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: காலையில எழுந்து ஆன் பண்ணிடுவோம், ஒரு 6 நியூஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணிடுவோம்.
1: அதுல இருந்து மாநில செய்திகள் ஆரம்பிக்கிறது முன்னாடி
0: ஆரம்பிச்சிருவோம். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அந்தந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம டைமிங் பாக்குறதுக்கு அவசியமே இல்லை. இந்த ப்ரோக்ராம் வந்தா இந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு நெசவு தொழில் வீட்டுல பண்றேன். அதனால நான் அதை கேட்டுக்கிட்டு எஃப்எம் வந்து எனக்கு ஒரு உற்ற நண்பன் மாதிரி நான் பாட்டும் கேட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்.
1: என்னைக்காவது எல்லாருமே பேசுறாங்களே வந்து நம்ம நம்மளும் பேசணும் பட்டீஸ்வரத்துக்கு என்னைக்காவது வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டோம், அந்த ஆசை நிறைவேறிச்சு. ஏன் மத்தவங்க ட்ரை பண்ற மாதிரி நீங்க லைன் பிடிச்சு பேசலாமே,
2: அதுக்கு நேரம்
0: இல்ல பேசணும்னு ஒரு ஆர்வம் எண்ணங்கள்லாம் இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணதில்லை, இனிமே பண்றேன்.
1: கும்பகோணத்தை சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாள் பட்டீஸ்வரம் வருவாங்க. ஏன் நம்ம போனை போட்டு காசை போட்டு செலவு பண்ணி லைன் பிடிச்சி கேட்டுட்டு அவர் போனை தூக்கிட்டு வருவாரு அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா?
0: இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஆனா இருந்துச்சு. எப்ப என்ன அதெல்லாம் ஒரு இது இல்லை. எனக்கு ஒரு நண்பன் மாதிரி வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா இங்க தொழில பண்ணிட்டு இருப்போம்.
1: ஏன்னா நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தீபாவளி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொண்டாட்டமா இருந்தது. ஆனா அன்னைக்கு அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து குடும்பத்துல ஆனதுக்கு அப்புறம் இல்ல. ஏன்னு வச்சீங்களா, ஏன்னா இன்னைக்கு நம்ம செலவு பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்த இடத்துல அப்பா இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சிக்கல. அதே மாதிரிதான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நேரத்தை திடீர்னு நமக்கு திடீர்னு அடிச்சுதான் அவனுக்கு லக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய லக் அடிச்சிருக்கு காரைக்கால் எஃப்எம்ல. இன்னைக்கு உலகம் முழுக்க உங்களுடைய குரலும் ஒழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிக்கு அது. நீங்கள் இது மாதிரி மகளிர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த வணக்கம் தொழில் நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்க முயற்சி பண்ணுங்கம்மா. ஓகே, அப்போ எதனா வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாங்கன்னா பட்டன் இல்லாத செல்ல வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பட்டன் டேஞ்சருங்கிறதுக்காக சில பேர் கிண்டலாக கூட சொல்கிறது, என் வீட்டுக்காரம்மா ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் பட்டன் இல்லை ஃபோனில் அப்படின்னு.
0: அப்படிலாம் இல்லைங்க சார், ஒரு டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நீண்ட நேரமா தொடர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால டைமிங் இல்லாததுனால எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்.
1: ஒரு புடவை நெஞ்சு நெய்யணும் அப்படின்னா ஒரு நீண்ட நேரம் உழைச்சால்தான் வந்து அந்த ஒரு நல்ல புடவை நீங்க உருவாக்க முடியும் இல்லையா, அந்த கைத்தறி மூலமா. அதே மாதிரிதான் நீங்க முயற்சி செஞ்சால்தான் இணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி கிடைச்சதுனாலே அடுத்த தடவை உங்களுக்கு ஆர்வம் தானாவே வந்துடும். தொடர்ந்து நீங்க இப்ப எல்லா நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக நாங்க போஸ்டர் வந்து பேஸ்புக்லயும் காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்துலயும் போட்டுட்டு இருக்கோம். அதுலயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க தெரிவிக்கலாம். லைன் கிடைக்கலன்னு அதுக்காக விட்டுற வேணா உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க அதுலயும் போய் தெரிவிக்கலாம். ஓகே, உங்க பசங்க பேர் சொல்லுங்க.
0: பொண்ணு வந்து விலாசினி, பையன் வந்து ஹேம விகாஸ்.
1: ஓகே, ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்க?
0: பொண்ணு வந்து பிஎஸ்சி பண்றாங்க, பையன் வந்து 11th படிக்கிறாங்க.
1: 11th படிக்கிறார். என்ன குரூப் எடுத்திருக்கார்?
0: விருப்பம் இருக்குதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேடி காரைக்கால் பண்புல எப்போ நாங்கள் காலையிலேருந்து எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருந்த மாதிரி காத்துட்டு இருந்து நீங்கள் வந்து அதுவும் தேடி கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4:25 வாக்கிலே ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. உங்களைதான் நான் பார்த்தேன், இவங்கள பார்க்கல. சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. காரைக்கால் பண்புடைய நேர்கள் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோமா. ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி சார். நன்றி ரேட்டில் கேட்டுட்டு நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஊர் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரம் அந்த துர்கையம்மன் கோயிலுடைய வடக்கு வாசல்லேருந்து தான் நம்ம நேரில் சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே, இணைந்திரங்கள். இது நம் காரைக்கால் பண்புலையும் 100.3 இது ஊரும் உறவும்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மண்வள வேளாண்மை உரை வழங்குபவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் அருள் செல்வி அவர்கள்.

0: வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன் சன்பிடிப்ஸின் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ்

0: Viking Bunions and Briefs.
1: காரைக்கால் பன்மறை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் அடுத்து அனுப்பியிருக்காங்க. கோமல் சரவணன், திருபுவனம் சத்யபாமா, சிவபுரி கீர்த்திராஜன், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை, அத்திக்கோட்டை குணசுந்தரி, திட்டச்சேரி பைசூர் ரஹ்மான், தில்லை வில்லாளன் ராஜன், நன்னிலம் அம்பளவாணன், நாகை கலைமகள் ராஜா, பட்டீஸ்வரத்துக்கே எங்களை அழைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு அவங்க கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, கிளாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூன்னு சின்ன சின்ன போஸ்டர்ஸு அந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக ஐயக்காரன் புலத்திலேருந்து பழனிவேல், அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அமுதாசேகர் மேமாத்தூர்லேருந்து, இப்படியாக இதுவரைக்கும் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காகனா 23 லைக்ஸும் 22 கமெண்ட்ஸும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்குது இல்லையா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாருங்கள் நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக பட்டீஸ்வரம் செல்வோம். கலைப்பெருமாள் சார்
2: வெளியில
3: சொல்லிடாதீங்க.
2: எதிர்கால லட்சியம் என்னன்னு யோசிச்சாரு. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆசை ஏதாவது வீட்டுல சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கே ஒண்ணு தோணி இருக்கும். நீங்க என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? போலீஸ் ஆகணுமா? இன்னும் வளர்த்தி வேணுமே நிறையா. என்னுடைய நெஞ்ச அளவுக்கு தானே இருக்கீங்க நீங்க. என்ன வளரணுமே, அதுக்குள்ள வளர்ந்துருவீங்க இல்லையா? இப்பயே வந்து நிறைய நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி எல்லாம் செய்யறீங்களா? நீங்க தலையாட்டினா எல்லாரும் விட்டு ரேடியோலயும் தெரியாது. நான் டிவி ஸ்டேஷன்ல இருந்து வரல, ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன். ஓகேவா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
3: தம்பி மட்டும்.
2: தம்பி மட்டும். அவர் பேர் என்ன?
3: ஆதிஷ்.
2: ஆதிஷ் என்ன படிக்கிறாரு?
3: ஃபிஃப்த்.
2: குடும்பத்துல ரெண்டு பேர் நீங்க? குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேர் நீங்க? ஓகே. நான் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 33 பேரு. என்ன இப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஜிஹெச்ல பிறந்தப்ப அப்ப என் கூட நான் பிறந்த அந்த டைம்ல வந்து 33 பிரசவம் ஆச்சு. அதனால என் கூட பிறந்தவங்கன்னு சேர்த்து சொல்லிட்டேன். ஓகே, நல்லா படிங்க, நல்லா பேர் வாங்குங்க. ஓகேவா? ஓகே. நிறைய குட்டீஸ் இருக்காங்க, நிறைய அவங்களே சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா எங்களை பேசுறதுக்கு விட்டு உங்களை விட்டு ஓட்டுங்களா? பஸ் வந்துடும்னா மைக்கு பார்த்தா ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். வணக்கம், உங்க பேர் என்ன?
4: கீர்த்திகா.
2: கீர்த்திகா, டான்ஸ் ஆடிட்டே பேசுறீங்க அப்படிதான்? அப்படி இடுப்ப பின்பக்கமா கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. கீர்த்திகா என்ன படிக்கிறீங்க? கீர்த்திகா
4: ரெண்டாவது.
2: அழகா பேசுறீங்களே. ஓகே, என்ன ஊரு உங்க ஊரு? இதே ஊர் தானா? எந்த தெரு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் மிஸ் பேர் தெரியுமா? பேர்லாம் தெரியாதுனா மேக்ஸ் மிஸ் தான் சொல்லுவீங்களா? நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லுவோம், எஸ் மே எஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? அட்டண்டன்ஸ் எடுத்தாங்கன்னா உங்க பேர் வந்து என்ன பேர் சொன்னீங்க? உங்க பேர் என்ன?
4: கீர்த்திகா.
2: கீர்த்திகா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளேன் அம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்களா உங்க கிளாஸ்ல? அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா பிரசன்ட் மிஸ் சொல்லுவீங்களா? ஓகே, அதுதான் நான் கேட்டேன். ஓகே சரி. வீட்டுல இன்னைக்கு காலையில அம்மா என்ன டிஃபன் செஞ்சாங்க? வீட்டுல இட்லி சட்னி சாம்பார்லாம் எதுவும் செய்யலையா? செஞ்சாங்களா? அது சொல்லலையா நீங்க? இட்லியும் சட்னி அப்படின்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? எனக்கு அந்த அளவுக்கு சாம்பார் செஞ்சாங்க. சரி ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இவங்க யாரு கூட?

0: அக்காட்ட பேசலாமா? அக்கா வணக்கம்க்கா, நான் அக்கானு ஒரு வாட்டி சொல்லி பாத்துக்கிறேன். சொல்லுங்க அக்கா, உங்க பேர் என்ன? அக்கா
1: கீர்த்தனா.
0: கீர்த்தனா, கீர்த்தி அழகா இருக்க பேர். யாரு வச்சா? அம்மா வச்சாங்களா? அப்பா வைக்கலையா? அப்பாவுக்கு எதுவும் தெரியாது பேர் வைக்க, அதனால அம்மா வச்சாங்க. கீர்த்தனா என்ன படிக்கிறீங்க? என்னென்ன காய்கறி வெட்டி கொடுப்பீங்க? அப்ப நீங்க படிக்கிறவர்களோட சேர்ந்து அம்மாவுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. கல்ல அரைக்க பறக்க தண்ணி பிடிக்கணும், எல்லா வேலையும் பாக்கணும், அப்பா ஸ்கூல் அப்பா வேலை வேலைக்கு அனுப்பணும். அதனால அம்மாவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணலாம்னு ஹெல்ப் பண்றீங்க. இதுல வீட்டுல ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப சுட்டி? அவங்க என்ன உங்க தங்கச்சி தான். அங்க எப்படி கூப்பிடுவீங்க? அவங்க பேர் சொல்லியே கூப்பிடுவீங்களா? முழு பேரா? சரி ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிப்பா, அவங்களை சந்திச்சு நல்லா படிங்க, நல்ல பேர் வாங்குங்க. என்ன ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். ஆமா வணக்கம்மா, உங்க பேரு? கிட்ட வந்துருங்க, அங்க ரேடியோ எக்கோ அடிக்கும், கொஞ்சம் இங்க வந்துருங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு?
2: சீதாலட்சுமி.
0: சீதாலட்சுமி எங்க இருந்து வரீங்க?
2: வணக்கம்மா, கிருஷ்ணவாளூர்ல இருந்து வரேன்.
0: அங்க இருந்து ரெகுலரா செவ்வாய்க்கிழமை வந்துருவீங்களா? எத்தனை வருஷமா வந்துட்டு
2: இருக்கீங்க? இப்பதான் வருங்க, மூணு வாரமா வந்து.
0: மூணு வாரமா வந்துட்டு இருக்கீங்க. அந்த கோயில பத்தி கேள்விப்பட்டு வந்துட்டு போன வந்துட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா, சந்தோஷம். உங்க பேர் என்னம்மா? பாடகட்டி மாரியம்மன். அது அது எந்த மாசம் அங்க விசேஷமா இருக்கும்? பங்குனி மாசம் விசேஷமா இருக்கும். அது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஃபேமஸான கோயில் தான் இல்லையா? ரொம்ப நன்றி, இப்ப தரிசனம் முடிச்சாச்சா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு போயதுல இருக்கும். ரொம்ப நன்றிம்மா, நன்றி. நம்ம காரைக்கால் பண்புடைய நேயர் இதே நேரத்துல கமெண்ட்ஸும் அங்க பேஸ்புக்ல கொடுத்துக்கிட்டே இந்த கோயில போட்டோ எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. நானும் கொடுத்துருக்கேன் சார் கமெண்ட்ஸ். மேடம் படிப்பாங்களா அப்படின்னாங்க, இப்ப அவங்க பாத்துருப்பாங்க, கண்டிப்பா படிப்பாங்க. வணக்கம், உங்க பேர்?
3: வணக்கம் சார், நான் ஜி பிரபாகரன், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். அந்த ஊர்வர நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. அனைவரும் நல்லா நேர்காணல் நல்லா இருக்கு.
0: சரி ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் இப்போ நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி உள்ள போய் வேண்டிட்டு வந்தீங்க, என்ன வேண்டுதல் நான் கேட்கக்கூடாது, ஆனால் நீங்களா சொல்லலாம்.
3: என்ன எல்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அதான் கேட்க முடியும் கடவுள்கிட்ட. பாக்கி எல்லாம் உழைப்புலான தானே வரும். கடவுள்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் பண்ணு கடவுள் அப்படின்னு தான் கேட்க முடியும். பாக்கி எல்லாமே நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ என்னென்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்.
0: சரி ஓகே, ரொம்ப அமைதியாவே, ரொம்ப பொறுவா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப அந்த பொறுமை உணவோட தான் பேசிட்டு இருக்கீங்க பிரபாகரன். தொடர்ந்து நீங்க எல்லா நிகழ்ச்சிகளிலுமே வந்துட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிகழ்ச்சியில் தொலைபேசி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கிறீங்க. இந்த மாதிரியான உங்க பகுதியில் நேரலையும் நடக்கும்போது அவங்க வந்து பண்றீங்க, மக்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: மகிழ்ச்சியா இருக்கு சார், எல்லா ஊர்லயும் எஃப்எம் கேட்டுட்டு நம்ம எஃப்எம்னு சொன்னோம்னா உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டாங்க போது அதுவே பெரிய சந்தோஷம் தான். இன்னும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு எஃப்எம்னாவே எல்லாம் தூரமா போறீங்க, சிறு நேரம் இல்லாம நம்ம காரைக்கால் பண்ணு கேட்டா எல்லாம் பக்கத்துல வந்து நின்று நல்லா பாசமாவும் ஆர்வமா பேசுறாங்க, அதுவே பெரிய சந்தோஷம் தான்.
0: இப்ப நம்ம நேர்கள் நிறைந்த பகுதியிலயும் ஒரு இந்த கும்பகோணம் பகுதியில இதுவும் ஒரு பகுதி தான். அது முக்கியமா வெளியூர் நேர்களை அதிகமா சந்திச்சோம் இல்லையா?
3: கண்டிப்பா சார், எங்க பட்டீஸ்வரம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து ஏராளமா வருவாங்க. ஆனா இப்ப வந்து இது பூஜை காலங்கிறதுனால இந்த நேரத்துல வந்து எல்லா பக்தர்களும் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்தாங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் பத்தாது, இன்னும் நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லாம் வந்து இந்த ராகுகாலம் பூஜை இப்ப நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பக்தர்கள் இருக்காங்க.
0: சரி கண்டிப்பா, நம்ம அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரபா, ரொம்ப அழகா நேர்களை ஒருங்கிணைச்சு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப நன்றி.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார், காரைக்கால் பண்பலைக்கு நமக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கும் நிகழ்ச்சி இயக்குனர் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நிலையா நம்மளும் நிலையம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, இதே போல உங்க ஊருக்கும் ஊரும் உறவு நிகழ்ச்சி வேணும்னா நிச்சயமா நீங்க ஒரு விண்ணப்பத்தை, அதாவது ஒரு எல்லைத்தாள்ல உங்களுடைய விருப்பத்தை எழுதி நீங்க அனுப்பலாம். எந்த முகவரிக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேரு, ஊர், அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு உங்களுடைய அலைபேசி அல்லது தொலைபேசி என்ன குறிப்பிட்டு மறக்காம அனுப்புங்க. நிலைய இயக்குனர் ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை எழுதுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நிலைய இயக்குனர் அவர்கள், ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால், 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு கண்டிப்பா அனுப்புங்க. காரைக்காலை சுற்றியுள்ள மாவட்டங்களை மட்டும் அனுப்புங்க. நீங்க டக்குன்னு நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல வந்து உலகம் முழுக்க ஆன்லைன்ல கேட்கறாங்க அப்படின்ட்டு வேற இந்த நாடுகள்ல இருந்து எங்க நாட்டுக்கு வாங்கன்னு லெட்டர் போட்டுறாதீங்க, என்ன எங்க கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கொடுத்த உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே ராஜியோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் ஆர்ஜே எம் கலிபெருமாள் மற்றும்

0: நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: நன்றி கலை பெருமாள் சார். பாஸ்போர்ட் பற்றிலாம் பேசி அப்படியே எங்களுக்கும் இங்கே சிரிப்பு வந்து வளர்ச்சிட்டீங்க. கமெண்ட்ஸில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, யார் அனுப்பியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்னா, பண்டாரவடை வடுவூர்லேருந்து ஸ்ரீ கிருஷ்ணாவும், குடந்தை கொர நாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் இவங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஃபோட்டோ எடுத்து போட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, பொன்னை அம்மன் வேடு, வண்ணை கணேசன் அவங்களும் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் அது குறித்த தகவல்களை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் 25 லைக்ஸ்களும் 26 கமெண்ட்ஸ்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5 மணி.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
3: பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுடைய பயணம் சிறக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்?

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: தரங்கம்பாடி பகுதியில் இருக்கிறோம். அப்படியே பேருந்து நிறுத்த பக்கத்தில் அப்படியே நிறைய நண்பர்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னொரு நண்பர் வந்துட்டு வாகனத்தில் வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க. சார் வணக்கம் சார், இங்கே வந்து வரீங்க சார்?
4: நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம்
3: மாவட்டம் சார். பரவாயில்ல, உங்கள் தரங்கம்பாடியில் சந்திக்கிறேன். எப்படி இங்கே என்ன
4: தரங்கம்பாடிக்கு நம்ம ஆயுள் விஷயமா
3: ஏற்றுக்கோங்க? ஓ சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், எத்தனை வருஷமாக டிரைவர் இருக்கிறீங்க?
4: நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா டிரைவர் இருக்கேன்.
3: ஏய் அப்பா, என்ன உங்கள் பேருங்க சார்?
4: என் பேர் ஆரோக்கிய ஜஸ்டின் சார்.
3: ஆரோக்கிய ஜஸ்டினா
4: சார்? ஆரோக்கிய ஜஸ்டின்.
3: ஆரோக்கிய ஜஸ்டின், சூப்பராக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
4: 5 வயசுல இருந்து நமக்கு வந்து ஆர்வம். 5 வயசுலயே செடிங்க பிடிக்க ஆரம்பிச்சோங்க ஐயா.
3: ஸ்கூல் போலியா?
4: ஸ்கூல் போறது சாயந்தரமா வந்தோம்னா வயல்ல ஆளுகளோட நின்றுகிட்டு ஆளோட வேலை பார்த்துக்கிட்டு.
3: யாரு கத்து கொடுத்தது இப்படி? யாரு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினது? யாரு
4: ஏற்படுத்தினது? குடும்ப கஷ்டமும் குடும்ப சூழ்நிலையும் ஆர்வம் ஏற்படுத்தினது.
3: நாங்க ஸ்கூல் போறப்ப அந்த டிராக்டர் எல்லாம் சேத்தோல அடிப்பாங்களே, அதை வேடிக்கை பார்ப்போம். அதே அந்த பறவை எல்லாம் நின்று இந்த இதெல்லாம்
4: எல்லாம் அவங்க ஓட்டிட்டு போவாங்க. சுத்தி எல்லாம் அந்த போகும்போது அந்த பறவை எல்லாம் பறந்துகிட்டே போவோம். அப்படியே
3: எல்லாமே செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல சார், பொதுவாக
4: எல்லாருக்கும்.
3: இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு,
4: எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை.
3: உங்களுக்கு யார் சார் குருநாதர்? யார் சார்
4: குருநாதர்? பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர், என்னோட தாய் மாமன் வந்து ஜோசப்பா.
3: அவங்க அவங்க எந்த ஏரியா?
4: அவர் வந்து உள்ளூரே தான்,
3: ஒரே
4: சொந்த ஊரே தான். அவர் தான் எனக்கு குருநாதர்.
3: நல்லா திருப்தியா போகுது.
4: வர வாகனங்கள் வந்து நின்று பார்த்து பொறுமையா வந்தா போதுங்க ஐயா. அதை பார்க்காம வந்துடுறாங்க, நாங்க போற நாங்க இடையில மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டிய நோண்றாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து வந்தா அது பிரச்சனை இல்லாம ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது.
3: தாமதம் பண்றதுக்கு விரும்பல, எல்லாருமே
4: விரும்ப, எல்லாருமே அவசரம் அவசரம். எல்லாம் சிக்கல்ல தாங்க ஐயா முடியும். அது ஒண்ணு, அது ஒரு ஃபால்ட் இருக்குங்க ஐயா. அப்புறம் இந்த வண்டியில போறவங்க ஓரமா ஒதுங்கி போறோம். ஆரனு சில பேர் வேகமா ஏன் அடிக்கிறாங்கன்னு சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, வைறாங்க. சில பேர் வந்து ஆரனு வந்து பொறுமையா அடிச்சாலும் என்ன பொறுமையா அடிச்சுட்டு வரலாம், பைக்கு தான் வரது பேருக்கு நினைச்சிட்டு போறாங்க. இவ்வளவு சிக்கலுங்க இருக்குங்க ஐயா. அதை அவங்க திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும்.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். பிடிச்சமான பாட்டு வந்து சொல்லுங்க.
4: எனக்கு பிடிச்சமான ஒரு பாட்டுங்க ஐயா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கற மாதிரி. எனக்கு மனைவி அமைந்தது ஒரு இறைவன் கொடுத்த வரம் தான்.
3: சரிங்க சார்.
4: அது மாதிரி அந்த இறைவன் கொடுத்த மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
3: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார், வணக்கம்.

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பேசலாம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு பாப்பா பக்கத்துல இருக்காங்க, அவங்களையும் தெரிஞ்சுக்கலாம். பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார். சிவசங்கரி.
3: சிவசங்கரி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: சிவசங்கரி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
4: நான் 12th முடிச்சிருக்கேன்.
3: டுவெல்த் முடிச்சிருக்கிறீங்க, மேற்கொண்டு படிக்கலையா?
4: படிக்கணும், ரிசல்ட் வந்து.
3: ஓகே, அதாவது ஓ அதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? சரி, ரைட். ஒரு நல்ல படிக்கிற மாணவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, நீங்க நல்லா படிச்சுட்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? உங்களுடைய ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க?
4: டாக்டர். அதுதான்
3: ஒரு மருத்துவர் ஆகணுங்கிற ஒரு ஆசை. இப்போ மருத்துவர் ஆகணும்னா நிறைய வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க?
4: விவசாயம் தான்.
3: உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எப்படி கேட்குறேன்?
4: எல்லாருக்குமே எய்ம் டாக்டர், டீச்சர், இந்த மாதிரி நிறைய எய்ம்லாம் இருக்குது.
3: ஓ சரி. உங்கள் நண்பர்களை விட நீங்கள் எப்படி இந்த மதிப்பெண் விஷயத்தில் அதிகமாக எடுப்பீங்களா இல்லை அவங்கள்ட்ட கம்மியாக எடுப்பீங்களா?
4: அதிகமாக தான் எடுப்பேன்.
3: உங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரிலாம் உதவி எல்லாம் பண்ணுவீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் கூட பிறந்தவங்க?
4: படித்து கொடுக்கறது.
3: சரி.
4: தங்கச்சிக்கு படித்து கொடுக்கறது, வீட்டில் வேலை பார்க்கறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது.
3: இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திச்சதில். இப்போ இந்த கோடை காலங்களில் தரங்கம்பாடி கோட்டையெலாம் இருக்குல்ல, இப்போ உங்கள் ஊர் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அடிக்கடி போவீங்களா, எப்பாச்சும் நினச்சா போவீங்களா?
4: அடிக்கடி போவோம்.
3: ஆ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரங்களில் வெயிலே தெரியல அப்படின்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றாங்களே, அவங்ககிட்டலாம் பேசுவீங்களா?
4: பேசுவாங்க.
3: அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க இல்லை ஒரு ஹிந்தியிலோட பேச வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றது உங்கள் ஏரியா பக்கம் இந்த பக்கம் வர்றதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? நல்லதுமா. என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும்?
4: தில்லி படத்துலேருந்து.
3: நன்றிம்மா, வணக்கம்.

0: ஜோதி தங்கம் பல கால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
4: பண்பலியோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாலை வந்தாச்சு, மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். பரபரப்பான பகல் முடிந்து பரவசமான மாலை தொடங்கட்டும். உங்கள் பயணத்திலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலும் இசை நிறையட்டும், இனிமை நிறையட்டும். இது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.

0: நமது பண்பலைகளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்த பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்ப நாங்க வாட்ஸ்அப் சேனலிலும் இருக்கோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 அலைவோசை.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அலையோசை. திசைங்கு மிஸ் மொழிகளை, இது உங்கள் அபிமானக்காரை கல்பன்பலை. இறைவனின் திருநாமம் மொழிக்க, இனிய பக்தி பாடல்கள் இசைக்க, மனதில் நிம்மதியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிறையட்டும். இது பக்தி இசையோடு மனதை இறைவிடம் அழைத்துச் செல்லும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: சென்னை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 முதல் September 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 நாம் விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பி லீலா பாடியிருப்பது.

0: வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: விலைக்கேட்டு நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பது

0: மூரா சென்சில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூரா சென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயம் கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயம் கொண்டம்.
1: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்திர ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும். அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.

0: தீராத விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விலக்கேற்றும் வரை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஏடிப் ஷெரீப் பாடியிருப்பது

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை பேரூர் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஹாஜி எஸ் சையத் அலி பாடியிருப்பது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் பன்னிசை.

0: 1,000 quintals, effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed at curbing hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. And the Indian Institute of Mass Communication, IIMC, today conferred its first ever postgraduate degrees on IIS officer trainees, marking a historic milestone as a deemed university. The officer trainees were awarded MA in Public Communication and Governance. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளில் இருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26th உச்சிமாநாட்டில் உரையாற்றினார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இரட்டை வேடத்திற்கு இடமில்லை என்றும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நிதி, ஆள் சேர்ப்பு மற்றும் புகலிட கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநாட்டின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25th ஆண்டை ஒட்டிய பிஷ்கேக் பிரகடனத்தில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டனர். நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஏதுவாக அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் கூடிய விரிவான திட்டம் ஒன்றும் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பிணக்குகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கவலை வெளியிட்டார். போர்கள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல என்றும், பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். உறுப்பு நாடுகளின் சந்தைகளை ஒருங்கிணைத்து வர்த்தக வாய்ப்புகளை பெருக்கவும் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கவும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் தெரிவித்தார். அதே சமயம் இதற்கான முயற்சிகள் தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கீழ் உறுப்பு நாடுகளின் பழமையான நாகரிகம் குறித்து பேச்சுவார்த்தை பேரவை ஒன்றை அமைக்க வேண்டும் என இந்தியா கடந்த ஆண்டு உத்தேசம் வெளியிட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இப்பேரவையின் முதலாவது கூட்டம் இவ்வாண்டு இந்தியாவில் நடைபெற இருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று அவர் மேலும் கூறினார்.
1: கரும்பு, சக்கை உள்ளிட்ட விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டு சாணம் உள்ளிட்ட கரிம கழிவுகளில் இருந்து சிமிஜி என்னும் உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டம் 2035-36 ஆண்டு வரை அமலாகும் என்றும், நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக சிபிஜி எரிவாயுவை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் சிபிஜி எரிவாயு உற்பத்தியை 10 மடங்காக அதிகரிக்கவும், கழிவுப் பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்றும் வகையிலான சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும், இத்துறையில் தனியார் முதலீடுகளை பெரிய அளவில் திரட்டவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 987 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் இருந்து இன்று மேலும் பல உடல்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டன. நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் ஆறுகளின் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில், ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கியவர்களை கண்டுபிடித்து மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 12,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட சுமார் 4,000 பேரை காணவில்லை என்றும் நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை அடையாளம் கண்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க தற்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெளியிட்டுள்ளது. நேபாள காவல்துறையின் இணையதளம் மூலம் உயிரிழந்தோர் உடல்களை உறவினர்கள் இனம் காண முடிந்தால் அது குறித்த விவரங்களை தெரிவிக்கலாம் என்றும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் குடிநீர் தேவைகள் மற்றும் டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அணையின் மதகுகளை திறந்து வைத்து காவிரி தாயை மலர்தூவி வழிபட்டார். ஆரம்பத்தில் வினாடிக்கு 3,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும், இன்று இரவுக்குள் 8,000 கனஅடியாக உயர்த்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் இன்று தொன்னூற்றி

0: 1.56 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 54.452 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,587 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாகவும் மின்சார மோட்டார் மூலமாகவும் காவிரியிலிருந்து நீர் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையில் நீர்வளத்துறை, காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்துவிட்டுள்ளதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். நல்லவாடு மீன் இறக்கு மையம், தரமுயர்த்திய தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் கடல்பாசி பதனீடு தொடர்பாக காரைக்காலில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையம் ஆகியன இதில் அடங்கும். நீல பொருளாதாரத்தின் கீழ் கூட்டுறவு முறையிலான கடல்பாசி வளர்ப்பு என்பது குறித்த பல் பரிமாண திறன் கட்டமைப்பு மாநாட்டையும் மத்திய அமைச்சர் இன்று தொடக்கி வைத்தார். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ்பி சிங் பகேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கூட்டுறவு மீனவர் சங்கத்தினர் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தேவையான அனுமதி கடிதம் பெற 25,000 ரூபாய் கட்டணம் 5,000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் சுட்டிக்காட்டினார். மீனவர்கள் பெரிய மீன்பிடி படகுகளை வாங்கி ஆழ்கடலில் மீன்பிடிக்க வேண்டும் என்றும், படகிலேயே மீன்களை முறையாக கையாளவும் சந்தை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளவும் தற்போது கிடைக்கும் வசதிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் மீன்பிடி உற்பத்தி 5% அதிகரித்து தற்போது 197.7 லட்சம் டன் என்னும் அளவை எட்டியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். 2013-14 முதல் கடந்த ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் மீன் ஏற்றுமதியும் 73,890 கோடி ரூபாயாக 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மாஹி மீன்பிடி துறைமுகம் 67 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இதற்கான உத்தேசத்தை புதுச்சேரி விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் இன்று புதுச்சேரி ஜிப்மருக்கு நேரில் சென்று மருத்துவ கல்வி, சுகாதார சேவை மற்றும் ஆராய்ச்சி வசதிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி விரிவான விளக்குரை வழங்கினார். தொடர்ந்து ஜிப்மர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நடத்திய கலந்துரையாடல் கூட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்கம் தொடர்பான ஜிப்மர் முன்னெடுப்புகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. ஜிப்மர் வளாகத்தில் உள்ள மத்திய விலங்கு இல்ல வசதியை அமைச்சர் பார்வையிட்டார். மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சிறு அளவில் செயல்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலுவான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை செயலர் திரு அபிலேஷ் லிக்கி கூறியுள்ளார். சிறு மீனவர்களுக்கான தேசிய செயல்திட்ட வரைவை உருவாக்குவது குறித்து புதுச்சேரியில் நடைபெற்ற 2 நாள் தேசிய பயிலரங்கு நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். திட்ட வரைவு உலக மீனவர் தினமான நவம்பர் 21 வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் மீன்வளத்துறையும் வங்காள விரிகுடா நாடுகளின் அரசுகளுக்கு இடையிலான அமைப்பும் ஐநா உணவு வேளாண் அமைப்பும் இணைந்து இக்கருத்தரங்கை நடத்தின. ஆயுஷ்மான் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சிகிச்சை விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய ஏதுவாக அனைவருக்கும் ஆபா எண் வழங்குவதற்கான மாதிரி மாவட்டமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 7 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.

0: படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகியாசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை கேகிஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
8: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
7: தங்கம் மற்றும் வெள்ளிரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
7: மற்றும் தி நகர், சென்னை.
9: வணக்கம் அன்பு வழி. நாம் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாத பல காரியங்களை அன்பால் சாதித்து விடலாம். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அன்புக்கு கட்டுப்படாத உயிரினங்களே இல்லை. அன்பை ஆயுதமாக கொண்டு கொடிய விலங்குகளையும் கூட வசப்படுத்தி விடுகிறார்கள். அன்பின் வலிமை எப்படி நாம் சிந்தித்து பார்த்தால், ஒருவரிடம் இருக்கும் எல்லா நற்பண்புகளுக்கும் அன்புதான் அடிப்படை காரணமாக அமைகிறது. அகவாழ்விலும் சரி, புறவாழ்விலும் சரி, அன்பால் சாதிக்க முடிந்ததை வேறு எதனாலும் சாதிக்க முடியாது என்பதை நம் அனுபவங்களில் உணர முடியும். உறவுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு எல்லாமே அன்பு என்னும் குணம் இல்லாதவர்களின் வாழ்க்கையில்தான் நடக்கிறது. ரயில் வண்டிக்காக நண்பர்கள் இருவர் காத்திட்டிருக்காங்க. அந்த இருவரில் ஒருவர் தன் வீட்டில் தனக்கும் தன் மனைவிக்கும் நடந்த சண்டை பிரச்சனைகளை பற்றியும் தன் உயிர் நண்பரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு அவர் நண்பர், பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. பிரச்சனையை பிரச்சனையா நினைச்சாதான் நீண்டுகிட்டே போகும். பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்பா, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுப்பா என்று நண்பர் அறிவுரை கூறிட்டு இருந்தார். அப்போது ரயில் வரவே இருவரும் ரயிலில் ஏறி அமர்ந்தனர். அப்போது அவர்கள் கண்ட ஒரு காட்சி அவர்கள் மனதை பிசைந்தது. வேக வேகமாக ரயிலில் ஏற வந்த ஒருவன் தன் மனைவியை முதுகில் சுமந்தவாறே மிகவும் கஷ்டப்பட்டு ரயிலில் ஏறி கொண்டிருந்தான். ரயிலில் கூட்டமாக இருந்ததால் அமர இடமில்லாமல் தவித்த அவனுக்கு தன் இடத்தை கொடுத்தார் நண்பர். என்னப்பா இவ்வளவு மனிதாபிமானத்தோடு நீ அந்த ஆளின் நிலைமைக்கு இறக்கப்பட்டு அவருக்கு உட்கார உன் இடத்தை கொடுக்கிற? மனிதநேயத்துக்கு அடிப்படையாக இருப்பதே அன்புதானே. இதே அன்போடு உன் குடும்பத்தின் மீதும் பாசமாக அன்பா நடந்துகிட்டீனா, பிரச்சனையெல்லாம் தூள் தூளாயிடாதா? உன் குடும்ப வாழ்க்கையும் அமைதியா அழகா நீரோட்டம் மாதிரி போயிட்டு இருக்குமே, விட்டு கொடுத்து போகணும். அன்புதான்பா இல்லற வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆதாரம் என்றார். நண்பர் கூறியதை கேட்டதும் யோசிக்க தொடங்கினார் அவரும். வள்ளுவர் அதை அழகாக சொல்கிறார், அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு, அன்பு கொண்ட உடலில்தான் உயிர் நிலை பெற்ற உடல் எனலாம். அன்பில்லாதவரின் உடல் உயிருள்ளது என்பதை விட எலும்பாலும் உடம்பாலும் மூடப்பட்ட உடல் என்பதைத் தவிர வேற எந்த சிறப்புகளும் இல்லை என்கிறார். ஒருவர் மீது ஒருவர்

0: முற்று மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ்வோம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேரம் 6:25, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இது பண்பலை 100.3 லைட் ஹவுஸ். நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இவ்வறிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் மானியில் மண்வள வேளாண்மை உரை வழங்குபவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் அருள் செல்வி அவர்கள். 8:00 காற்றில் ஒரு காணம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை, 4:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 6:00 குரலோசை தொடர் நிகழ்ச்சி குறிப்புகள், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் செல்வன் எஸ் கோவேஷ். 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரலம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதைநாயகி அவர்கள். 7:35 காலை காம்பு, 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கனி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கனி பேராலய அதிபர் பேரர் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபின் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் இயற்கை மின் மாறிய பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை.

0: செய்திகள் இடம்பெறும்.
1: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கராதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உட்டா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்களியோ கே சோர் பர் பீமா பென்ஷன் டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
2: 12 साल में 59 करोड़ जनधन खाते खुले, जिसमें 56% खाते तो सिर्फ महिलाओं के हैं. पीएम जनधन योजना के 12 साल, ज्यादा बचत ज्यादा काम.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனி குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தில் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள

0: 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தன்தானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவித் திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதை தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர்.
2: கல்லணை கால்வாய் உழவர் கூட்டமைப்பு தலைவர் புலவன்காடு மாரியப்பன், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மேட்டூர்லேருந்து தண்ணீர் திறந்து விட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த தண்ணீரை நம்பிதான் நாங்க வந்து சம்பா சாகுபடி பணியை தொங்க போறோம். 45 நாள் தான் அறிவிச்சிருக்கோம், இது போதாது. 120 நாளைக்கு உரிய நெல் வேற எந்த நெல்லுமே கிடையாது சம்பா சாகுபடிக்கு. இப்படியாப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீரை பெற்றுக் கொடுக்குற வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூடுதலாக மத்திய கூட்டுறவு வங்கி மூலியமா நிபந்தனையற்ற கடனை வழங்க வேண்டும். சிறப்பு சம்பா தொகுப்பை அளித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கூடிய சூழலை உருவாக்கிய தான் இந்த சம்பா சாகுபடி பணி சிறப்பாக இருக்கும்.
3: என் பேர் தர்ம சாமிநாதன். இன்னைக்கு மேட்டூர் அணை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 45 நாள் தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் எங்களுக்கு போதுமானதா அல்ல, தொடர்ந்து 120 நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு திறக்கிற தண்ணி இன்னைக்கு 5000 திறந்தீங்கன்னா அதை வந்து 15000 உயர்த்தணும். 15000 தண்ணி கிணண்டி விட்டாதான் உங்களுக்கு கிழக்க போய் கனமுறை சேரும். இந்த நீர்வளத்துறை வந்து துரிய நடவடிக்கை எடுத்து இந்த தூர்வார்மணியை வந்து விரைவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
0: தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4
0: கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான கல்லூரி பேரவை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பயிற்சிகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டு இன்றுடன் 236 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6

0: 2 என்ற சற்கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசையாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில் துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபஹ் உட்தி ஹூம் தோ பைசே ஜமா கராதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உடா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்கலியோ கே சோர் பர் பீமா, பென்ஷன், டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
2: 12 சால் மே 59 கரோர் ஜன்தன் காதே குலே ஜிஸ்மே 56% காதே தோ சிர்ஃப் மஹிலாவோ கே ஹை. PM ஜன்தன் யோஜனா கே 12 சால் ஜியாதா பச்சத் ஜியாதா காம்.
3: நேரம் 6 மணி.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாஷ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
4: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
11: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
12: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
11: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள் நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
12: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
0: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
13: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் மாதத்துல நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விதமான கருத்து மூலயமா நம்ம நியூட்ரிஷன் வாரத்தை கொண்டாடுறோம். அந்த வகையில் இந்த வருஷமும் அதுக்கான மைய கருத்து அப்படின்னா டிஸ்கவர் த பவர் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து தீமா கொண்டு இந்த வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது என்னன்னா நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, அந்த ஊட்டச்சத்து எதுலெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை மைய கருத்தா வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவுலலாம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். நியூட்ரிஷன் வந்து நியூட்ரியன்ஸ்லேருந்து கிடைக்கிது. அந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அது நம்ம 6 வகையாக பிரிக்கலாம். 6 வகையாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். குறைவாக தேவைப்படக்கூடிய குறைவான அளவு நியூட்ரியன்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம அதிகமாக பாடிக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வந்து அதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா மாவு சத்து, சீரியல்ஸ் அண்ட் மில்லர்ஸ் சொல்லுவோம். எல்லா வகையான தானியங்கள், சிறுதானியங்கள்

0: இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மாவுச்சத்து தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து எதுலேருந்துலாம் கிடைக்கும்? பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் சொல்லுவோம். பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்னா பருப்பு வகைகள் மற்றும் பயிர் வகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ், எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், போல்ட்ரி, இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவு புரதம் வந்து கிடைக்கிது. அப்புறம் ஃபேட்ஸ் வந்து நமக்கு ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் கிடைக்கக்கூடிய கீ, பட்டர், ஃபிஷ், மீட், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸும் நமக்கு கிடைக்கிது. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வாட்டர், டயட்ரி ஃபைபர், இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம பாடியோட ப்ரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம இந்த ஃபுட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ, டி, இ, கே, இது எல்லாமே நம்ம ஃபேட் சொல்யூபிள் விட்டமின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்னு நிறைய இருக்கு. B1, B2, B4, B6, B12, இந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். அது வந்து நம்மளோட டே டு டே லைஃபுக்கு, நம்மளோட பாடி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆர்கன்ஸையும் மெயின்டைன் பண்ண, அதோட வேலையை செய்யறதுக்கு, இது எல்லாத்துக்குமே விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வாட்டர்னு பார்த்தோம்னா நமக்கு டெய்லி பர் டேவுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் வாட்டர் அப்படின்னா நிறைய தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். தேவையான அளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் கட்டாயம் நம்ம குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நார் சத்து நிறைந்த உணவெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவோம். நார் சத்து உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கீரை வகைகள், காய்கறிகள், சூப் மாதிரி, அந்த மாதிரி விஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய நார் சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இந்த மேஜரான இந்த 6 சத்துக்களையும் நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல பேலன்ஸ் டயட்டா நம்ம கன்சியூம் பண்ணோம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பேலன்ஸ் டயட் பத்தி பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் பாஷ கிணிகிஷை வழங்கி ஒரு காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பைகள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: திசைங்கு மீசும் ஒளியலை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையோடு நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் 6:48. சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றிவிடாமல் காப்போம். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மாலை நேரத்தை இனிமையாக்கும் மனதுக்கு பிடித்த திரை இசை பாடல்களுடன் உங்கள்

நினைவுகளையும் உங்கள் ரசனையும் வருட வரும் இனிய இசை நேரம் இது. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் 100.3 இசை தூரிகை. இசையை ரசிப்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் வர இருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசைகள், தி ஆனந்த் ஹரிச்சரன் பாடியிருக்கும் ஜிப்சி திரைப்படத்திலிருந்து வரிகள், யுகபாரதி.

0: சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் பிரபதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவார் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் பிரபதா நிகழ்ச்சி. இதமான இந்த மாலை பொழுதில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசைத்தூரிகை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் யோகி சேகர் ஃபரீதா பாடியிருப்பது. பாடலுக்கு வரிகள் விவேக், இது பரியரும் பெருமாள்.

பன்மொழி 100.3 நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசைத்துரிகை. இசைத்துரிகையில் இப்போ நம்ம கேட்கலாம், ஆடுகளம் ஃபுட்பால் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய லியோனல் மெஸ்ஸி. அவர் பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். மெஸ்ஸி பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்டினா அணிக்காக 21 ஆண்டுகள் விளையாடி இருக்கிறாரு. இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு தான் அந்த முடிவை எடுத்திருக்கதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளைய வீரர்களுக்கும் நம்ம வந்து வழிவிடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினா அணிக்காக கிட்டத்தட்ட 207 போட்டிகளை விளையாடி இருக்கிறார் லியோனல் மெஸ்ஸி. அதில் மொத்தம் 125 கோல்கள் அடித்திருக்கிறாரு. மிகப்பெரிய சாதனை அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 உலகக்கோப்பை வென்று தந்தார் லியோனல் மெஸ்ஸி. அப்படியே நம்ம ஃபுட்பால் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹாக்கிக்கு வந்துடலாம். ஹாக்கியில் பார்த்திங்க அப்படின்னா 2026 ஒரு உலகக்கோப்பை நடந்துச்சு ஹாக்கியில். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 30 வரைக்கும் நடந்துச்சு. இதில் பெல்ஜியம் நெதர்லாந்தில் தான் இந்த ஹாக்கி நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, 2வது இடத்துல ஸ்பெயின், 3வது இடத்துல அர்ஜென்டினா, இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8வது இடம் தான் கிடச்சிருக்கு இந்த உலகக்கோப்பை 2026.

0: ஹாய் கீழே. அப்படியே நம்ம மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கிக்கு வந்தோம் அப்படின்னா, இது எங்கே நடந்துட்டாங்க அப்படின்னாலும் நெதர்லாந்து பெல்ஜியம் தான் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 அணிகள் பங்கேற்றாங்க. இதில் யார் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா தான் 3-1 அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்தை பீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் உலகக்கோப்பையை வென்றிருக்கிறாங்க. நெதர்லாந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 முறை உலகக்கோப்பையை வென்றிருந்தாலும் அதை வந்து அர்ஜென்டினா அந்த ஆதிக்கத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மகளிர் உலகக்கோப்பையில் இந்தியாவோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடம்தான். இது இசை துரிகையில் ஆடுகளம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: 7:06 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசை துறிகை நிகழ்ச்சியுடைய. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார் தீ பாடியிருக்கும் காலா திரைப்படத்திலிருந்து. வரிகள் உமாதேவி.

இசைத்துறிக நிகழ்ச்சி நிர்வாக வரமிருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசையில் தீ பாடியிருக்கும் வாழை திரைப்படத்திலிருந்து வரிகள் யுகபாரதி.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30 ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 மற்றும் 3 நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15 தேதி முதல் நவம்பர் 30 தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்க

0: இருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வே மன்னர் ஐந்தாம் ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் ஐந்தாம் ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம்

0: முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் புஜவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: கதவுலாம் திறந்து கிடக்கு, எங்கதான் போச்சு இந்த பூங்கொடி? பூங்கொடி, பூங்கொடி!
9: அட வாங்க சுபாக்கா, எப்போதும் மேலேயே பார்த்து கூப்பிடாதீங்க, கீழேயும் பாருங்க.
8: கீழையா? ஓ, செடி நடுறியா? என்ன செடி இது?
9: செடி இல்ல சுபாக்கா, மரக்கண்ணு.
8: மரக்கண்ணா? என்ன, ஒரு 20 கண்ணு கிட்ட கிடக்கு போல இருக்கு. எங்க இருந்து பூங்கொடி வாங்கின இதெல்லாம்? என்னென்ன கண்ணு இது?
9: அதுவா, சந்தைக்கு போனா நீத்தி அங்கதான் வாங்கின. இது வாகை மரம், இது சந்தன மரம், மகிழ மரம், கொஞ்ச நகருங்க அங்க தேக்கு, பாக்கு மரம், ஏன் மகோகனி, வேம்பு, புங்கம், இப்படி எல்லா மரமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
8: வாங்கினதெல்லாம் சரிதான், நிலத்துக்கு ஏத்த மாதிரி மர வகைங்களை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கினியா?
9: என்னது, நிலத்துக்கு ஏத்த மாதிரி மரக்கண்ணு வாங்கணுமா?
8: நம்ம நிலத்துக்கு ஏத்த மாதிரி மர வகைங்களை தேர்வு செய்யணும், அப்பதான் நல்ல லாபகரமானதா இருக்கும். இப்படி தேர்ந்தெடுத்து மரங்களை வளர்க்கல எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க.
9: சரிக்கா, இப்போ நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி என்ன மரக்கண்ணு தான் நடலாம்?
8: இந்த செம்மண், வண்டல் மண் இருக்கிற நிலங்கள்ல மண்ணோட ஆழம் 5 அடிக்கு அதிகமாகவும் TDS 1000க்கு குறைவாகவும் இருந்துச்சுன்னா எல்லா வகையான மரங்களையும் வளர்க்க முடியும். இதே TDS 1000-2000 வரை இருந்துச்சுன்னா மகோகனி, மஞ்சள் கடம்பு, கருமருது, சந்தனம், பிள்ளை மருது, வேம்பு, இழுப்ப, நாட்டு வாக, நாவல், கொடுக்காப்புளி, கத்திக்கருவ, மாஞ்சியம், இந்த மாதிரி மரங்களை வளர்க்கலாம்.
9: இதுவே TDS 2000க்கு மேல இருந்ததுன்னா
8: நாட்டு ரக மரங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. குறிப்பா வேம்பு, நாவல், கொடுக்காப்புளி, இழுப்ப, நாட்டு வாக, பூவரசு, இதெல்லாம் ரொம்ப சிறந்தது பூங்கொடி.
9: அப்போ இந்த கரிசல் மண்ணுக்கு என்ன மரக்கண்ணுதான் வைக்கலாம்க்கா?
8: சந்தனம் கரிசல் மண்ணுல அமோகமா வளரும்.
9: அப்போ இந்த செம்மரத்துக்கு எந்த மண்ணு தான்க்கா உகந்தது?
8: செம்மரத்துக்கு செஞ்சரளை மண்ணு தான் உகந்தது. மானாவாரியா செஞ்சரளை மண்ணுல செம்மரம் நல்லா வளரும். இந்த கலர் ஓவர் நிலங்களுக்கு நாட்டு மரங்கள் தான் சிறந்தது பூங்கொடி.
9: அப்போ இந்த மலை வேம்பு, குமிழ் தேக்குக்கலாம்?
8: பூங்கொடி, நிலத்துல மண்ணோட ஆழம் 5 அடி அல்லது அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் மலை வேம்பு, குமிழ் தேக்கு நடணும். இல்லினா மலை வேம்பு 5-7 ஆண்டுகளுக்குள்ள எதிர்பார்த்த சுற்றளவு வராது, வெட்ட காலதாமதமாகும், வருவாயும் குறையும்.
9: அப்புறம்
8: இதே 5-7 ஆண்டுக்குள்ள அறுவடை செய்யப்பட்ட மலைவேம்பு ஒரு டன்னுக்கு 8,500 ரூபா தரும்.
9: ஓ, இதுலயே இவ்வளவு விஷயம் இருக்காக்கா?
8: ஆமா பூங்கொடி.
9: ஏசு பாக்கா, மண்ணோட ஆழம் பத்தி சொல்றீங்களே, அது எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது?
8: 5-10 ஏக்கர் வரையுள்ள விவசாய நிலத்துல 4-5 குழிகளை 5 அடி ஆழத்துக்கு இயந்திரத்தின் மூலம் தோண்டி மண்ணாழத்தை அளவிடலாம். எந்த ஆழத்துல கடினமான மண்ணு இல்லைனா பாறை தொடங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சமவெளி பகுதியில எங்க வேணாலும் குழி எடுக்கலாம். மலைப்பகுதிகளில் உயரமான இடத்துல மண்ணோட ஆழம் குறைவாகவும் தாழ்வான பகுதியில மண்ணினோட ஆழம் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா உயரமான இடத்துல இருந்து மண்ணு இயல்பா தாழ்வான இடத்துல மண்ணு படியறது பொதுவான விஷயம் தானே.

0: பூங்கொடி, மரங்கள் வளர ஈரப்பதமான மண் தான் தேவை. ஆனா நீர் தேங்கி இருந்துச்சுன்னா மரக்கண்ணுங்க இறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால மரக்கண்ணெல்லாம் கொஞ்சம் மேட்டுல வை பூங்கொடி.
1: இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படிக்கா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறது?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம்.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: எடுக்க மாட்டாங்களே. சரி, பேசாம நம்ம உமாக்கா வீட்டுக்கே போயிடுவோம். உமாக்கா, உமாக்கா வீட்டுல இருக்கீங்களா?
2: அட வா பூங்குடி, வீட்டை விட்டு எங்க போறேன்? ஒண்ணு ஓ வீடு, இல்லனா என் வீடு.
1: வீட்டுல இருக்கீங்கன்னு சரி, உங்க போனு யார் வீட்டுல இருக்கு அத முதல்ல சொல்லுங்க.
2: என் போனு என் வீட்டுலதான் இருக்கும், பின்ன வேற யாரு வீட்டுக்கு பூங்குடி போகும்? அதுவும் இல்லாம போனுக்குதான் கால் இல்லையே.
1: நல்ல காமெடி, ஆனா சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. சரி, உங்க போனை பாருங்க, நான் கால் பண்ணிருக்கேன். நானு
2: ஏன், நீ தான் சொல்ல சிரிப்பு வர மாதிரி ஒரு காமெடிய.
1: காமெடி எல்லாம் சொல்லல, உங்க போனை பாருங்க, அது சொல்லும் நான் கால் பண்ணிருக்கேனா இல்லையான்னு.
2: ஓஹோ, ஃபோன் பண்ணிருக்கியா? நான் பார்க்கவே இல்ல பூங்குடி. சரி, எதுக்கு கால் பண்ண?
1: அது ஒண்ணு இல்ல உமாக்கா, காலையில உங்க வயல் பக்கம் போனா காராமணி பயிர் தெளிச்சிருக்கீங்க. பயிர் பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா பயிரோட வளர்ச்சி தான் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒழுங்கா உரங்கள்லாம் கொடுத்தீங்களா?
2: நீ சொல்றது கரெக்ட் தான் பூங்குடி, உரம்லாம் நல்லா தான் கொடுக்கறேன், ஆனாலும் வளர்ச்சி கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை மண்ணுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ?
1: ஓ, உங்களுக்கு இந்த யோசனை முன்னாடியே வந்துருச்சா? நீங்க சொல்றது சரிதான் உமாக்கா, இப்பதானே விவசாயத்துக்குள்ளேயே வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்க வயல ரசாயன முறையில தான் உங்க வீட்டுல சாகுபடி பண்ணாங்க. மண் வளம் கெட்டு போயிருக்கலாம், அதனால இந்த காராமணி பயிர் வளர்ச்சி கம்மியா இருக்கலாம்.
2: ஒருவேளை இருக்குமோ? நீ சொல்றதும் சரிதான் பூங்கடி, நானும் என்னென்னவோ பண்ணி பாத்துட்டேன், பயிரோட வளர்ச்சியில பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியல. சரி, நீ தான் ஒரு ஐடியா சொல்ல, என்ன பண்ணலான்னு.
1: உமாக்கா, எனக்கு மண் வளத்தை பத்தி தெரியும்க்கா, ஆனா இத பத்தி நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். இன்னைக்கு மண்வள மேலாண்மை பத்தி அரியலூர் மாவட்டம் கிரீட் அறிவியல் மேலாண்மை நிலையத்தோட திட்ட உதவியாளர் எஸ் அறிவுச்செல்வி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம். அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு கேட்டோம்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும்.
2: சரியான நேரத்துல சரியான விஷயத்த சொன்னப்போ ஃபர்ஸ்ட் ரேடியோ ஆன் பண்ணுவோம்.
1: உமாக்கா, உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன், ஏதாவது பண்டம் இருந்தா எடுத்துட்டு வாங்களே. எனக்கும் பசிக்கும் இல்ல.
2: என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பார்த்தேன், ரேடியோ ஆன் பண்ணு, இதோ வந்துடுறேன்.
3: விவசாய பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். கிசான் வாணி நிகழ்ச்சியில நம்ம விவசாயிகளுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம், அதன் மூலமா அவங்க நன்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில விவசாயம் சார்ந்த அறிவியல் தொழில்நுட்ப படித்த, அதாவது அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி சார்ந்த சயின்டிஸ்ட்

0: இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்திருக்கோம். வந்திருக்கிற இடத்துல இப்ப ஒரு மேடம் சிறப்பா பேச இருக்காங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட பேசலாம். அவங்க என்ன பத்தி பேச போறாங்கன்னா, மண் வள மேலாண்மை பத்தி பேச போறாங்க. மண் ஆய்வு திட்ட உதவியாளர் அவங்க வந்து இப்ப அரியலூர் கிரீடு இந்த நம்ம அறிவியல் வேளாண்மை நிலையத்தில இருந்து வந்திருக்காங்க. அவங்க விவசாயிகளுக்கு மண் வளத்தை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும், அதற்கான மேலாண்மை முறைகள் என்ன, அதை எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் என்பது குறித்து மிகவும் சிறப்பாகவும் பேசிருக்காங்க. அவங்க இப்ப பேச போறாங்க, கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அறிவு செல்வி. நான் கிரீடு வேளாண் அறிவியல் மையத்துல திட்ட உதவியாளரா இருக்கேன். இன்னைக்கு வந்து மண் வள வேளாண்மை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வேளாண்மைக்கு அடிப்படை காரணியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மண். அந்த மண் வந்து வளமுள்ளதாகவும் திறனுள்ளதாகவும் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு பயிரோட உற்பத்தியை கரெக்டா எடுக்க முடியும். அதுக்கு வந்து மண் வளத்தை பேணி பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மண் வளம் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து அதிக ரசாயன உரங்களை போடக்கூடாது. தொடர்ந்து ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் களைக்கொல்லி மருந்துகளையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால நம்மளோட மண் வந்து நச்சுத்தன்மை அடைந்து மலட ஆகுது. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா மண் வள மேலாண்மையை கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு பயிர் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம விதைப்பில இருந்தே வந்து அந்த மண் வேளாண்மையை முறையா கடைபிடிக்கணும். கோடை உழவு ரொம்ப முக்கியம். கோடை பருவத்துல பெய்யக்கூடிய அந்த மழையினை வந்து கோடை உழவு செய்யணும். அப்படி கோடை உழவு செய்யறதுனால மண்ணுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கள் நோய்கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் இறந்து போகும். அது மட்டும் இல்லாம மண்ணுல வந்து நம்ம அந்த மழை தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பசுந்தால் உரப்பயிர்கள் இல்லைன்னா பசுந்தழை பயிர்களை வந்து நிலத்துல நம்ம போட்டு உழவு செஞ்சு அதன் பிறகுதான் வந்து பயிர் பண்ண தொடங்கணும். பசுந்தால் பயிர்கள்னா சனப்பை, தக்கப்பூண்டு, கொளஞ்சி இந்த மாதிரி பயிர்களை வந்து வயல்ல வந்து போட்டு 40-45 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்கும். அந்த பூ பூக்குற தருவாயில நம்ம வந்து வயல்லே மடக்கி உழுதுட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து விதைப்ப வந்து தொடங்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை நாம வந்து கடைபிடிக்கணும். நிலத்துல வந்து எல்லா சத்துக்களும் கரெக்டா பயிருக்கு வந்து போய் சேரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன உரம். ரசாயன உரமும் வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமா கொடுக்க கூடாது. மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில நீங்க வந்து உரங்களை வந்து கொடுத்தா போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப இன்றியமையாததுன்னு பாத்தீங்கன்னா 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. பயிருக்கு அதிகமா தேவைப்படுற சத்துக்களை பேரூட்ட சத்துக்கள் நம்ம சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதான் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம். இது வந்து பயிருக்கு அதிக அளவுல தேவைப்படும். அதனால கண்டிப்பா இது வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்ததா வந்து குறைஞ்ச அளவுல பயிருக்கு தேவைப்படுற சத்துக்கள் வந்து சுண்ணாம்பு, கந்தகம், மெக்னீசியம் இது மூணும் பயிருக்கு குறைந்த அளவுல தேவைப்படும். இதுவும் வந்து கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பயிரோட சில வினையல் ஊக்கிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிங், அயன், மேங்கனீஸ், போரான், காப்பர், மாலிப்டினம் இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பயிருக்கு முக்கியமா தேவைப்படுது. இதெல்லாம் வந்து கொடுக்கணும். மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில வந்து போட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து அங்கக உரங்கள் நிறைய பயன்படுத்தணும். அங்கக உரங்கள்ல நமக்கு வந்து நிறைய வகைகள் இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பயிருக்கு கொடுத்தாதான் சம அளவுல பயிருக்கு வந்து போய் சேரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணை உரம். பண்ணையில இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் இருந்து கிடக்கூடிய சாணம், சிறுநீர், அந்த பண்ணை குப்பை, கால்நடை தீவன குப்பை மக்க செய்து அதை வந்து உரமா பயன்படுத்தணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தழைச்சத்து வந்து 0.5%, மணிச்சத்து 0.2%, சாம்பல் சத்து 0.5% கிடைக்குது. இந்த மக்கிய உரவு வந்து ஏக்கருக்கு ஒரு 10 டன் அளவுல வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து செம்மறி மற்றும் வெள்ளாட்டு உரம். இதுல வந்து பண்ணை உரத்தை விட இதுல கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கும். இதை வந்து மணிச்சத்து 1%, சாம்பல் சத்து 2%, அந்த ஆடுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எருவுல கிடைக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம ஆடுகளை வயல்லே விட்டு கெடக்கெட்டதுன்னு சொல்லுவாங்க, கெட போட்டுரும், அந்த மாதிரி செய்யும் போது ஆட்டினுடைய யூரின் மூலியமாவும் நமக்கு வந்து சத்துக்களை வயல்ல வீணாகாம தடுக்கிறத நம்ம செய்ய முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணை உரம். பறவைகளோட எச்ச கழிவுகள்ல தான் வந்து அதிகமா சத்துக்கள் இருக்கும். இப்ப நம்ம மேல சொன்ன அந்த பண்ணை உரம் செம்மறியாட்டு உரத்தை விட இந்த கோழி பண்ணை உரத்துல அதிக சத்துக்கள் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம வந்து அதிகம் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, வேப்பம் புண்ணாக்கு, கள்ள புண்ணாக்கு, அதே மாதிரி இழுப்பங்கட்டி இந்த மாதிரி புண்ணாக்குகளா வந்து தழைச்சத்து மணிச்சத்து அதிகமா இருக்கும். இந்த உரங்களையும் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்புழு உரம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு கால்நடைகளை வந்து கிடைக்கக்கூடிய சாணம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தீவனம், குப்பை இது எல்லாத்தையும் நம்ம வந்து மக்க செய்து எருவாக்கி அதை வந்து நம்ம வந்து போடணும். இந்த மண்புழு உரத்தை வந்து போடும்போது அதுல வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், அது மட்டும் இல்லாம பயிர் வளர்ச்சிக்கு ஊக்கியான ஜிப்ரலின், சைட்டோகைனின் இதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால மண்ணோட கார அமிலத்தன்மையும் நம்ம வந்து சரியா இருக்கும். அதனால நம்ம வந்து அதிக அளவுல மண்புழு உரம் பயன்படுத்தலாம். நம்ம அந்த குப்பை எருவு போடுறத விட அந்த மண்புழு உரம் கம்மியான அளவுல போட்டா போதும். ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டன் மண்புழு உரம் நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த

0: வயலுக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து வந்து கிடைக்கும். அடுத்ததாக பசுந்தாள் உரம், அதிக அளவுல நம்ம வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் பசுந்தலை உரப்பயிர்களை வயல்ல விட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா பயிர் பண்ணணும். நமக்கு இப்ப கடைகள்ல எளிதா கிடைக்குது சணப்பை, தக்கப்பூண்டு, கொளஞ்சி இந்த மாதிரி பசுந்தாள் உரப்பயிர்களை வந்து நிலத்துல உழுதுட்டு பூ பூக்கிறதுக்கு முன்னாடி 45 அந்த 60 நாள்ல பூ பூக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து வயல்லே உழுது விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து பயிர் பண்ணுங்க. அதனால மண்ணோட அமைப்பு மேம்படும், நீர் பிடிச்சு வச்சிருக்கிற திறன் அதிகரிக்கும், மண் அரிப்பு இல்லாம அந்த இழப்பு ஏற்படுறது வந்து குறையும், பயிர்கள்ல இருக்கக்கூடிய அந்த களைச்செடிகள் முளைக்கிறது வந்து குறையும். அது மட்டும் இல்லாம அந்த வேர் முடிச்சு நூற்புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எளிதியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிர் சுழற்சி. நம்ம வந்து தொடர்ந்து ஒரே பயிரை வந்து திரும்ப திரும்ப போடக்கூடாது. அதனால மண்ணுல இருக்க ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து சுரண்டப்பட்டு பயிரோட விளைச்சல் வந்து குறையும். அதனால பயிர் சுழற்சி கண்டிப்பா வந்து எல்லா விவசாயிகளும் கடைபிடிக்கணும். எடுத்துக்காட்டா நெல் ஒரு விவசாயி பயிர் பண்றாங்கன்னா அடுத்ததா வந்து பயிர் வகை பயிரை போடணும். அதுவே ஒரு மக்காச்சோளம் போட்டாங்கன்னா அடுத்து பருத்தி, அடுத்து பயிர் வகை, இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து பயிரை வந்து நம்ம போடும் போது நிலத்துல வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரே அளவுல சரிசமமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அடுத்து வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மக்கிய உரத்தை வந்து ஊட்டமேற்றி இன்னும் சத்துக்களை அதிகரிக்க செய்யறோம். இந்த மக்கிய உரத்துல வந்து நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளான அசிட்டோபாக்டர், அசோஸ்பெரிலம், சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியம், ராக் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நுண்ணுயிரிய வந்து 1 டன் மக்கிய உரத்தோட கலந்து அதை வந்து நம்ம வந்து 40% ஈரப்பதத்துல நம்ம அந்த உரத்தை வந்து ஒரு இடத்துல நிழல்ல நம்ம வச்சிருக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது 20 அந்த நுண்ணுயிரிகளோட பெருக்கம் வந்து அதிகரிச்சு அது வந்து தழைச்சத்து மணிச்சத்து அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வந்து அதிகமா பயிருக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரி உரங்கள். நம்ம எந்த அளவுக்கு உயிரி உரங்கள் அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மண்ணுல வந்து நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து ரைசோபியம் அப்படிங்கிற நுண்ணுயிரி வந்து மண்ணில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது வேர்கள்ல வாழ்ந்து காற்றுல இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்தி வேர் முடிச்சுகள்ல இருக்க தழைச்சத்தை வந்து பயிருக்கு கொடுக்குது. அதே மாதிரி அசோஸ்பெரிலம் உயிரி உரம் வந்து இதுவும் வந்து தண்டு பகுதி மற்றும் வேர் தக்கை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இதுவும் வந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தி பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி தருது. இதே மாதிரி மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய உயிரி உரங்கள் வந்து பாஸ்போபாக்டீரியம் வேர் உட்பூசணம் சொல்லுவோம். இந்த பாஸ்போபாக்டீரியம் மண்ணில் உள்ள அந்த மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு கொடுக்குது. சில வகை அமிலங்களை இந்த பாக்டீரியா உற்பத்தி செஞ்சு மண்ணுல கரையாம இருக்க பாஸ்பேட்டை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்குது. இதை பயன்படுத்துறதுனால 20% ரசாயன உரத்தை நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி வேர் உட்பூசணம் சொன்னது வேர் மற்றும் வேரை சுற்றியுள்ள மண்ணில் வளரக்கூடிய ஒரு பூசணம். இது தாவரங்கள்ல இருந்து அந்த உணவு ஆதாரங்களை பெற்றுட்டு பயிருக்கு வளர்ச்சிக்கு தேவையான இந்த சத்துக்களை கொடுக்குது. இதையும் வந்து பயிருக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம சாம்பல் சத்தை தரக்கூடிய பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படின்னு கிடைக்குது. இது வந்து சாம்பல் சத்தை பயிருக்கு கொடுக்குது. இதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுக்கும் உயிரி உரங்கள் இருக்கு. கந்தகத்தை கரைக்கக்கூடிய உயிரி உரம், துத்தநாகத்தை கரைக்கக்கூடிய உயிரி உரம், இந்த மாதிரி உயிரி உரங்கள் நமக்கு வந்து நிறைய கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட நிலத்துல வந்து அந்த மண் வளம் அப்படியே வந்து பராமரிக்கப்படும். இது மட்டும் இல்லாம பல தானிய பயிர்களை நீங்க வந்து பயிர் செய்யணும். அப்படி பயிர் செய்யும் போது உங்களோட மண் வந்து இன்னும் வளமுள்ளதா மாறும். அதுக்கு வந்து 30 அளவுல பல தானிய பயிர்கள், அதாவது என்னென்ன எடுத்துக்கலான்னா கம்பு 2 சோளம் 3 கேழ்வரகு 1 மக்காச்சோளம் 4 கொள்ளு 4 தட்டைப்பயிறு 3 எள்ளு 1 கடுகு 1 ஆமணுக்கு 3 தனப்பை 4 தகைப்பூண்டு 4 இது எல்லாத்தையும் நம்ம வந்து நிலத்துல பயிர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 45 முன்னாடி நம்ம வந்து நிலத்துல போட்டுட்டு இதை வந்து வளர விட்டுட்டு பூ பூக்கிறதுக்கு முன்னாடி வயல்லே வந்து உழுது விட்டுருணும். அந்த மாதிரி உழும் பொழுது நமக்கு பயிருக்கு தேவையான அந்த தழைச்சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மண் வளம் வந்து மேம்படுத்துறதுக்கு எளிதா இருக்கும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும்போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட உதவியாளர் அறிவுச்செல்வி அப்படின்றவங்க மண்வள மேலாண்மை பத்தி பேசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். பயிர் வளர்றதுக்கு மண்ணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதை சரியா பராமரிக்காததாலதான் எங்க பயிர் இப்படி ஆயிருக்கு.
3: ஆமாங்கா, தரிசா கிடக்குற நிலங்களை பசுந்தால் உரங்களை பயிரிட்டு மடக்கி உழுதுட்டு உழவு பண்ணோம்னா மண் வளமும் அதிகமா இருக்கும், மகசூலும் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
2: அது மட்டுமா சொன்னாங்க பூங்கொடி, மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு மண்புழு உரத்தையும் எண்ணெய் புண்ணாக்கியும் பயன்படுத்த சொன்னாங்களே, அத கேட்டியா?
3: சரி சரி உமாக்கா, இப்படியே நான் பேசிட்டு இருந்தனா நீங்க சுட்ட முறுக்க மறந்துடுவீங்க. நீங்க போயிட்டு முறுக்க எடுத்துட்டு வாங்க, அடுத்த பகுதியை கேட்க ஆரம்பிப்போம்.
2: ஓஹோ, இப்ப எடுத்துட்டு வந்தத காலி பண்ணிட்டியா?
3: சீக்கிரம் வாங்க உமாக்கா, நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும்.
2: அவசரப்படாத பூங்குடி, இதோ போறேன்.
4: விவசாயிகளும் மண் வளத்தை வந்து மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் தங்களுடைய மண்ணை வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மண் பரிசோதனை நிலையங்களை கொண்டு போய் கொடுத்து மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில வந்து உரங்களை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மண்ணுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல சத்துக்கள் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க எளிதில அறிந்துட முடியும். இந்த மண் பரிசோதனை செய்யும் போது மண்ணுல அமிலத்தன்மையா இருக்கா கலர் தன்மையா இருக்குங்கிறத கூற முடியும். அதே மாதிரி மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அளவு எவ்வளவு இருக்கு, அதன் பிறகு நீங்க வந்து எவ்வளவு வந்து உரம் போடலாம் அப்படிங்கிற பரிந்துரையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதனால எல்லா விவசாயிகளையும் மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில உரம் இடணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரசாயன உரங்களை முடிஞ்ச அளவு குறைஞ்சிட்டு இயற்கை உரங்களான மண்புழு உரம், உயிரி உரம், பசுந்தல் உரப்பயிர்கள் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை மேம்படுத்தணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். மண் பரிசோதனை நம்ம வந்து செய்யும் போது மண்ணுல இருக்கக்கூடிய அந்த அமிலக்காரத்தன்மை எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம வந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். மண்ணோட அமிலக்காரத்தன்மை வந்து நடுநிலை அப்படிங்கறது 6.5 to 8.5 வரைக்கும் இருக்கணும். இந்த 6.5 கீழே போச்சுன்னா அது வந்து அமில மண்ணு சொல்லுவோம். அதே மாதிரி 8.5 மேல போச்சுன்னா அது வந்து கலர் மண்ணு சொல்லுவோம். அந்த கலர் மண் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மண்ணை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஜிப்சம் நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கலர் மண்ணை வந்து குறைச்சி நடுநிலைக்கு கொண்டு வரலாம். அதனால எல்லாருமே வந்து நீங்க அந்த மண் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட வயல்ல வந்து அந்த அமிலக்காரத்தன்மை எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க வந்து பாக்கணும். அடுத்தது வந்து மண்ணுல இருக்க உப்பு தன்மை, இத வந்து மின்கடத்து திறன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு பயிர் வளர்ச்சிக்கு வந்து உப்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும். போனோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட மண்ணுல வந்து பயிரோட விளைச்சல் வந்து கம்மியாகும். இப்ப வந்து நம்ம வந்து தொடர்ந்து ரசாயன உரம் போட்டுட்டே இருக்கிறதுனாலயோ பூச்சி மருந்துகள் அடிக்கிறதுனாலயோ அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீர் பாய்ச்சும் போது சரியான வடிகால் வசதி செய்யாதனாலயோ மண்ணுல வந்து உப்பு வந்து தேங்கி தேங்கி தான் நம்மளோட மண்ணு வந்து உப்பு மண்ணா மாறுது. அதை நீங்க வந்து கட்டுப்படுத்த மண்ணுல வந்து பசுந்தால் உரப்பயிர்கள், பசுந்தலை பயிர்களை நீங்க வந்து பயிர் செய்யணும். ரசாயன உரங்களை முடிஞ்ச அளவு குறைச்சிட்டு இயற்கை உரங்களை நீங்க வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த உப்போட தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மண் பரிசோதனை அடிப்படையில எவ்வளவு நீங்க வந்து உரம் போடணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மண்வள அட்டை மாதிரி கொடுப்போம். அந்த மண்வள அட்டையில அந்த மண்ணோட எல்லா தன்மையுமே உங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம எழுதி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அடுத்த பயிருக்கு நீங்க எவ்வளவு வந்து உரம் போடணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து எழுதி கொடுப்போம். இதை பயன்படுத்தி நீங்க வந்து உரம் போட்டீங்கன்னா போதும். இது மட்டும் இல்லாம மண்வளத்தை மேம்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பூச்சி மருந்துகளை பயன்படுத்தாம நோய் மருந்துகளை பயன்படுத்தாம இருங்க. அதுக்குமே வந்து இப்பெல்லாம் வந்து உயிரியல் எதிர்காரணிகள் நுண்ணுயிரிகள் மூலமாவே நீங்க வந்து நோயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலஸ், இது வந்து ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்த நுண்ணுயிரி. இது வந்து பயிர்கள ஏற்படக்கூடிய பாக்டீரியல் நோய்கள், இலைப்புலி நோய், இலைக்கருகள் நோய், இந்த வாடல் நோய், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வந்து பேசிலஸ் சப்டிலஸ் பயன்படுத்தலாம். இது வந்து விதை நேர்த்தியா பயன்படுத்தணும்னா

0: ஒரு கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் என்ற அளவுல நீங்க கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்து பிறகு வந்து விதைக்கும் போது உங்களுக்கு அந்த நோய் வராம பாதுகாக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தொழு உரத்தோட கலந்தும் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ பேசிலஸ் அப்படிலஸ 100 கிலோ தொழு உரத்தோட கலந்து கடைசி உழவுக்கு முன்னாடி வயல் ஃபுல்லா தூவிட்டு பிறகு வந்து உழவு செய்து நீங்க வந்து விதைக்கலாம். இல்லைன்னாலும் நீங்க வந்து இலைவடி தெளிப்பா வந்து செய்யறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் பேசிலஸ் அப்படிலஸ கலந்து நீங்க இலைவடி தெளிப்பா இலையின் மேல தெளிக்கும் போது உங்களுக்கு அந்த பாக்டீரியல் நோய்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி. இது வந்து ஒரு பூஞ்சாணம். இது வந்து பயிர்களை ஏற்படக்கூடிய வேரழுகள், வேர்க்கரையான், அந்த வேர் வாடல் இந்த மாதிரி நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது வந்து எல்லா பயிருக்குமே பயன்படுத்திக்கலாம். விதை நேர்த்தியா பயன்படுத்தணும்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவுல நீங்க வந்து அந்த விதையின் மேல வந்து போட்டு நல்லா கலந்து அதன் பிறகு வந்து நீங்க வந்து விதைக்கணும். அதே மாதிரி தொழு உரத்தோட போடணும்னா 1 கிலோ விதைக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 கிலோ ட்ரைகோடர்மா விரிடிய மக்கிய தொழுவரத்தோட கலந்து வயல் ஃபுல்லா தூவி விட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து பயிரை வந்து நடவு தொடங்கலாம். இப்ப கடலில் எல்லாம் இந்த வேர்க்கரையான் பிரச்சனை, வேரழுகள் பிரச்சனை நிறைய இருக்கும். அதனால செடிகள் வந்து அப்பப்போ இறந்துட்டே இருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா இந்த ட்ரைகோடர்மா விரடிய பயன்படுத்தணும். இதை வந்து நீங்க வந்து குப்பை எருவுலையோ இல்ல வந்து விதை நேர்த்தியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த வேர்க்கரையான் பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள ஏற்படக்கூடிய நோய் மெட்டாரிசம் அனிசோஃபைலே. இது வந்து பயிர்கள ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நமக்கு மக்காச்சோளத்துல இப்போ அந்த படைப்புழுன்னு சொல்லுவாங்க, அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க இந்த மெட்டாரிசம் அனிசோஃபைலே அப்படிங்கிற நுண்ணுயிரிய கலந்து மக்கிய உரத்தோட வயல்ல போடும் போது உங்களுக்கு அந்த படைப்புழு பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பேசிலஸ் துருஞ்சென்சி. இது வந்து பாத்தீங்கன்னா காய் புழுக்கள், புழுக்கள் இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. கத்திரியில அதிக அளவுல வந்து நமக்கு வந்து அந்த காய் புழுக்கள்னால பாதிப்பு ஏற்படும். இதனை கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் துருஞ்சென்சி அப்படிங்கிற பாக்டீரியாவை வந்து நீங்க வந்து 1/2 கிலோ வெள்ளத்துல 1 கிலோவையும் நல்லா கரைச்சிட்டு 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு அந்த காய்ப்புழு பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இதே மாதிரி நமக்கு வந்து அந்த பூச்சி நோய்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனைத்து நுண்ணுயிரிகளும் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம வேப்ப எண்ணெய், நீங்க எந்த அளவுக்கு வேப்பெண்ணெய் கிடைக்குதோ அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய்னால உங்களுக்கு அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரசாயனமே தேவைப்படுறதில்ல. நீங்க ஒரு பயிரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்குமே இயற்கை முறையில நீங்க பயிர் செய்து உங்களோட மண்ணை வந்து நல்ல வளமுள்ளதா மாற்றுறதுக்கு எளிதா இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய பயன்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள்னா பயிரோட ஒரு 25-35 அந்த மாதிரி 10 நாள் இடைவெளியில நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு பயிருக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைக்கும். பஞ்சகாவியா, அமித கரைசல், தேமூர் கரைசல், மீன் அமினோமிலம், ஜீவாமிரதம், இது போன இயற்கையான வளர்ச்சி ஊக்கிகளை நீங்க நிறைய வயல்ல போடும் போது உங்களுக்கு வயல் வந்து நல்ல வளம் உள்ளதா மாறும். நன்றி.
1: உமாக்கா, மண்வள மேலாண்மை பத்தி பேசி முடிச்ச அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட உதவியாளர் எஸ் அறிவிச்செல்வி அவங்க உயிர் உரங்களான ரைசோபியம், அசோட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, சூடமோனஸ் இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தினோம்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமாகவும் இருக்கும், நல்ல வளமான மண்ணும் உற்பத்தி ஆகும்.
2: ஆமா பொங்குடி, வளர்ச்சி ஊக்கியா கூட பஞ்சகவ்யா, மீன் அமிலம் இதை தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தினாலே மண் வளத்தையும் அதிகரிக்கலாம், மகசூலையும் அதிகரிக்கலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மண் பரிசோதனையோட முக்கியத்துவமும் மண் வள அட்டையோட பயன்பாடு என்னன்னு நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த நிகழ்ச்சியை கேட்டதால நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா.
2: கரெக்டா சொன்ன பூங்குடி.
1: உமாக்கா கோச்சிக்க மாட்டீங்கள? நான் ஒன்னு கேக்கட்டுமா?
2: என்ன பூங்குடி, நிகழ்ச்சியில ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு?
1: அதெல்லாம் இல்லக்கா, எனக்கு ஒரு 2 முறுக்கு தாங்கல. நீங்க கொடுத்த முறுக்கு டேஸ்டா இருந்துச்சா? நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேனா, எங்க அம்மா கிட்டயும் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொல்லலாம்னு கேக்குறேன். ஒரு சாம்பிளுக்கு தான்
2: பூங்குடி. சுட்டதே அரவாளி முறுக்கு தான், அதை ஃபுல்லா நீயே காலி பண்ணிட்ட, அப்புறம் எப்படி பூங்குடி இருக்கும்?
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
1: ஏன் சுபாக்கா கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
4: உங்ககிட்ட சந்தேகம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். கேளு பூங்குடி.
1: நம்ம விவசாயிகளுக்காக 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசால.
4: அட ஆமா, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்களே, அதான் பூங்குடி, PMFBY அந்த ஸ்கீமு தான்.
1: அதே ஸ்கீம் தான்.

0: அதுல என்ன உனக்கு சந்தேகம்?
1: சுபாக்கா சுபாக்கா, கோச்சிக்காம அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட நீங்க சொல்றதை கேட்டுட்டு போய் சொல்லணும்ல.
0: ஓ அப்படியா, இதோ சொல்லிட்டா போச்சு. பூங்கொடி, இந்த திட்டத்தோட நோக்கம் இயற்கை பேரிடர்கள், பூச்சி நோய் இதோட தாக்கத்தினால பயிர் சேதம் அடையும் போது விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்ப வழங்குறது, விவசாயிகளோட வருமானத்தை உறுதி செய்யறது. எப்படின்னா இழப்பு ஏற்படுற காலங்கள்ல விவசாயிகளோட வருமானத்தை சீரா அமைக்கிறது.
1: அப்படியாக்கா?
0: ஆமா பூங்கொடி, நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, அதாவது செயற்கைக்கோள், ட்ரோன்கள், அப்புறம் ஸ்மார்ட் போன்கள் மூலம் பயிர் சேதத்தை துல்லியமா கணிச்சு விரைவா இழப்பீடு வழங்குறது.
1: இதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமாக்கா நம்ம?
0: ஆமா பூங்கொடி, விவசாயிகள்ட்ட இருந்து மிக குறைந்த அளவுல பிரீமியம் தொகை எடுக்கிறாங்க, மீதம் உள்ள பெரும்பகுதிய மத்திய மற்றும் மாநில அரசுகளே மானியமா வழங்குறாங்க. இப்ப கரீஃப் பயிர்களான நெல்லு, சோளம் இதுக்கெல்லாம் 2% பிரீமியம் செலுத்தினா போதும். இதே ரபி பயிர் இருக்குல்ல, கோதுமை பயிர் வகைங்க, இதுக்கு 1.5%, தோட்டக்கலை பயிர்கள்னா 5% பிரீமியம் செலுத்தணும்.
1: சரிக்கா, இந்த திட்டம் எதுக்கெல்லாம் காப்பீடு தருவாங்க?
0: அதாவது பூங்கொடி, விதைக்க முடியாத நிலை, அதாவது மோசமான வானிலை காரணமா பயிர் விதைக்கவோ அல்லது நடவு செய்ய முடியாமையே போனா அப்ப கிடைக்கும், இல்லினா வளரும் பயிர் சேதம், இந்த வறட்சி, புயலு, வெள்ளம், பூச்சி நோய் தாக்குதல் இதனால பயிர் சேதம் அடைஞ்சா கிடைக்கும். அப்புறம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு, அதாவது அறுவடை செஞ்சு களத்துல காய வைக்கப்பட்டுள்ள பயிருங்க 14 நாளுக்குள்ள புயல் அல்லது ஆலங்கட்டி மழையால சேதம் அடைஞ்சா அப்பவும் கிடைக்கும்.
1: சுபாக்கா, ரொம்பவே பயனுள்ள தகவலை சொல்லிட்டு வரீங்க. இந்த திட்டத்துல நான் சேரணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போகணும் நானு?
0: ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகலு, நில ஆவணங்கள், அதான் இந்த பட்டா சிட்டா அடங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது பயிர் சாகுபடி சான்றிதழ், இது கிராம நிர்வாக அலுவலரால வழங்குவாங்க, அதை வாங்கிக்க பூங்கொடி. குத்தகை நிலமா இருந்தா குத்தகை ஒப்பந்த பத்திரம் இது இருந்தாலே போதும் பூங்கொடி. இன்னொன்னு சொல்றேன் பாரு, இத பொது சேவை மையங்கள், வர்த்தக வங்கி, கூட்டுறவு சங்கங்க, அப்படி இல்லினா இந்த PMFBY இணையதளம், இதன் வழியா நேரடியா விண்ணப்பிக்கலாம்.
1: பரவாயில்ல சுபாக்கா, உங்க மூலயமா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட கேட்டாங்க பாருங்க, இந்த திட்டத்தை பத்தி அவங்க கிட்ட போய் உடனே போய் சொல்லிட்டு வரேன், இருங்க.
0: அது சரி, யார் உன்கிட்ட கேட்டது இத பத்தி?
1: வேற யாரு, நம்ம செல்வி அக்கா தான்.
0: பூங்கொடி, அதுக்கு நீ அக்காவையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்கலாம்.
2: கேட்டது பண்ணை செய்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சியில் பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆர் ஆறுமுகம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 4 மணிக்கு உலாவரும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் போதனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். நாளை 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பணம் ஈட்டும் தென்னை நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டப்பாடி ஏ துரைராஜ் அவர்களுடன் நேர்முகம். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாளுவதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள்

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. அப்படியே மாலை நேரத்தை கடந்து நம்ம இரவு நேரத்துக்குள்ளடி உள்ளே போகும்போது ஒரு இனிமையான ராகம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்க போகுது உங்கள் காரை எக்ஸ்பிரஸ் காரை எஃப்எம் 100.3. அப்படிப்பட்ட ராகத்தை நீங்களே கேட்டால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் பண்பலை 100.3 கேட்டு ரசிக்கலாம் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனலிலும் இருக்கோம். காற்றில் வருங்கான நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா 0-4-3-6-8 இது வந்து காரைக்காலோடைய கோடு நம்பர். இந்த கோடு நம்பரோடு சேர்த்து 2-3-1-2-3-1 மற்றும் ஒரு எண் 2-9-9-4-8-0 மற்றும் ஒரு எண் 2-9-9-5-8-0. அலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னா 9-5-6-6-4-2-7-2-3-1. என்னப்பா இது, இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, அதே சமயத்தில் போஸ்ட் போடுவாங்களே, அதில் ஒரு கொஸ்டின் கூட கேட்பாங்க, மணி 8 இன்னும் போடலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க, மொபைல் ஃபோன் லாக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு வால்பேப்பர் தெரியும் இல்லையா, அந்த வால்பேப்பர் என்ன அதுதான் இன்றைக்கி கேட்குறோம், அதை தான் இப்போ போஸ்ட் பண்ணவும் போகிறேன். கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் வால்பேப்பர் என்ன, அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது கமெண்ட்ஸில் கொடுக்கலாம், நேரடி நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடலும் கேட்கலாம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் வந்திருக்காங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஜோதி அண்ணப்பன் பட்டிலேருந்து சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். சார் சாப்பிட்டாச்சா?
1: இல்லை சார், இட்லி ஊற்றிருக்கு சார்.
0: அப்படியா, இட்லி வெந்துருச்சா இல்லையா?
1: என்ன
0: பாட்டு?
1: நன்றி.

0: நமது பண்பலையின் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலி விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தாரிப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவார் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதா நிகழ்ச்சி. எட்டு மணி 11 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கே வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: பாலசுப்ரமணியன், செம்மனார் கோயில் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, செம்மனார் கோயில் பாலசுப்ரமணியன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ரோசாபூர் ரோஜா இல்லாத மாமா.
0: எங்க மல்லிகைப்பூர் அதிகமா இருக்கு.
3: சரி,
0: பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி
3: சார். நன்றி.

0: பாலசுப்ரமணியன் செம்மனார் கோயில் இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, செம்மனார் கோயில் பாலசுப்ரமணியன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: ரோசாப்பூர் ரோஜா இல்லாத மாமா
1: சார். எங்க மல்லிகைப்பூர் ரேட் தான் அதிகமா இருக்கு.
0: ஆமாம் சார், ஆமாம்.
1: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி, நன்றி
0: சார், நன்றி சார்.

0: பாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா.
1: எதுக்கு நான் சின்ன பிள்ளைன்னா பச்சை பிள்ளைன்னா வாசப்பிள்ளை மதி மறந்து வாங்கி.

0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, இந்த பாடல்லாம் எப்பெல்லாம் கடைசி எப்பெல்லாம் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி பாடல்லாம் நீங்க? மெலோடி சாங் ரொம்ப பிடிக்குமா இப்போ உங்களுக்கு? சரி, இப்போ கேட்கலாம், ஆனால் விளம்பர இடைவெளிக்கு பிறகு, பரவாயில்லையா? சரி, நன்றி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காட்டில் வருங்கான நிகழ்ச்சியில அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநள்ளாறுல இருந்து செந்தாமரை பேசுறேன்.
0: திருநள்ளாறுல இருந்து செந்தாமரை அம்மா.

0: ஒரு 32 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் அப்படிங்க ஒரு நேயர் வந்திருக்காரு, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் மட்டம் திப்பிராஜபுரம் குப்பசாமி சார். பூந்தோட்ட கால் பகாரம் படத்துல இருந்து எனி சாங் கேட்டுருங்க சார்.
0: எந்த பாட்டு வந்தாலும்?
1: ஆமா சார்,
0: எல்லா பாட்டும் கேட்பீங்களா அந்த படத்துல?
1: ஆமா, சூப்பரா.
0: முதல் முறையா?
1: நிறைய பாத்துருக்கேன்
0: சார். நிறைய பாத்திருப்பீங்க. எங்க முதல் முறையா பாத்தீங்க? முதல் முறையா அந்த திரைப்படம் எங்க பாத்தீங்க? வருது கேளுங்க. பாராமல் பார்த்தேன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காட்டில் உடம்பான நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர அறிஞர் வந்திருக்காங்க, கேட்கலாம் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: பெருஞ்சேரி ஜார்ஜி.
2: சொல்லுங்க ஜார்ஜி சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு நாடோடி சென்றல் என்ற படத்துல மணியே மணி குயிலே மாலையிடும் கதிரழகே என்ற பாடலை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சார்.
2: உங்களுக்கு
3: வணக்கம்.
2: உங்களுக்கு உங்களுக்கு சேர்த்தான். சரி, பாட்டு கேட்கலாம். நம்ம ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு உங்க பாட்டு கேட்கலாம். சரிங்களா?
3: நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றி. ஆமாங்க, இந்த ஃபேஸ்புக்கில் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம படிச்சிடலாம். காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய தம்பி மகள் ஷாலினி ரியாவோட ஃபோட்டோ, இங்கே முதலாளி பொண்ணு சுபகீர்த்தியோட ஃபோட்டோ, ரெண்டு பேரையும் நான் பிரித்து பார்க்க மாட்டேன் என்று தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது வாழ்பேப்பர் பெருமாள் அம்மன் கை அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு முன்பு சினிமா ஹீரோயின்னு, திருமணத்துக்கு பிறகு எங்களது ஜோடி ஃபோட்டோ, ஆனால் இப்பொழுது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், இனிய வணக்கத்தோட இரவு வணக்கம். ஒரு குழந்தை படம், என் மன அமைதிப்படுத்தக்கூடிய படம், எனக்கு கோபம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கணபுரம் ஆனந்த், நானும் என் மனைவியும் உள்ள ஃபோட்டோ தான் சார் இருக்கும். அந்த ஃபோட்டோவையும் அவங்க போட்டிருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீனில் நானும் என் பையனும், லாக் ஸ்க்ரீனில் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலக்கொட்டுச்செல்லிலேருந்து மீனா சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் அப்படின்னா, ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனிமொழி இவங்க என்ன சொல்லிக்காங்க, என்னுடைய பிள்ளைகள் கதிரவன் சுமிதா இரண்டு பேருடைய ஃபோட்டோவும் என்னுடைய கைபேசி வால்பேப்பரில் வைத்திருப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சேரி நிஷாம் ஹலின் வந்து இனிய இரவு வணக்கத்தோடு சொல்லியிருக்காங்க, அவங்க எதுவும் சொல்லலை. இரண்டு மகள்களின் புகைப்படம் உயிரியல் பூங்காவில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி அவங்க ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. எனது வால்பேப்பர் தாய் தந்தை புகைப்படம் இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது கைபேசியில் வால்பேப்பர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அனைத்தும் என்னுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் மேல ஓடுதலை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனது செல்ஃபோனில் ஃபேமிலி ஃபோட்டோ வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ரேவதிகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. ரெண்ணு மட்டும்தான் ரேணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரி சுமதி பாபா சொல்லியிருக்காங்க. அது சரியாக எனக்கு ஸ்பெல்லிங் புரியல எனக்கு. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, என் குழந்தைகள் புகைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பக்கத்தில் என் மூன்று குழந்தை செல்வங்கள், லாக் ஸ்க்ரீனில் என் அன்பு பேத்தி சஹானா குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியின் மேடு வன்னை கணேசன், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எனது வால்பேப்பர் என் மகன், என் கணவர் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கத்தோட கத்திரிப்படம் பாக்யராஜ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய மொபைல் ஃபோனில் இல்லை, என்னுடைய மகள் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னை தாசன் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பழங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர், எங்கள் ஃபேமிலியில் உள்ள நாலு பேரோட ஃபோட்டோ, என் பொண்ணு, என் பையன், ஹஸ்பண்ட், நான் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. பழங்காட்டங்குடி அனுஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இணைய இரவு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என் மொபைலில் உள்ளது எனது மனைவி, என் மகள் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கண்ணன் பேரத்தன் சொல்லியிருக்காங்க. இணைய இரவு வணக்கத்தோட கடம்பூடு வாழ்வசி நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய இரவு வணக்கம் தான் சொல்லியிருக்காங்க. நாகை அகரவரத்தூர் ஹரி, எனது மொபைல் வால்பேப்பர் சிவன் இமேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், மேமாத்தூர் அமுதாசேகர், எனது செல்ஃபோனில் ஒரு பொம்மை படம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என் மகன் அரவிந்த் பேத்தி யாழிசை ஃபோட்டோ தான் வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் குலதெய்வம் தான் எங்களுடைய வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சுருட்டி அருகில் உள்ள துவைமேல் அழகர் சுவாமி அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரத்தை சொல்லியிருக்காங்க. என்னுடைய இரண்டு மகள்கள் புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மணக்குடியில் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரவு வணக்கத்தோட என்ன போங்க இப்படி கேட்டுவிட்டீங்களே, எங்கள் வீட்டில் சின்ன நாய்க்குட்டி இருக்குது, அதோடய ஃபோட்டோ பெயர் சீமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கத்தோட இரண்டு மகள் போட்டோ தான் வால்பேப்பராக வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு இளங்கனி நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காங்க. அது செல்வகுமார் அந்த போட்டோவை அமைச்சிருக்கிறாரு, அதை வந்து வால்பேப்பரை அனுப்பியிருக்கிறாரு. புஷ்பவனம் விஸ்வநாதன் அவங்க என்ன சொல்ல, நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வாழ்வளித்த என் அக்கா இரா தில்லை நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று என்னோட அவர் இல்லை இருந்தாலும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தில்லை சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. மை ஃபோட்டோ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு காட்டூர் சிவகுமார், கருணாநிதி வீரவன் நல்லகுமார்லேருந்து அவரோட ஃபோட்டோவை போட்டு

0: வச்சிருக்கிறாரு. தமிழ் கடவுள் போட்டோ தான் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தர் சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சி ஃபாத்திமா அஸ்மில் அப்துல்லா இறைவனுக்கு நன்றி சொல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நச்சிப்பிள்ளை அவங்க வந்து நிறைவிலேருந்து சொல்லியிருக்காங்க, நிறைவில் சொல்லி அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் வால்பேப்பரில் புஷ்பன் குப்புசாமி ஃபோட்டோ இத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேரலும் கா சந்தோஷ்குமார் அவங்க வந்து இணைய இரவு வணக்கத்தோட என்னுடைய மொபைல் ஃபோனில் எப்பொழுதும் நான் வைத்திருப்பது கடவுள் வால்பேப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பட்டிலிருந்து வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோ வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கத்தோட டிஆர் பட்டினம் நளினி சங்கர் எனது ஃபோனில் எனது மகன்கள் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க. ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. நம்மளுக்கு காரைக்கால் பண்பலை நூறுபடி போட்டு நிகழ்ச்சியை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இப்போ வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம். அப்படி நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும், அந்த போஸ்டரில் உங்கள் மொபைல் ஃபோன் வால்பேப்பர் என்ன அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நேரில் நிகழ்ச்சியில் வந்து பாடலும் கேட்கலாம். இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்கீங்க, என் பாட்டு எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்கார் பெருஞ்சர் ஜாஸ். அவருக்கான பாடல் இது.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3 காற்றில் வரும் காலம். பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 8:40. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: நாலு
2: வேதபதி
3: செல்வமணி.
2: செல்வமணி, சாப்பிட்டீங்களா இப்போ?
3: இல்லை சார்.
2: ஏன், மணி ஆயிட்டேன். எனக்கு பசி கிளம்பிடும். சரி, பரவாயில்ல. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்? ஏதாச்சும் காரணம் அப்படி ஏதாச்சும் இருக்கா?
3: அது
2: ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்கு, அந்த பாட்டு, அதெல்லாம் பிடிக்கும்.
3: ஆமாம் சார்.
2: இந்த மியூசிக் பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஆ, பிடிக்கும்
2: சார்.

0: 8:46 காற்றி வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், அடிக்கடி இந்த ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது நீங்க தானே?
1: என்ன
0: பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: பாண்டியன்
0: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு, சரிங்களா? சரி, இப்ப போஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சா? ஓஹோ, நானும்
1: படிச்சிட்டேன்.
0: அதுக்கப்புறம் தான் இப்ப லைன் பிடிச்சி வந்திருக்கீங்க. சரி, விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சசிகலா தியாகராஜன் அம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தெம்மாங்கு பாட்டுக்காரன் படத்துல இருந்து மனசு போல அந்த பாடல் கொடுங்க சார்.
0: அடுத்து முடிப்பீங்கன்னு பார்த்தா சொல்லவே இல்லையா, நம்ம மனசு நிறுத்திட்டீங்க.
1: பாடல்
0: கேக்குறாங்க நம்ம நேயர்கள், கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, கமெண்ட்ஸ் படிச்சுட்டு பாடல் கேக்கலாம்.

இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து என்ன போஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்கள் மொபைல் ஃபோன் வால்பேப்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் வட்டம் காலச்சேரி மணிமாறன் விநாயகர் படம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது குழந்தைகள் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கூர் செல்லராஜா சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் அங்கேயர்கண்ணி செந்தில்குமரன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோனில் வால்பேப்பர் வந்து இறையும் இசையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் இளையராஜா அவர்களையும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரு கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதாவது சிவனும் இளையராஜா இருக்கிற மாதிரி, அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறையும் இசையும் சேர்த்து அந்த வால்பேப்பரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னப்பன்பேட்டை எஸ் சதீஷ்குமார், எனது மகளின் புகைப்படம் எஸ் ஹரிணி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகளோட ஃபோட்டோவுமே கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. முன்னாடி கண்ணில் சாய்பாபா புகைப்படம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் இருந்தது, இப்போது வாட்ஸ்அப்பில் மட்டும் தமிழ் சுரபி எஃப்எம் என்று மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. எங்கள் குடும்ப படம் அப்படின்னு சொல்லிட்டு நிரவி கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிய இரவு வணக்கம் சார், என்னோடய மொபைல் ஃபோன் வால்பேப்பர் எப்பொழுதும் சிந்தனையை தூண்டும் நல்ல கருத்துக்களை வைத்திருப்பேன் அப்படின்னு பவித்ரமாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கைபேசியில் என் தங்கை பையன் விஷால் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவும் கூட அவங்க காமிச்சிருக்காங்க. இதுமாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அதுமாதிரி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கணும், ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா, எங்களுடைய காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் அப்படிங்கிற சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நேயர் கேட்ட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சுகளுக்கும் நன்றி. அதேமாரி உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் போஸ்டரில் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 51 கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 51 கமெண்ட்ஸ் படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறத கேட்டீங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு நன்றி. இன்னும் சில நொடிகள் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி. நம்மளுடைய பண்பலையோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கோம்.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: காவேரி நதியில் ராஜஹம்சத்தைப் போல் அலங்கரித்த சிங்கார படகில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து ராணியும் குழந்தைகளும் உல்லாசப் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். கான வித்தையில் தேர்ந்தவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சுந்தர சோழர் கான இன்பத்தில் மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார். திடீரென்று ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை கேட்டு கண்விழித்து பார்த்தார். குழந்தையைக் காணுமே, அருள்மொழியைக் காணுமே என்று பல குரல்கள் முறையிட்டன. சுந்தர சோழர் பரபரப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். காவேரியின் வெள்ளத்தில் அவருடைய செல்வக் குழந்தையான அருள்மொழியை யாரோ ஒரு ஸ்திரீ கையினால் பிடித்து கொண்டு தண்ணீரில் அமுக்கி கொல்ல முயன்று கொண்டிருந்தாள். சொல்ல முடியாத பயங்கரத்தை அடைந்த சுந்தர சோழர் காவேரி வெள்ளத்தில் குதிக்க எண்ணினார். அந்த சமயம் அந்த ஸ்திரீயின் முகம் அவருக்கு தெரிந்தது. அது விகாரத்தை அடைந்த மந்தாகினியின் முகம் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவருடைய உடல் ஜீவசக்தியற்ற ஜடப்பொருளைப் போல ஆயிற்று. தண்ணீரில் குதிக்கப் போனவர் படகிலேயே தடாலென்று விழுந்தார். படகிலே விழுந்த அதிர்ச்சியினாலோதானோ என்னமோ சுந்தர சோழர் துயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார். புயல் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அந்த வேளையில் அவருடைய தேகமெல்லாம் வியர்த்திருந்தது. இவ்வளவு நேரமும் கண்ட தோற்றங்கள் எல்லாம் கனவில் கண்டவை என்பதை உணர்ந்தபோது அவருடைய நெஞ்சிலிருந்து ஒரு பெரும் பாரத்தை எடுத்தது போன்ற ஆறுதல் ஏற்பட்டது. எதிரே பார்த்தார். அறையில் ஒருவரும் இருக்கவில்லை. தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தாம் தூங்கிவிட்டபடியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலும். கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார். சற்று போகட்டும், கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார். அப்போது மேல் மச்சிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம் கேட்டது. அது என்னவாயிருக்கும்? முகத்தை சிறிதளவு திருப்பி சப்தம் வந்த திக்கை நோக்கினார். மேல் மச்சில் தூணை பிடித்து கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவது போல தோன்றியது. சுந்தர சோழர் மிக்க வியப்படைந்தார். மேன்மாடத்திலிருந்து அவ்வாறு தூண்களின் விளிம்பின் வழியாக யார் இறங்கி வருகிறது? எதற்காக வரவேண்டும்? இத்தனை நேரம் கண்ட குழப்பமான கனவுகள் நினைவு வந்தன. இதுவும் கனவிலே காணும் தோற்றமா? இன்னும் தாம் தூக்கத்திலிருந்து நன்றாக விழித்துக் கொள்ளவில்லையா? இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சுந்தர சோழர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நிமிஷ நேரம் அவ்வாறு இருந்துவிட்டு கண்களை நன்றாக திறந்து அந்த உருவம் இறங்கிய திக்கை பார்த்தார். அங்கே இப்போது ஒன்றுமில்லை. ஆஹா, அந்த தோற்றம் வெறும் பிரமையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் உறங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டார். முதன் மந்திரியும் அவருடைய சீடனும் இனிய குரலில் பாடிய தியாக விடங்கரின் மகளும் தாம் தூங்கிய பிறகு போய்விட்டார்கள் போலும். மலையமான் மகளும் தாதிமார்களும் வழக்கம் போல அடுத்த அறையில் காத்திருக்கின்றார்கள் போலும். குந்தவையை குறித்து தாம் முந்தன் மந்திரியிடம் குறை கூறியதை சக்கரவர்த்தி நினைத்து கொண்டு சிறிது வருத்தப்பட்டார். குந்தவை இணையற்ற அறிவும் முன்யோசனையும் படைத்தவள். ராஜ்யத்திலே குழப்பம் ஏற்படாமலிருக்கும் பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில் இருக்கச் செய்திருக்கிறாள். அதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டது தம்முடைய தவறு. தமது அறிவு சரியான நிலையில் இல்லை என்பது சில காலமாக சுந்தர சோழருக்கே தெரிந்திருந்தது. பின்னே இளைய பிராட்டியின் பேரில் கோபித்துக் கொள்வதில் என்ன பயன்? எதையும் அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது. இப்போது முக்கியமாகச் செய்ய வேண்டியது நாகப்பட்டினத்திலிருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது. கடவுளே, புயலினால் அவனுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே. உடன் குந்தவையிடம் அதை பற்றி கேட்க வேண்டும். பக்கத்து அறையில் இருப்பவர்களை அழைப்பதற்காக சுந்தர சோழர் கையை தட்ட எண்ணினார். ஆனால் இது என்ன? தம்முடைய தலைமாட்டில் யாரோ நடமாடுவது போல தோன்றுகிறதே. ஆனால் காலடி சுத்தம் மிக மெதுவாக, பூனை புலி முதலிய மிருகங்கள் நடமாடுவது போல கேட்கிறது. யாராக இருக்கும்? ஒருவேளை மலையமான் மகளா? தம் குமாரியா? தாதி பெண்ணா? தமது உறக்கத்தை கலைக்கக்கூடாது என்று அவ்வளவு மெதுவாக அவர்கள் நடக்கிறார்களா?
2: யாரது
1: என்று மெதுவான குரலில் சுந்தர சோழர் கேட்டார். அதற்கு பதிலில்லை.
2: யாரது? இப்படி எதிரே வா
1: என்று சற்று உரத்த குரலில் கூறினார். அதற்கும் மறுமொழி இல்லை. சுந்தர சோழருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. அது அவருக்கு குழப்பத்தையும் திகிலையும் உண்டாக்கியது. ஒருவேளை அவளாக இருக்குமோ? அவளுடைய ஆவியாக இருக்குமோ? கனவிலே தோன்றிய கிராதகி இப்போது நேரிலும் வந்து விட்டாளா? நள்ளிரவில் அல்லவா ஆடை ஆபரண பூஷிதையாக முன்மாலையிலேயே வந்து விட்டாளா? அல்லது ஒருவேளை நள்ளிரவு ஆகிவிட்டதா? அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமோ? அதனாலேதான் ஒருவேளை மலையமான் மகளும் தம் குமாரியும் இங்கே இல்லையோ? தாதி பெண்களும் தூங்கிவிட்டார்களோ? ஐயோ, அவர்கள் ஏன் என்னை தனியாக விட்டு விட்டு போனார்கள்? அந்த பாதகி கரையர் மகளாக இருந்தால் என்னை லேசில் விடமாட்டார்.

0: மாட்டாளே. உள்ளம் குமுறி வெறிகொள்ளும் வரையில் போக மாட்டாளோ? அடிப்பாவி, உண்மையில் நீயாக இருந்தால் என் முன்னால் வந்து தொலை. என்னை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்து விட்டு போ. ஏன் பார்க்க முடியாதபடி தலைமாட்டில் உலாவி என் பிராணனை வாங்குகிறாய்? முன்னால் வா. இரத்த பலி கேட்பதற்காக வந்திருக்கிறாயா? வா வா. நீதான் மடியில் கத்தி வைத்திருப்பாயே. புலி கரடிகளை கொன்ற அதே கத்தியினால் என்னையும் கொன்றுவிட்டு போய்விடு. என் மக்களை மட்டும் ஒன்றும் செய்யாதே. நான் செய்த குற்றத்துக்காக அவர்களை பழிவாங்காதே. அவர்கள் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை அடி. நான் தான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி கடலில் விழுந்து சாகும்படி நானா சொன்னேன்? நீயே செய்த அந்த கோரமான காரியத்துக்கு என்னை எதற்காக வதைக்கிறாய்? சுந்தர சோழர் தம்முடைய தலைமாட்டில் வெகு சமீபத்தில் ஓர் உருவம் வந்து நிற்பதை உணர்ந்தார். திகிலினால் அவருடைய உடம்பு நடுங்கியது. நெஞ்சு மேலே ஏறி தொண்டையை அடைத்துக் கொண்டது. கண்விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அவள்தான் வந்து நிற்கிறாள், சந்தேகமில்லை. அவளுடைய ஆவிதான் வந்து நிற்கிறது. தாம் நினைத்தபடியே கடைசியாக இரத்தப்பழி வாங்குவதற்கு வந்திருக்கிறது. தம் நெஞ்சில் கத்தியால் குத்தி தம்மை கொல்லப் போகிறது, அல்லது வெறும் கைகளினாலேயே தம் தொண்டையை நெறித்து கொல்லப் போகிறதோ என்னவோ. எப்படியாவது அவள் எண்ணம் நிறைவேறட்டும். தாம் இனி உயிர் வாழ்ந்திருப்பதில் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. அந்த பேய் தம்மை பழிவாங்கிவிட்டு போனால் தம் மக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுமல்லவா? இன்னும் சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால் மந்தாகினி பேயின் ஆவி வடிவம் தம் கண்களுக்கு புலனாகும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியது. தலைமாட்டில் அவ்வளவு சமீபத்தில் அந்த உருவம் வந்து நிற்பது போல இருந்தது. அதன் நிழல் கூட அவர் முகத்திலே விழுந்தது போல இருந்தது. ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார். அவ்வளவு தைரியம் வரவில்லை. நான் கண்களை இறுக மூடிக்கொள்ளுகிறேன், அதை செய்வதை விட்டுவிட்டு போகட்டும் என்று தீர்மானித்து கண்களை மூடிக்கொண்டார். சற்று நேரம் அப்படியே இருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல அவர் நெஞ்சில் கூரிய கத்தி இறங்கவும் இல்லை. அவர் தொண்டையை இரண்டு ஆவி வடிவ கைகள் பிடித்து நெரிக்கவும் இல்லை. அந்த உருவம், அவர் தலைமாட்டில் நின்ற உருவம், அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டதாக தோன்றியது. ஆஹா, கரையர் மகள் அவ்வளவு சுலபமாக என்னை விடமாட்டாள். இன்னும் எத்தனை காலம் என்னை உயிரோடு வைத்திருந்து சித்திரவதை செய்ய வேண்டுமோ செய்வாள். இன்றைக்கு என் கண்ணிலே படாமல் திரும்பித் தொலைந்து விட்டால் போலும். சரி சரி, யாரையாவது கூப்பிடலாம். யாராவது இந்த அறைக்குள்ளே வந்தால் இன்னும் இவள் ஒருவேளை இங்கேயே இருந்தாலும் மறைந்து போய் தொலைவாள்.
1: யார் இங்கே? எல்லாரும் இங்கே போறீர்கள்
0: என்று உரத்த குரலில் கூவிக்கொண்டே சுந்தர சோழர் கண்களை திறந்தார். ஆஹா, அவர் எதிரே மஞ்சத்தில் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார்? அவள்தான், சந்தேகமில்லை. அந்த வாய் பேச முடியாத பேய்தான். தலைவிரி கோலமாக நிற்கிறது பேய். அதன் நெற்றியிலே இரத்தம் கொட்டுகிறது. இரத்தப்பழி வாங்க வந்தேன் என்று சொல்லுகிறது போலும். சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறிகுண்டவரைப் போல அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார்.
1: அடி, வாய் பேச முடியாத பேயே, நீ உயிரோடு இருந்த போதும் வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய். இப்பொழுதும் என்னை வதைக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய் சொல்லு. இரத்தப்பழி வாங்க வந்திருந்தால் என்னை பழிவாங்கி விட்டு போ. ஏன் சும்மா நிற்கிறாய்? என் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா? அப்படியானால் சொல்லு. வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் சமிக்கையினாலே சொல்லு. வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே. உன் கண்ணிலே ஏன் கண்ணீர் ததும்புகிறது? ஐயையோ, விம்மி அழுகிறாயா என்ன? என்னால் பொறுக்க முடியவில்லையே. ஏதாவது சொல்லுகிறபடியாயிருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் தொலைத்து போ. போகமாட்டாயா? ஏன் போகமாட்டாய்? என்னை என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகனை, சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமுக்கிக் கொள்ள பார்த்தவள் நீதானே. கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை, இனியும் பலிக்கப் போவதில்லை. அடிப்பாதகி, இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிளக்கிறவள் போல பார்த்து கொண்டிருக்கிறாய்? போ போ. போகமாட்டாயா? போகமாட்டாயா? இதோ உன்னை போகும்படி செய்கிறேன், பார். இப்படி சொல்லிக் கொண்டே சுந்தர சோழர் தமதருகில் கை கட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறதென்று பார்த்தார். பஞ்ச உலோகங்களினால் செய்த அகல் விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போ பேயே போ என்று அலறிக்கொண்டு மந்தாகினி பேயின் முகத்தை குறிப்பார்த்து வீசி எறிந்தார். திருமால் எரிந்த சக்கராயுதத்தைப் போல அந்த தீபம் சுடர்விட்டு எரிந்த வண்ணம் அந்த பெண்ணுருவத்தை நோக்கி பாய்ந்தது. அப்போது சுந்தர சோழர் பேய் என்று கருதிய அந்த பெண் உருவத்தில் வாயிலிருந்து ஓர் ஓலக்குரல் கிளம்பிற்று.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: மனத்தின் மூன்று நிலைகளாக விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணும் கொள்ளப்படுகின்றன. இதனால கனவின் முக்கியத்துவம் எத்தகையதுன்னு தெரியுது. கனவு காணும்போது மூளையின் முன்பகுதி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஓய்வா இருக்குதான், அதாவது சிந்தனை ஆற்றல். ஆனா பார்வை பகுதி அல்லது காட்சி பகுதி விஷுவல் கார்டெக்ஸ் இயங்குதான். இமைக்குள்ள கண்கள் பக்கவாட்டிலையும் மேலும் கீழும் ரொம்ப விரைவா நகரும் போது நினைவுகளின் கலவை சீரற்று இருந்தாலும் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு மனத்திரையில வரும். ஆனா காட்சிகளும் இடங்களும் திடீர் திடீர்னு மாறும். விழிப்பு நிலையில ஏற்பட்ட கவலை, பயம், இதையெல்லாம் உறக்கம் சரி செய்யுதுன்னு சொல்றாங்க. ரேபிட் ஐ மூவ்மெண்ட், சுருக்கமா ரெம், இமைகளுக்குள்ள கண்களின் துரித இயக்க நிலை நரம்பியல் செயற்பாடுகளை சரிபார்க்குதான். இதை எல்லாத்தையும் சுருக்கி பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்துன்னு சுந்தர சோழரின் விசித்திர அனுபவங்களை ஆசிரியர் தமக்கே உரிய பாணியில சொன்னதை கேட்டோம். அமைதியான கடல், படகுல அவரும் பூங்குழலியும், திடீர்னு புயல் வீசுது, உடனே அமைதி, இருள் விலகுது, ஒளி பிறக்குது, களம் மாறுது. படகுல பூங்குழலி இல்லை, இருப்பது மந்தாக்கினி. பூங்குழலி பாடினா இவளால் பேச முடியாது. கடல்ல விழுந்து உயிரை விட்டவ காவேரி வெள்ளத்திலிருந்து வெளிப்பட்டா, குழந்தை அருள்மொழிய கொல்ல பார்த்தா, ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் கட்டின அன்னைக்கு அந்த புறத்துல பெண்களின் மத்தியில ஆவி வடிவத்துல அவனை கொடூரமா உற்று பார்த்தா. அதுக்கப்புறம் சுந்தர சோழரின் சயனாரேக்கே வந்து எச்சரிக்கை செய்தார். இப்போ அவளுடைய நடமாட்டம் ஒருவித வெறித்த நிலைக்கு அவரை கொண்டு போயிட்டது. இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ் 750 ஆண்டுகளுக்கு முன்னால ஈழ வரலாற்றில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கொடூர கொலை பத்தி. சந்தமுக சிவன் என்ற அரசனை அவன் சகோதரன் யசசால கதீசன் நீர் விளையாட்டின் போது சூழ்ச்சியால் கொன்று ஆட்சியை பிடிச்சான். இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பார் சுந்தர சோழர். அதனால தான் கனவுல அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவரை வேதனைக்கு உள்ளாக்கியது போலும். நிமி என்கிற சொல்லுக்கு இமைத்தல், சிமிட்டுதல் என்று பொருள். நிமிஷம் என்கிற தொடர் ஒரு மணி நேரத்தின் 60 ஒரு பங்காக கொள்ளப்பட்டாலும் இந்த பகுதியில சற்று நேரம்னு கொள்வது பொருத்தமாயிருக்கும். தலை மாடு, படுக்கையில தலை வச்சு படுக்கிற முனை, கால் வைக்கிற முனை கால் மாடு. கால் மாடு தலை மாடு அறிந்து படுன்னு சொல்லுவாங்க. அதாவது எதையும் முறையா செய்யணும்னு பொருள். தொலைவில் இருக்கிற ஒரு ஊருக்கு அடிக்கடி போறவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு அது தலைமாடு கால் மாடு மாதிரிம்பாங்க. சில பகுதிகளில் இதே கருத்தை கொல்லை தலை மாடு மாதிரின்னு சொல்றதும் உண்டு. அதாவது வீட்டுக்குள்ள தலை வாசல்லிருந்து புழக்கடை வரை மாதிரின்னு அர்த்தம். சரி, மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட அந்த ராஜகேசரி வர்மர் சுந்தர சோழர் படுத்தபடி வீசி எறிஞ்ச அகல் விளக்கு மந்தாகினிய எங்க தாக்கிச்சோ பார்க்கலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 9:30. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கண்களை மூடினால் ஒரு பாடல் நினைவுக்கு வரலாம். அந்த பாடலோடு சேர்ந்து ஒரு முகமும், ஒரு நினைவும், ஒரு காலமும் நம் மனதுக்குள் வந்து போகலாம். அந்த நினைவுகளோடு சேர்ந்து இன்றைய இரவில் நாம் ஆடப்போகும் ஊஞ்சல், இது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் ஒரு பட பாடலுக்கு வலம் வர இருக்கிறது. ஒருபட பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த திரைப்படத்திலேருந்து பாடல் வரப்போகுது அப்படின்னா, நிலவை கையில் பிடிக்க முடியுமா? முடியாது தான். ஆனால் அந்த நிலவை பார்த்துக்கிட்டே

சில பாடல்கள் காதலை பாடும், சில பாடல்கள் பிரிவை சொல்லும், ஆனால் சில பாடல்கள் மனசுக்குள் இருக்கிற ஏக்கத்தையே அப்படியே வெளியில் கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இது.

மண்ணின் வாசனைக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அதிலும் வெற்றிவேரின் வாசனை காற்றோடு கலந்து வரும்போது அதை நம்மை அப்படியே ஒரு கிராமத்து பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த மண் வாசனை.

காற்றுக்கு ஒரு அழகு இருக்கு. அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, எங்கே போகிறது என்றும் தெரியாது. ஆனால் அது நம்மை தொட்டு செல்லும் போது சில நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டு செல்லும். அப்படித்தான் சில உறவுகளும். நம்மை விட்டு தூரம் சென்றாலும் அவர்களின் நினைவுகள் மட்டும் மனதை விட்டு போகாது. அந்த ஏக்கத்தையும் அந்த தவிப்பையும் இசையாய் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல் இது.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
2: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நாளை 7:25 மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் எல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழக்கம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: 9:45 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்களாய் முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்து

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு இதுவரை கேட்டது.
1: ஏ குருவி குருவி குருவி,
0: இசை ஊஞ்சல்.
1: குருவி, சிட்டுக்குருவி.

0: இன்றைய இசை உஞ்ச நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களாய் உலா வந்தது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. நேரம் 9:55, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: நாகை மூரா சென்சில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 முதல் September 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூரா சென்ஸ் நாகை, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும்
3: இன்சொல் அமுது. வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
3: வணக்கம். அன்பு வழி நாம் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாத பல காரியங்களை அன்பால் சாதித்து விடலாம். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அன்புக்கு கட்டுப்படாத உயிரினங்களே இல்லை. அன்பை ஆயுதமாக கொண்டு கொடிய விலங்குகளையும் கூட வசப்படுத்தி விடுகிறார்கள். அன்பின் வலிமை எப்படி நாம் சிந்தித்து பார்த்தால், ஒருவரிடம் இருக்கும் எல்லா நற்பண்புகளுக்கும் அன்புதான் அடிப்படை காரணமாக அமைகிறது. அகவாழ்விலும் சரி புறவாழ்விலும் சரி அன்பால் சாதிக்க முடிந்ததை வேறு எதனாலும் சாதிக்க முடியாது என்பதை நம் அனுபவங்களில் உணர முடியும். உறவுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்கு எல்லாமே அன்பு என்னும் குணம் இல்லாதவர்களின் வாழ்க்கையில்தான் நடக்கிறது. ரயில் வண்டிக்காக நண்பர்கள் இருவர் காத்திட்ருக்காங்க. அந்த இருவரில் ஒருவர் தன் வீட்டில் தனக்கும் தன் மனைவிக்கும் நடந்த சண்டை பிரச்சனைகளை பற்றியும் தன் உயிர் நண்பரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு அவர் நண்பர், பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. பிரச்சனையை பிரச்சனையா நினைச்சாதான் நீண்டுகிட்டே போகும். பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு பாருப்பா. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுப்பா என்று நண்பர் அறிவுரை கூறிட்டிருந்தார். அப்போது ரயில் வரவே இருவரும் ரயிலில் ஏறி அமர்ந்தனர். அப்போது அவர்கள் கண்ட ஒரு காட்சி அவர்கள் மனதை பிசைந்தது. வேக வேகமாக ரயிலில் ஏற வந்த ஒருவன் தன் மனைவியை முதுகில் சுமந்தவாறே மிகவும் கஷ்டப்பட்டு ரயிலில் ஏறி கொண்டிருந்தான். ரயிலில் கூட்டமாக இருந்ததால் அமர இடமில்லாமல் தவித்த அவனுக்கு தன் இடத்தை கொடுத்தார் நண்பர். என்னப்பா இவ்வளவு மனிதாபிமானத்தோடு நீ அந்த ஆளின் நிலைமைக்கு இறக்கப்பட்டு அவருக்கு உட்கார உன் இடத்தை கொடுக்கிற? மனிதநேயத்துக்கு அடிப்படையாக இருப்பதே அன்புதானே. இதே அன்போடு உன் குடும்பத்தின் மீதும் பாசமாக அன்பா நடந்துகிட்டீனா பிரச்சனையெல்லாம் தூள் தூளாயிடாதா? உன் குடும்ப வாழ்க்கையும் அமைதியா அழகா நீரோட்டம் மாதிரி போயிட்டு இருக்குமே. விட்டு கொடுத்து போகணும். அன்புதான்பா இல்லற வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆதாரம் என்றார். நண்பர் கூறியதை கேட்டதும் யோசிக்க தொடங்கினார் அவரும். வள்ளுவர் அதை அழகாக சொல்கிறார், அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு கொண்ட உடலில்தான் உயிர் நிலை பெற்ற உடல் எனலாம். அன்பில்லாதவரின் உடல் உயிருள்ளது என்பதை விட எலும்பாலும் உடம்பாலும் மூடப்பட்ட உடல் என்பதை தவிர வேற எந்த சிறப்புகளும் இல்லை என்கிறார். ஒருவர் மீது ஒருவர் அன்புற்று மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ்வோம். நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய
4: இன்சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: திசையங்கு வீசும் மொழியலை இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 10 மணி. சிந்தனை துளி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

ஆயுஷ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி காலத்தை வென்ற காவிய கானங்கள் தான் உங்களை மகிழ்விக்க வருகிறது. இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடக்கமாக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு இசையமைத்துள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து, வரிகள் கண்ணதாசன்.

0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இரண்டு திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கிறது. முதல் திரைப்பட பாடல் உரிமைக்குரல் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிற பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில். அதனைத் தொடர்ந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
2: கடிவாளம்
1: போட்டு உன்னை பூட்டி சவாரி வருவேன், ஜாக்கிரதை.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
2: கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55

0: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க இருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: 10:22 நிமிடத்தில் பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காலத்து வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனதை விட்டு நீங்க ராகங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 10:33. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காலத்தை வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனதை விட்டு நீங்கள் ராகங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உள்ள வருகிறது கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாக செங்கல் சுலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடைகள் தாலாட்டும் அன்னை வேளாங்கனி சிறப்பு தொடர்.
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
7: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமுது
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாசம் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு இசையமைத்துள்ளார்கள் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி. காலத்தை வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனத்தை வீட்டில் நீங்கள் ராகங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும். இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டது. காலத்து வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனதை விட்டு நீங்க ராகங்கள் அலங்கரித்த இரவும் மலரும். நேரம் 11 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். காட்டிலையில் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு கண்ணோட்டம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்படி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர் நிகழ்ச்சி குறிப்புகள், 6:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பரவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியேட்டர்ஸ் மேலணி குழி ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசுந்தளிர் நாளைய தளிர் செல்வன் எஸ் கோவேஷ், 7 மணிக்கு திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பேரலும் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு, தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள், 7:35 காலைக்காம்பு, 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்திரம் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கனி சிறப்பு தொடர் வழங்குபவர் வேளாங்கனி பேராலய அதிபர் பேரருள் திரு சி கிருதைராஜ் அவர்கள், 8:50 கோபால் பல்படி வழங்கும் துள்ளி ஒரு பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாஷ, ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்,

9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம் இயற்கையின் மாறும் பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனிதன் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தரன், நாளைய தலைவர் செல்வன் கோவேஷ் அவர்கள், 12:55 பன்னிசை தென்னாளுடைய சிவனை என தொடங்கும் பாடல் பாடியவர் கோ சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் தேன்மலை, 1:30 உலக தேங்காய் நாள் சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கு, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சானியில் பந்தல் அலங்காரம் மற்றும் மேடை அமைப்பாளர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆர் ஆறுமுகம் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3:00 கோபால் பல்படி வழங்கும் எல்எஸ்சி, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி, 4:00 ஊரும் உணவும், மயிலாடுதுறை மாவட்டம் போதனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும், நாளை மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இலக்கேற்ற மேலை, 6:00 பன்னிசை மருந்திரியன் என தொடங்கும் பாடல் பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமைந்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாளன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச, ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவத்தனா அவர்கள், 6:45 திரையிசை இசைத்துறிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் பணம் ஈட்டும் தென்னை, நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டப்பாடி ஏ துரைராஜ் அவர்களுடன் இருக்கும், 8:00 கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் காலம், 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காலம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன், நாளை ஒளிபரப்பாகுள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு கண்ணோட்டம். நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.